நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக்க ஆண்டு 1948 ஜெய்ஸ்த மாதம் 4ஆம் நாள், 2026 ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. நேரம் காலை 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் யாவும் இனித்தே ஆரம்பமாகின்றன.

அரசியல் நூல்கள் அறிந்தவருள் தான் வல்லவனாதலும், வேல் வீரர்களுள் வெற்றித்திறனை கொண்டவனாக இருத்தலும் தூது உடையவனுக்கு வேண்டிய சிறந்த தகுதிகளாகும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி. நேயர்களினை கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய ஒலிபரப்பில் நம்ம நிலையத்தில் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்

0: இன்று மாலை 5 மணி முதல் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மதிப்புமிக்க நிகழ்வான குடிமை பதவி ஏற்பு விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லி நிலையத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கே ஜின்னை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், காரைக்கால் திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். இனி நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் சாசினி. 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ. காலை 8:00 துளிவரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துளிவரும் பாட்டு. 8:30 ஆர்கேஜி நெய் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம், தோல்விக்கு தோல் கொடுப்போம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் என்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் சாஷினி. 12:55 பன்னிசை, 11:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் கேள்வி கண்ண பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். 3:00 ஆர்கே ஜின்னையின் எல்எஸ்சி. 3:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி. 4:00 வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்றும் முறைகள் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுநர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சையர்கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மெல்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கேஷே கலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இயற்கை விவசாயமும் அனுபவங்களும். திருவிடைமருதூர் மணலூர் ஆர் மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 ஆர்கே ஜினை வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 பேரம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இசை ஊஞ்சல். 9:55 காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. 10:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும். 11:00 காற்றாலையின் நாளை. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Neena Arakel. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that India and the United States have a strong interest

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவளம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன் நீர் வளத்தை மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பது இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாரியல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரியை சொல்லும் போது கூட மாரி போன்றவன் பாரி என்பதனை மறைமுகமாக சொல்வார்கள். மாரியாவது எப்போதாவது பெய்யும், சில நாள் பெய்யாமல் கூட போய்விடும், ஆனால் பாரி எப்போதுமே கொடுப்பான் என சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும், உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாரி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும்? யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம்

0: இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால்தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்துதான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுதே இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும் போது, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனை போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊரணி, ஊற்று, ஏரி, ஓடை, கிணறு, கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. இறைமைக்கு இசையால் ஆராதனை பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வீரமணி ராஜு பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: காரைக்கால் வானொலியில் பக்தி மாலை.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: பக்தி மாலைக்காக அடுத்த கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

0: இறைவனுக்கு இசை மாலை. இது காரைக்கால் வானொலியின் பக்தி மாலை.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நிகழ்ச்சி நிறைவாக காயல் AR ஷேக் முகமது பாடிய பாடல்.

0: இறைமையை ஆராதிக்கும் பக்தி மாலை கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 11 நாள் திங்கள் கிழமை, நேரம் காலை 6:35.
6: உழவர்களுக்கு
7: பூங்கொடி, பூங்கொடி வீட்ல இருக்கியா?
8: அட சுபாக்கா, உள்ள வாங்கக்கா.
7: வரம் பூங்கொடி. சரி, நேத்தி பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு எப்போ வந்த?
8: இன்னைக்கு காலைல தான்க்கா வந்த. இந்தாங்க புடிங்க.
7: பரவாயில்லையே, சூரியகாந்தி சாகுபடி எப்படி செய்யணுங்கிற பயிற்சிக்கு போயிட்டு கையில சூரியகாந்தியே எடுத்துட்டு வந்தியா? குடுக்குடு, எவ்வளோ அழகா இருக்கு பாரு.
8: ஆமா சுபாக்கா, நான் போன இடத்துல இந்த சூரியகாந்தி செடி தான் அதிகமா இருந்துச்சு, அவ்வளோ கூட்ட கூட்டமா போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க.
7: நீ எடுத்திருப்பிய,
8: பின்ன எடுக்காம இதோ பாருங்க.
7: நானும் இதுக்காகவே வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல விடு. சரி, நீ பயிற்சிக்கு போய் என்னதான் இப்படி தெரிஞ்சுக்கிட்ட சொல்ல.
8: முக்கியமா நம்ம ஊர்லயும் சூரியகாந்தியை விளை வைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
7: நம்ம ஊர்லயே விளை வைக்கலாமா? அப்படி என்ன சொன்னாங்க அங்க?
8: சுபாக்கா, அங்க சொன்னதை ஒன்னு விடாம உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்.
7: சொல்லு பூங்கடி.
8: சூரியகாந்தி பயிருக்கு முதல்ல மண்ணு வகை, நல்ல வடிகால் வசதி இருக்கிற கரிசல் மண்ணு, செம்மண்ணு, அப்படி இல்லைன்னா வண்டல் மண்ணு, இதெல்லாம் சிறந்ததான். இந்த சூரியகாந்தி சாகுபடிக்கு சவுடு, அப்படி இல்லைன்னா தண்ணீர் தேங்குற நிலங்கள்ல பயிரிடக்கூடாதான்.
7: நெல்லாம் எப்படி பூங்குடி தயாரிக்கணுமா?
8: நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும்ல இரும்பு கலப்பை, அதை வச்சு ஒரு முறை ஓட்டணுமா. அப்புறம் நாட்டு கலப்பை, அப்படி இல்லைன்னா ரோட்டவேட்டர் இருக்குல்ல, இதை வச்சு ரெண்டு முறை ஒழுவு ஓட்டணும்.
7: சரி,
8: இப்படி நிலத்தை தயார்படுத்தி 60 சென்டிமீட்டர் இடைவெளியில பாத்தி வாய்க்கால் அமைக்கலாமாக்கா, அப்படி இல்லைன்னா பாறு வரப்பும் அமைக்கலாமா.
7: ஓஹோ, சரி பூங்குடி, இதை எந்த பட்டத்துல விதைக்கலாமா?
8: மானாவாரியாவும் சாகுபடி செய்யறதுக்கு சிறந்ததான். அடுத்து சித்திரப்பட்டம், இது கோடைக்கால இரவை சாகுபடிக்கு சிறந்ததான். அடுத்ததா ஆடி பட்டம், இந்த பருவத்துல தென்மேற்கு பருவமழை வரும்ல, அதை பயன்படுத்தி மானாவாரியா பயிரிடலாமா.
7: அப்ப வர பட்டத்துக்கு செஞ்சு பாத்திர வேண்டியதுதான். ஏன் பூங்குடி, ரகம் விதை இதெல்லாம் எப்படி?
8: அக்கா, சூரியகாந்தி விதைப்புக்கு வீரிய ஒட்டுரகங்கள் தான் சிறந்தது. அதுலயும் குறிப்பா COH3, KBSH1, KBSH44 சிறந்தது. இதுல
7: விதை அளவு எவ்வளவு தேவைப்படுமா?
8: இதுவே ஒட்டு ரகமா இருந்துச்சுன்னா ஹெக்டருக்கு 5 கிலோ போதும். இதுவே நேரடி ரகங்களா இருந்துச்சுன்னா ஹெக்டருக்கு 7-8 கிலோ தேவைப்படுமா.
7: விதைய பத்தி சொன்ன பூங்குடி, விதை நேர்த்திலாம் உண்டா இதுக்கு?
8: நிச்சயமா உண்டுக்கா. முக்கியமா சூரியகாந்தி விதைப்புக்கு பூஞ்சான் கட்டுப்பாடு அவசியம் பண்ணி ஆகணும்.

0: இதில் ட்ரைகோடர்மா விரடி இருக்குல்ல, அதில் 10 கிராம் எடுத்துட்டு இதோட கார்பட்டிசம் 2 கிராம் எடுத்து 1 கிலோ விதையில கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். இதுவே மானாவாரியாக விதைக்கிறதுக்கு வறட்சியை தாங்கணும்ல, அதனால விதைகளை 2% துத்துநாக சல்ஃபேட்டை அதாவது ஜிங்க் சல்ஃபேட் கரைசலை 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நெல்ல உலர்த்தி விதை நேர்த்தி செய்யணும்.
1: இவ்வளவுதான் சொன்னாங்களா பொங்குடி?
0: சுபாக்கா, நான் போன பயிற்சியில சூரியகாந்தி வளர்ப்புகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க, ஆனா எனக்கு நேரம் தான் இல்லை இப்ப சொல்றதுக்கு. இன்னொரு நாள் வந்து சொல்லட்டுமா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சினி உங்களுக்கு வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: நிகழ்ச்சினி உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்களே, மீண்டும் 7:25 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்களே, இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில் வழங்கும் என்று சொல்ல மது நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில்.
9: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
3: நிகழ்ச்சியை உடன் வழங்குவார் புமக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ்.
10: எங்கும் என்றும் நம்பர் 1 புமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 புமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
11: புமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
10: புமக்ஸ்.
12: இன்சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
13: வணக்கம். பழங்காலத்தில் மக்களிடையே சிறந்து விளங்கிய நன்றி உணர்வு காலப்போக்கில் மாறி வருவதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். நன்றி மறவாமை என்னும் பண்பினை நாம் போற்ற வேண்டுமானால் முதலில் நன்றி மறப்பது, நன்றி கொள்வது ஆகிய இரு செயல்களையும் நீக்கி வாழ வேண்டும். நன்றி மறப்பது என்பது ஒருவர் செய்த உதவியை நினைத்து பார்க்காமல் இருப்பது. நன்றி கொள்வது என்பது யார் நமக்கு நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது. நன்றி மறவாமை பண்புக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மாதர்களை காப்பியங்கள் வெளிப்படுத்துகின்றன. துரியோதனனின் நட்புக்காக போர்க்களத்தில் உயிர் நீத்த கர்ணனை மகாபாரதம் காட்டுகின்றது. தனது அண்ணன் இராவணனுக்காக போரில் உயிர் நீத்த கும்பகர்ணனை இராமாயணம் காட்டுகின்றது. என்னின்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய்நின்றி கொன்ற மகர்க்கு என்னும் குழல் வழி நன்றி கொன்றவர்களுக்கு உய்வு என்பது ஒருபோதும் இல்லை என்று கடுமையாக சாடுகின்றார் வல்லுப பெருந்தகை. நன்றி கொன்றோர்க்கு உய்வு கிடையாது, அவர் கொன்ற நன்றியே அவரை அழித்துவிடும் என்ற அறக்கருத்தை வலியுறுத்துவதே கந்தபுராணத்தின் நோக்கமாக அமைகின்றது. சிவபெருமாண்டமிருந்து எண்ணற்ற வரங்களை கேட்டு பெற்றவர்கள் அசுரர்கள். அதனை மறந்து சிவகுமாரனாகிய முருகனை எதிர்த்து போரிட்டதால் நன்றி கொன்ற சூரபதுமன், சிங்கமுகாசுரன், தாரகன் ஆகிய மூவரும் அழிந்தார்கள். இதனை ஒன்று ஒரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றி ஒருவினை கருதி செய்வரேல் புன்தொழில் அவர் முன்புரிந்த நன்றியை கொண்டிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ என்ற பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். நடைவுயர் நாயகன் மட்டுமல்ல, நன்றியின் மேன்மைமிகு நாயகனாகவும் காவியத் தலைவன் ராமனை சித்திரித்து காட்டுகிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். வனவாசம் முடிந்து அயோத்திக்கு வந்து முடிசூட்டும் நாளில் தனக்கு உதவி புரிந்த குகன்

0: சுக்ரீவன் விபீஷ்ணன் ஆகியோரை அறிமுகப்படுத்தி அவர்களை கட்டி தழுவி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததும் அனுமனிடம் என்னை கட்டி தழுவி எனக்கு மகிழ்ச்சியை கொடு, புல்லுக என்னை என்று வேண்டி நின்றதும் ராமனின் நன்றி மறவா பண்பிற்கு எடுத்துக்காட்டு. நாம் ஒருவருக்கு எவ்வித உதவியும் செய்யாத நிலையில் அவர் நமக்கு உதவி செய்தால் அத்தகைய உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது என்கிறார் வள்ளுவர். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஒருவர் நமக்கு செய்த உதவி மிகச்சிறியதாக இருந்தாலும் அதனை பெரிய உதவியாக கருதி நன்றி மறவாதவர்களாக வாழ தலைப்படுவோம். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவியன் அயில் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ், விவியன் ஆயில்.
3: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி. புதிய படைப்பு
2: நிகழ்ச்சினை உடன் வழங்கியோர் புமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்க கூடியது புமக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: புமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
4: புமக்ஸ்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்களே, மீண்டும் இன்சொல் அமுது இன்று மாலை 6:20 மற்றும் இரவு 9:55 ஆகிய நேரங்களில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல்

ஆணையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை

0: குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காடத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக

0: கனமழை குட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
1: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்து அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 205 எடுத்தது. 206 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 175 எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 203 எடுத்தது. 204 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55.
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
2: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே.
1: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: எஸ் ஆசினி.
0: என்ன சண்டை படிக்கிறீங்க?
2: ஒரு குழந்தை வெளில எங்கேயோ விளையாட போயிடுச்சான் அவங்களும் வெளில போயிட்டாங்களாம் கடைக்கு. எல்லா குழந்தையும் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிச்சு. அப்ப அந்த ராஜா வந்து தேடிட்டு இருந்தாங்க எல்லா குழந்தையும். அப்ப வந்து அந்த ராஜா வந்து காணா காணான்னு எல்லா குழந்தையும் தேடினாங்களாம். எல்லாருமே ஒளிஞ்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்களாம். வந்துட்டு இருக்கும் போது அந்த ராஜா எல்லா குழந்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நீங்க எங்க ஒழிஞ்சிங்கன்னு கேட்டாங்களாம். அப்ப வந்து அந்த ராஜா வந்து திரும்பியும் விளையாட போயிட்டாங்களாம். திரும்பியும் அந்த குழந்தை இதுக்கு போயிடுச்சான். அதுக்கப்புறம் எல்லாமே வளர்ந்து வரும்போது அந்த ராஜா வந்து எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்களாம். எல்லாட்டையும் எங்க எல்லா குழந்தையும் ஒளியுது ஒளியுதுன்னு சொன்னாங்களாம். அப்பதான் தெரிஞ்சிச்சான் எல்லாருக்கும் வந்து எல்லாம் புள்ள பிடிக்கிறக்காரங்க வந்து எல்லா குழந்தைங்களையும் தூக்கிட்டு போறாங்களாம். அதனாலதான் எல்லா குழந்தையும் ஒளியுதுன்னு சொன்னாங்களாம். அடுத்தது நான் பழமொழி சொல்ல போறேன். யானைக்கு மழை சளைக்கும், விளையும் பயிர் முனையில தெரியும், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது, ஆத்திர காரணத்தில் புத்தி மட்டு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே, அளவுக்கு முந்தினர் அமிழ்தலும் நன்று, குற்ற பார்க்கிங் சுற்றுமில்லை, கற்றோடு சென்று இடமெல்லாம் சிறப்பு, பதறாறு காரியம் சிதறாது, சிறுதுளி பெருவெள்ளம். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்களாம் தங்கள் அனுபவத்தின் மூலம் உனது கூறிய மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழங்கொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்பும் பேரழிய நீதி நூல் ஒன்றும் உள்ளது.
0: சூப்பரா சொன்னீங்க பாப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லப் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ஒரு காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: வணக்க நேயர்களே. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: மாமி, மாமி, மாமி.
10: மாப்பிள்ள, எப்போதும் போல பரபரப்பா வரீங்களே. கையில வேற கவர் இருக்கு, அதுக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கும். அத என்கிட்ட கொண்டாந்து குடுப்பீங்க. திரும்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல 65,000 ரூபாய் வேணும்னு கேப்பீங்க.
9: ஐ, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களா மாமி. என் கையில கவர் இருக்கு, இதுக்குள்ள 50,000 ரூபாய் இருக்கு. ஆனா 65,000 ரூபாய் திருப்பி கேப்பேன்னு சொல்றதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது.
11: அப்பனா எவ்வளவு மாமா கேப்பீங்க? 70,000 ரூபாயா?
9: என்ன மாமி இது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி பாசத்தோட கொண்டு வரேன், நீங்க என்ன இப்படி பயந்துகிட்டு வேணாங்கறீங்க?
10: இல்ல மாப்பிள்ள, இப்ப எல்லாம் எனக்கு பணம்னாலே பயம்.

0: பயமாதான் இருக்கு.
1: பயப்படாதீங்க மாமி, பணத்தை கண்டு நாம பயப்படக்கூடாது, பணம் தான் நம்மள கண்டு பயப்படணும்.
0: அப்படியா? எல்லாம் சரிதான், ஆனா நீங்க கேக்குறப்பெல்லாம் குடுக்கறதுக்கு என்னகிட்ட பணம் இல்லையே மாப்பிள்ள.
1: என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? அந்த இசைக்கருவி எல்லாம் வித்த பணத்திலேயே ஒரு 6000 ரூபாய் பாக்கி இருக்குது. இத நில நிலநீச்சு வேற மிச்சம் மீதி இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டு நீங்க இப்படி சொல்லலாமா?
2: மாப்பிள்ள உங்களுக்கு இது ரொம்ப ஓவரா தெரியல?
1: அதிகமா தான் தெரியுது, அதனாலதான் மாமிட்ட கொஞ்சம் குறைச்சி பணம் கேட்கலாங்கிற திட்டத்தோட வந்திருக்கிறேன்.
3: ஆக ஒரு 50000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வாங்குற முடிவோட தான் வந்திருக்கீங்க.
1: இந்த பாரு அம்சவல்லி, நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் மாமிட்ட பேசிக்கிறேன். மாமி முதல்ல இந்த பணத்தை கொண்டு பீரோல வைங்க. மாமி
4: அம்மா கொஞ்சம் பொறுங்க, அந்த பணத்தை வாங்கிடாதீங்க, அதுல நிறைய விஷயம் இருக்கு.
1: என்ன மாடசாமி, மாமியே வாங்கிடுவாங்க போல இருக்கு, நீ வாங்க வேண்டான்னு அனுப்புற, அதுல அப்படி என்ன விஷயம் இருக்குது?
2: மாடசாமி எது சொன்னாலும் அதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்கும், நீங்க கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள, என்னதான் மாடசாமி சொல்றான்னு கேப்போம்.
1: சரி மாடசாமி, இதுல அப்படி என்ன விஷயம் இருக்கு சொல்லு.
4: சரி அதுல ஒன்னும் விஷயம் இல்ல, நீங்க அம்மாட்ட பணத்தை கொடுத்துருங்க. அம்மா பணத்தை வாங்கிக்கீங்க.
0: என்னடா மாடசாமி திடீர்னு மாத்தி பேசுற?
4: அம்மா நீங்க பணத்தை தைரியமா வாங்கிக்கீங்க, இன்னைக்கு மச்சானுக்கு போன் வராது, ஏன்னா மச்சான் கையில போன் இல்ல.
1: என்னது என் கையில போன் இல்லங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆமா நான் போனை எங்கேயோட தொலைச்சிட்டேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். அது எப்படி மாடசாமி உனக்கு தெரியும்? உங்ககிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டேன் அந்த போனு.
2: மாப்பிள்ள நீங்க எங்கயும் போனை தொலைக்கல, வீட்டுலதான் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க, மாடசாமி எடுத்து பத்திரமா வச்சிருக்கான்.
4: ஆமா மச்சான், நான் போனை பத்திரமா மட்டும் வச்சிருக்கல, அதுல இருக்கிற மர்ம கதையையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்.
1: என்னது மர்ம கதை கண்டுபிடிச்சிருக்கியா? அப்படி என்ன, என் செல்போன்ல இருந்து மர்ம கதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க?
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: என்ன மாடசாமி, மாப்பிள்ளதான் அப்ப அப்ப கதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இப்ப நீனு ஏதோ மர்ம கதை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்க.
4: அம்மா அவரு சொல்றது கதை, ஆனா நான் சொல்ல போறது நிஜ கதை.
2: நிஜ கதையா? அப்பனா சொல்லு மாடசாமி, நாங்க கேக்குறோம்.
1: ஆமா ரொம்ப முக்கியம் பாருங்க, நிஜ கதை கேட்க போறாங்களா? நிஜ கதை போங்க மாமி, ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏ மாடசாமி இங்க வா, ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு.
4: மச்சான் அது எல்லாரும் இருக்கிறப்ப சொன்னாதான் சில முடிவுகள் வரும்.
1: மாடசாமி ஒரு முடிவு நீ கொண்டு வர வேண்டாம், நான் இந்த பணத்துல இருந்து கொஞ்சம் தரேன், கொஞ்சம் அமைதியா என்கிட்ட மட்டும் சொல்லு என்னன்னு.
4: அப்படியா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இருங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கறேன்.
1: என்னது இருக்கு அம்மாட்ட கேட்க பிரியா? சும்மா இரு மாடசாமி.
0: என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, எங்கள்ட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க.
1: அது ஒண்ணு இல்ல பெரிய மாமி, நான் படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதைய திங்க் பண்ணி வச்சிருந்தேன்ல, அந்த கதையை அப்படியே படிச்சு செல்லுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன், அததான் மாடசாமி சொல்றான்.
0: சரி அத நாங்க தெரிஞ்சுக்கிறல, என்ன தப்பு?
1: என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? நாம தான் படம் எடுக்க முடியல, இந்த கதைய ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவர் வழியா நான் படம் எடுக்கலான்னு திங்க் பண்ணி வச்சிருக்கேன், அதனாலதான் அந்த கதை ரகசியமா இருக்கட்டும்னு மாடசாமியா உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல வேணாம்னு சொன்னேன்.
3: அது சரி மாமா, எங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிடவா போகுது.
1: என்ன அம்சம் சொல்லி, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கத எத்தனை லட்சம் பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சு போயிட்டா அப்புறம் நான் எப்படி பணம் எடுக்கிறது?
2: அப்படி சொல்றீங்களா மாப்பிள்ள? அப்பனா மாடசாமி நீ இத யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம்.
4: சரி சொல்லல, இப்ப யாருகிட்டே இருந்தும் போன் கால் வராது பாருங்க.
0: ஏ மாடசாமி, மாப்பிள்ள செல்லுக்கு கால் வராது கால் வராதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ள நம்மளோட பேசிக்கிட்டு இருக்குள்ள எல்லாம் போன் வருது, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா மாடசாமி?
4: சம்பந்தம் இருக்குமா, அதனாலதான் சொல்றேன்.
1: மாடசாமி என்ன சொல்ற, நான் கொண்டாந்து மாமி கிட்ட எப்போதும் பணம் கொடுக்கும் போது போன் வர்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? அது எப்படி
2: மாப்பிள்ள? அக்கா வந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் போன் வரும்னு சொன்னாங்க, ஆனா நீங்க வந்து பணம் கொடுக்கும் போதெல்லாம் போன் வரும்னு சொல்றீங்க, இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது, விவரமா சொல்லுங்க மாப்பிள்ள.
1: அது ஒண்ணு இல்ல மாமி, நானும் அப்பப்ப மாமி கிட்ட பணம் கொண்டாந்து கொடுக்கும் போதெல்லாம் ஒரு போன் வரும், அந்த போன்ல பேசுறவங்க பணம் வேணும்னு கேட்பாங்க, இல்லன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுன்னு சொல்லுவாங்க, இல்லன்னா ஃபயர் ஆயிடுச்சு சொல்லுவாங்க, இப்படியா தொடர்ந்து வந்துச்சு. இல்ல இதெல்லாம் நான் ஏதோ திட்டமிட்டு செஞ்சதா நினைச்சுக்கிட்டு

0: ஆடசாமி இப்ப ஏதாவது கதை சொல்லுவான் பாருங்களேன்.
1: மச்சான், இதான் நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அத நான் சொல்றதுக்குள்ள நீங்க மிந்திக்கிட்டீங்க.
0: மாமி பாத்தீங்களா, இப்ப மாடசாமி சொல்றது கதைங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மாடசாமி இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி சொல்லுவான்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சொல்ல போறேன்னு சொல்றான் பாருங்க. அவன் சொல்றத நம்பாதீங்க மாமி, அது அப்படியே அப்பட்டமான பொய் மாமி.
1: மச்சான், நீங்க கில்லாடிதான். நீங்க பேச சொல்லிதான் ஒரு ஆள் பேசினத நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அத நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே.
0: இந்த பார் மாடசாமி, இந்த விளையாட்டுல எங்கிட்ட

0: மாட்டாரு. நீனா ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்காத. என்ன அவர் நம்ம மாப்பிள்ள.
1: மாமா
2: என்ன சொல்லி நீ கூப்பிடும் போதே பயமா இருக்குது. நீ என்ன சொல்ல போற?
1: நீங்க கில்லாடிதான் மாமா. ஏன்னா இங்க நடக்கிறதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்கும் போது உங்களுக்கு போன் பண்ணது எல்லாமே ஒரே ஆள்னு தெரியுது. அப்படி போன் பண்றதுக்கு அந்த ஆளை ஏற்பாடு பண்ணதும் நீங்க தான்னு தெரியுது.
2: என்ன நீ இப்படிதான் சொல்ற? நான் என்னமோ மாமி நல்லா வச்சு கொடுத்த காச கையிலே வச்சுக்கிட்டு ஒரு ஆளை விட்டு போன் பண்ண சொல்லி எல்லாம் செலவானது மாதிரி காமிச்சு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை எடுத்தாந்து நான் சம்பாதிக்கிற மாதிரி மாமிகிட்ட கொடுக்கற மாதிரியும் அதை திருப்பி வாங்குற மாதிரியும் என்னென்னமோ சொல்றீங்க. அப்படிலாம் நான் ஒண்ணுமே செய்யல.
3: மச்சான் உங்க வாயாலேயே ஒத்துக்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு?
2: அவசரப்படாத மடசாமி, இப்படி எல்லாம் நீ சொல்லுவேன்னு மாமி கிட்ட சொல்ல வந்த, அதுக்குள்ள நீ முடிஞ்சுக்கிட்டு நான் என் வாயால ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இப்படி எல்லாம் சொல்லலாம்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்த.
3: நான் சொல்றது இருக்கட்டும், நடந்தது அதுதானே?
2: நடந்தது என்னவோ உண்மைதான், ஆனா நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு நீ சொல்ல வர்றதா அம்சவழி சொல்லுது பாரு. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சேர்த்த கதை. இதெல்லாம் மாமி நம்ப மாட்டாங்க. நீ உன் வேலையை பாரு. மாமி இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? ஏன்னா என்ன பார்த்தா பாவமா இல்ல?
0: இல்ல மாப்பிள, இல்ல.
2: என்னது பாவமா இல்லையா?
0: ரொம்ப பாவமா இருக்கீங்கன்னு சொல்ல வந்த.
2: அதான பார்த்தேன், இந்த மாடசாமியும் அம்சவழியும் திட்டம் போட்டு சொல்றத நீங்க நம்பாதீங்க. இந்த மாப்பிள மன்னார்சாமி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும்.
1: அது போட்டுமாமா, மறுபடியும் சொல்றேன், கூட்டி கழிச்சு பார்த்தா பெரிய மாட்ட வாங்கின பணம் எல்லாம் செலவு பண்ணாம உங்கள்ட்ட தான் இருக்கு. அதை தயவு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருங்க மாமா.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: அதாவது மாமி, நான் உங்ககிட்ட படம் எடுக்கிறதுக்கு பணம் வாங்கிட்டு போனதெல்லாம் உண்மைதான், ஆனா அதை எடுத்துட்டு போய் சினிஃபீல்டுக்குள்ள பூந்தம் பாருங்க. நம்ம கிட்ட இருக்க சரக்குக்கு நீங்க எல்லாம் எடுபடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பணத்தை பத்திரமா மாமிகிட்ட கொண்டு சேர்த்தா போதும்னு வந்தேன் பாருங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் தன்மானம் இடிச்சிச்சு. ஏன்னா நேரடியா தோல்வியை ஒத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்காம எப்படியாவது ஒரு ரூட்ல கொண்டாந்து உங்கள்ட்ட பணத்தை சேர்த்துருவோம்னு பார்த்து இப்படிதான் நடிச்சேன். அதுக்குள்ள இது ரெண்டும் விடுகதைக்கு விடைய சொல்லிட்டு.
0: அப்பாடி, இப்பதான் என் உயிரே வந்துச்சு. எப்படியோ மாப்பிள, என்னோட 25 பவுன் நகையை வித்த பணமும் நிலம் வித்த பணமும் உங்கள்ட்ட தானே இருக்கு. அது போதும், பணம் உங்கள்ட்ட இருந்தா என்ன என்னட்ட இருந்தா என்ன, பத்திரமா இருந்தா சரி.
2: அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. முதல்ல இந்த 50,000 ரூபாய் கொண்டு வைங்க. பாக்கி பணத்தை அடிக்கடி போன் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அதையும் வாங்கி வந்து உங்கள்ட்ட சேர்த்துறேன்.
3: மச்சான இந்த விஷயத்துல மடக்கி மாட்ட வச்சிடலான்னு பார்த்தேன், அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டாரே. சரி சரி, இன்னொரு முறை மாட்டாமையா போக போறாரு, அப்ப பாத்துக்குவோம்.

0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா.
5: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து அணிந்திருப்போம். இனி தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்

0: மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய நான்கு பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடக மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில்

0: ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
11: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
12: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
11: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
13: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
15: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
16: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
17: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
18: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
19: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: நேயர்களின் கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கு ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதயில் அடையா சைபால்
0: மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்

0: காமராஜர் சாலை காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹொசுகள் சரியான வழியில் வாங்கிட உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்லை ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்லை. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டுருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்து தான் இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காப்பி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, எதையாவது செய்வோம் காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோடு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார், அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோடு சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்சம் நேரம் செய்வாராம் அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசு மாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டுருக்கார் அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்று மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
1: சைபாலின் தகவல் நேரம் கேட்டீர்கள். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.

0: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை, நாகப்பட்டினம் காரைக்கால் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: தினம் தினம் உங்களோட இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
0: வாழ்க்கையின் இதயத்தை தொடும்பொழுது நீ எல்லாவற்றிலும் அழகை காண்பாய். கலீல் ஜிப்ரான் அவர்களின் பொன்மொழியோடு தொடங்குகிறதோ இன்றைய கலை காம்போ.
6: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: நேயர்களே, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விருப்பமுள்ள நேயர்கள் தங்களுடைய விருப்பத்தை கடிதம் மூலமாக நிலைய முகவரிக்கு இம்மாதம் 31 அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.

0: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
0: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, மத்திய அரசின் பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் சூரிய சக்தி மின் இணைப்பு பெற்ற வீடுகளுக்கு கடந்த வருடம் அதாவது 2024 பிப்ரவரி 13 முதல் கடந்த வருடம் 2025 மார்ச் 31 வரை மத்திய அரசின் மானியமாக 78,000 ரூபாய் பெற்றவர்களுக்கு மாநில அரசின் மானியமாக 10,000 ரூபாய் பெர் கிலோவாட் வழங்க இருப்பதால் நுகர்வோர்கள் தங்கள் சுய சான்று அளிக்கப்பட்ட ஆதார் நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகலையும் மின்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 90 95 59 44 24. காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2025-2026 கல்வியாண்டில் மேல்நிலை 2 பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு கடந்த 8 வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் இம்மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பக்ரீத் பண்டிகை நாட்கள் நீங்களாக காலை 10 முதல் மாலை 5 காரைக்கால் துணை இயக்குனர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் நேரில் சென்று 2026 மேல்நிலை 2 துணை தேர்வினை எழுத விண்ணப்பிக்க வேண்டும். மார்ச் 2026 மேல்நிலை 2 தேர்வு எழுதிய விண்ணப்பிக்க தவறிய தனி தேர்வர்களும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம். இம்மாதம் 30 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் ஜூன் 1 மற்றும் ஜூன் 2 அன்று சிறப்பு அனுமதி கட்டணம் 1,000 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். காரைக்கால் வானொலியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். காலை காம்போ நிகழ்ச்சிக்காக

0: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நிறுத்தப்படும் சுற்றுலா வாகனங்களுக்கு வாகன நிறுத்த கட்டண வசூல் செய்யும் குத்தகை உரிமை ஏலம் எதிர்வரும் 27ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் காலை 10:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இணையதள மின்னணு ஏல முறையில் நடைபெற உள்ளது. பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல நிபந்தனைகள், ஏல விவர குறிப்பு போன்றவற்றை மின்னணு ஏல இணையதளமான eaction.gov.inலிருந்து டிஜிட்டல் கையொப்ப சான்றிதழ் விசையை உபயோகித்து இன்று மாலை 5:30 மணி வரை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு

0: 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
9: திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாளை அரசு தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மாணவ மாணவி 2026-2027 ஐடிஐ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்டு ஆட்டோமேஷன் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி 1 ஆண்டு. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி 2 ஆண்டுகள். ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி 2 ஆண்டுகள். ஒயர்மேன், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் 2 ஆண்டுகள். சிறப்பு அம்சங்கள்: பயிற்சி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் கிடையாது. மாதந்தோறும் உதவித்தொகை 750 ரூபாய் வழங்கப்படும். தமிழ் புதல்வன் அல்லது புதுமை பெண் திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கூடுதலாக வழங்கப்படும். விலையில்லா சீருடை மற்றும் மூடு காலனி 1 செட், விலையில்லா மிதிவண்டி, கட்டணம் இல்லா பேருந்து பயண சலுகை, விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள். பயிற்சியின் போது 1 மாதம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் தரப்படும். பயிற்சியாளர்கள் தேர்ச்சி பெற்றவுடன் அப்ரண்டிஷிப் சேர்க்கப்படுகிறார்கள். கட்டணமில்லா பயிற்சியாளர் அடையாள அட்டை வழங்கப்படும். தொடர்புக்கு முதல்வர், அரசு தொழிற்பயிற்சி நிலையம் வண்டாம்பாளை என்ற முகவரியையோ அல்லது 94-42-28-87-61 அல்லது 96-00-50-11-69 அல்லது 99-65-34-29-67 ஆகிய தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம். வயது வரம்பு: ஆண்கள் 14 வயது முதல் 40 வயது வரை, பெண்கள் வயது வரம்பு இல்லை. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை புகைப்படம், நிரந்தர மொபைல் எண், தேசிய வங்கி கணக்கு ஆதார் இணைப்புடன் மற்றும் இமெயில் ஐடி அவசியம். விண்ணப்ப கட்டணம் ₹50. இணையதள முகவரி skilltraining.tn.gov.in.

0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் காலை 8 மணி.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
6: அனைத்தையும்
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பார்த்தாலுமே அவசரம் தான். ஒரு ஹோட்டல் போனா கூட அவசரமா எது கிடைக்குமோ அதை கேட்கிறோம். பெட்ரோல் பங்க் போனா கூட உடனே அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அவசர உலகத்துல இருந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அவசர நிதியை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இந்த அவசர நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு, நம்ம எத்தனை பேர் வீட்டில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அவசர நிதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த அவசர நிதி நிச்சயமாக வீட்டில் வச்சுருக்கணும். பழைய காலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, செருவாட்டு காசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அதில் மிச்சப்படுத்துகிற காசை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வந்து அவங்க வந்து ஒரு வீட்டில் ஒரு சேமிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அஞ்சாறு பெட்டி அரிசி பானை இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதை பத்திரமா வச்சிருப்பாங்க. சில நேரத்தில் அவங்களே மறந்துடுவாங்க வச்சதை, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அந்த பணம் தேவைப்படும். ஆனால் நான் சொல்றது என்ன கேட்டிங்கன்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ வச்சிருக்கிறத விட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவசர நிதியை வீட்டில் உருவாக்குங்க. ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து கேட்கலாம், நீங்கள் ஏடிஎம் வந்துருச்சு, டெபிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் எல்லாமே இருக்கும் பொழுதும் கையில் பணம் அப்படிங்கிறது இருந்தால் தான் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து எமர்ஜென்சியை மீட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த எமர்ஜென்சியை நீங்கள் வந்து சந்திக்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து கையில் பணம் இருந்ததுன்னா குயிக்காக அந்த ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். அதாவது ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது, ஆனால் என் ஒய்ஃபுக்கு தெரியாது, நான் வெளியூரில் இருக்கேன். சடனாக வந்து நைட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நான் சொல்கிறேன், இப்போ இந்த நேரத்தில் போய் யார்ட்டையும் பணம் கேட்க முடியாது, அதனால நீங்கள் அந்த அவசர நிதி வச்சிருக்கேன் பாருப்பா, அதுலேருந்து அந்த பணத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோடனே அவங்க போய் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. குழந்தைய போய் டாக்டர்கிட்ட காட்டினாங்க.

0: அவங்க வந்துட்டாங்க. அப்போ நம்மளுடைய ஆப்சன்ஸில் கூட நம்ம ஃபேமிலியில் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு எமர்ஜென்சியாக அந்த ஃபண்ட் யூஸ் ஆகும். ஸோ எல்லார் வீட்லையுமே அவங்களுடைய தேவை தகுந்த மாதிரி இதை வந்து ஒரு ஹேபிட்டாக கிரியேட் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வச்சுட்டு அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, வச்சிருக்கோன்னு. வச்சிருக்கிறது எதுக்குன்னா ஒன்லி அவசரத்துக்கு மட்டும்தான். அதுமாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இம்மிடியட்டாக அடுத்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பணத்தை வந்து நம்ம திரும்பவும் அதே இடத்துல வச்சிடணும். இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா வீட்டில் ஒய்ஃபுட்டையோ இல்லை அம்மாட்டையோ யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், எங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தணும். ஒருவேளை நமக்கு கூட அது யூஸ் ஆகும் சம்டைம்ஸ். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சொல்லி வைக்கிறது வந்து ஒரு முக்கியமான கடமை. இந்த விஷயத்தை வந்து குழந்தைங்கள்ட்டையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அவங்க ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சேர்த்து வைக்கும்போது தான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலா தேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994 அல்லது 2995 இந்த எண்களில். இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில தினம் தினம் நாம வந்து ஒரு பொது அறிவு வினா கேட்போம் இல்லையா, ஃபேஸ்புக் பக்கத்தில், காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் அதை வந்து அந்த கேள்வியை நம்ம கேட்போம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை நீங்கள் பதிவிடலாம். இன்றைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, பழங்கால நிலத்தடி நதிப்பாதையை

இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர்? இதுதான் கேள்வி. விடை தெரிஞ்சால் காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விடைகளை நீங்கள் பதிவு செய்யலாம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாட்டையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: நற்காலை வணக்கம் மேடம்.
0: நற்காலை வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? இன்னைக்கு முதல் நேரம் வந்திருக்கீங்க. முருகன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி. சூப்பர் கூல் ஸ்டைல்
2: சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல் ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ். இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333. GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும்.

0: கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
8: நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
8: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
11: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
8: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
8: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். வீட்டுக்கு வீடு உற்சாகமாக உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் முதல் நேயர் பூந்தோட்டம் முருகன் கேட்ட பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: அபிபெயர்ச்சை நேரம் 8:20. அபிபெயர்ச்சை ஓர் இயற்கை உணவு. ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சை. இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேலகாசாக்குடியிலிருந்து வரையலன் பேசுறோம்.
0: வடிவேலன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: மாஸ்டர் படத்திலிருந்து வாசிக்கமே.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். நன்றி.
2: பண்ணுங்க. 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: மாட்டிக்கிட்டீங்க. பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
13: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
14: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
15: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
14: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
16: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில மேலகாசாக்குடி வடிவேலன் கேட்ட பாடல் மாஸ்டர் படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாபா மஜாபா.

இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் ஃபேஸ்புக்கில். அதுக்காக ஒரு 45 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாருமே சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அனைவருக்குமே பாராட்டுக்கள். என்ன கேள்வி அப்படின்னா, பழங்கால நிலத்தடி நதிப்பாதையை இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர்னு கேட்டிருந்தோம். உத்தரப்பிரதேசம் என்பது சரியான பதில். சரியான பதிலாக 45 நேயர்களுமே சரியாக சொல்லியிருக்கிறாங்க. அனைவருக்குமே பாராட்டுக்கள். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் கான்பூர் பகுதிக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான பழங்கால நிலத்தடி நதிப்பாதையை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த ஆய்வு அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி சபையின் CSIR மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பழங்கால நதிப்பாதை மேற்பரப்பிற்கு கீழே 10-15 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளதுடன் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டுள்ளது. யார் யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க, அவங்க பேர்லாம் மட்டும் ஃபஸ்ட்டாக படிச்சிடலாம். யார் அனுப்பியிருக்காங்க? அன்புராணி சென்னை. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? தானிக்கொட்டகம் ரவிக்குமரன். அடுத்து ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து. அன்னப்பன்பேட்டை ஜோதி. பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து. பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலேருந்து. அவரிக்காடு வித்யா வீரமணி. ஆண்டிமடம் கார்த்திகேயன். ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி. அடுத்து நாகூர் முகமது ரஃபீக். முள்ளக்காடு பாபு. அடுத்து சிவபுரி சோமசுந்தரம். மணக்குடி ராஜேந்திரன். அடுத்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? அள்ளி

0: நகரம்லேருந்து மகாதேவன், அடுத்து அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து, வலங்கை மாநாட்டோதுரை, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், அரியலூர்லேருந்து வீரதுரை, அடுத்து அமுதா குமரன் அக்கரை வட்டம்லேருந்து, எரவஞ்சேரி ஷாகுல் ஹமீத், புதுத்துறை செல்வகுமார், மதுரை சண்முக சுந்தரம், நிசான் ஹலீம் திட்டச்சேரியிலேருந்து, அடுத்து சிவசுப்பிரமணியன் குத்தாலம் தோப்பு தெரு, அடுத்து பிரியா யோகநாயகி கவியரசன் அனல்யா பிரதாப ராமபுரம்லேருந்து, நளினி சங்கர் டிஆர் பட்டினம், அடுத்து கலாவதி ராஜ்மோகன் சரியான பதில சொல்லியிருக்காங்க, அடுத்து நெம்மேலி நந்தகுமார், அமிர்தராயன்கோட்டை ஜெயகாந்தி, அடுத்து புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், நன்னிலம் மணியன், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, காட்டுமன்னார் குவில்டி மடப்புறம் வேல்முருகன், நன்னிலம் அம்பலவாணன், புவனகிரி சுமதி பாபு, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அதம்பார் கலைச்செல்வி, துறைமுகம் கடலூர் துறைமுகம்லேருந்து சுரேஷ், பூவம் குபேர், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ். அனைவருமே சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இதுவரையிலும் கமெண்ட் செய்து சரியான பதிலை சொன்ன அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுக்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30, 916 கேடிஎம் ஹால்மார், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆர்கேஜி நெய் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மார்க்கேஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. ஆர்கேஜி நெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருச்சி சாரதாஸ். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பூந்தோட்டம்.
9: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
8: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
11: கேட்கவே தூளு, இது காரைக்கால் பண்பலை 100.3. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில இணையம் அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் மேடம்.
11: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
12: சுகில் அம்மா பேருந்து நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
11: நல்லமா இருக்கோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
12: எனக்கு தர்பார் பாட்டு மேடம்.
11: சரி, பாடல் கேட்கலாமா?

0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்கேஜி நெய்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் ஜென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: மதுரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இணைந்திருக்கிறோம் நேரிலே, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்
4: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் செந்தில்கண்ணன், பேரளம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: தேதி பாடல இருந்து கெத்து கெத்து கில்லாடி.
3: கெத்து கில்லாடியா, ஜித்து கில்லாடியா?
4: ஜித்து கில்லாடி
3: கண்டிப்பாக எல்லாருக்காகவும் பாடல். நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை மடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகப்பட்டினம் சிவா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: டாக்டர்ல இருந்து வழி துணையர்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாவரும். நன்றி.
1: நன்றிமா.
0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் சிவா கேட்ட பாடல் டிராகன் படத்திலேருந்து இப்ப கேட்கலாம். Thank you.

0: இசையின் சரளாய திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாத்தி படத்துல இருந்து ஒரு தில காதல தந்த என்ற பாடல் மேடம்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். நன்றி.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
14: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில தேத்தாக்குடி செல்வபாரதி கேட்ட பாடல் வாத்தி படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ரா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: படம் மயில். பாடல் என்னடி செஞ்சே என்னடி செஞ்சே அந்த பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றிமா.

0: கேட்டது ஆர்கே ஜீனை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கே ஜீனை.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கே ஜீனை.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் வன்வழி ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.

0: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
1: பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் ஜெனரல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
0: பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், பிசிஏ,
1: பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மையப்பன், திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
3: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
2: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
3: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
2: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல், கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
3: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.

0: திருவிளையாட்டம் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல் டிஎம்இ ட்ரிபிள் இ டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி நல்லறை மெயின் ரோடு திருவிளையாட்டம்.
1: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
2: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
1: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்,
2: எம்ஏ இங்கிலீஷ், எம்காம் மற்றும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
1: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
2: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
3: April, May, cool, cool, summer shopping, cool, cool, jolly riding, chill, chill, Mura sounds,
4: joy, joy,
5: April, May, cool, cool,
6: Kodagi kudirutta விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சன்ஸ், நாகப்பட்டினம்.
7: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
8: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
7: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
9: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: கேட்கலாம். காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
5: அடுதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
7: அலோபேஷியான்னு சொல்லுவோம் நம்ம பேச்சுவல, பூச்சி விட்டுன்னு சொல்லுவாங்க, பேச் பேச்சா முடி கொட்டும், இது வந்து அலோபேஷியா ஏரேட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முடி கொட்டுதல் இருக்கிறப்ப வந்து கண்டிப்பா அதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இது வந்து இப்போ அலோபேஷியா ஏரேட்டாங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அது ஆட்டோ இம்யூன் அப்படின்னா எப்படின்னா, நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக செயல்படுது. நம்ம எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக செயல்படுறது வந்து நம்ம ஈஸியாக விட்டுறக்கூடாது. அந்த குழந்தைக்கு ஆட்டோ இம்யூன் சம்பந்தமா என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கான மருந்து கொடுக்குறப்ப அதை முழுசாக சரி பண்ண முடியும். ஸோ இப்போ ஆட்டோ இம்யூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆட்டோ இம்யூன் பிஹேவியர்ஸ் அந்த குழந்தைக்கு இருக்கான்னு நாங்கள் கவனிக்கும். அது என்ன ஆட்டோ இம்யூன் பிஹேவியர்னு நீங்கள் கேட்கலாம், தன்னைத்தானே வருத்திக்கிற மாதிரியான பிஹேவியர். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கோவம் வரப்போ தன்னோட முடியவே தான் பிடிச்சி இழுத்துப்பாங்க, இல்லை தலையில் வடிச்சிக்கிறது, கோவம் தான் செவத்தில் குத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர்ஸ். தன்னைத்தானே வருத்திக்கிறதுக்கான
6: பிஹேவியர் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
7: பிஹேவியர் இருந்தால் வந்துடும் நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த பிஹேவியர் மாறிட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் வராமல் நம்ம தடுத்துடலாம். பொதுவாக இந்த மாதிரி பிஹேவியர் இருந்தாலே அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்களுக்கான மருந்தை செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஹோமியோபதிங்க மனதையும் உடலையும் ரிலேட் பண்ணுறதா இல்லையா, உடம்புல நடக்கிற பிரச்சனைகள் அதே வந்து மனசில் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதை கவனித்து பார்த்து கொடுக்குறப்ப அதை முழுசாக சரி பண்ண முடியும்.
6: ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ வந்து குழந்தைகளுக்கு இந்த இள நரை கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து உடம்புல ஏற்படக்கூடிய சத்து குறைபாடா, இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட அவங்களுக்கு வந்து இந்த கிரே ஹேர் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் வருது டாக்டர், அதுக்கான காரணம் என்ன, மருந்துகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
7: முடி நரைக்குது அப்படின்னாலே சிம்பிளா என்ன, இது வயோதிகத்தோட ஒரு அறிகுறி. நம்ம வயதாகிறப்பதான் நிறைய முடி வருதுன்னு சொல்றோம். இப்போ அது சீக்கிரமே வருது அப்படின்னா நாங்கள் இதை எப்படி பார்ப்போம்னா, எங்க அந்த குழந்தையோட பிஹேவியர் வயசும் பார்ப்போம், சீக்கிரம் வளரணுங்கிற தாட் எங்க இருக்கு அந்த குழந்தைக்குங்கிறத பார்ப்போம். ஒரு சில நிறமிகளோட குறைபாட்டினாலையும் வரும். இப்போ இந்த நரைமுடி இருக்கிறப்பையும் ஆட்டோ இம்யூன் இருக்காங்கிறதையும் நாங்கள் செக் பண்ணுவோம், அதாவது சிம்டமேட்டிக்காக இருக்காங்கிறதையும் பார்ப்போம். நம்ம உடம்பு வந்து அந்த கருமை நிறத்துக்குள்ள மெலானின் நிறமிகளோட குறைபாடு இருந்தாலும் நரைமுடி வரும். ஸோ அது என்ன காரணம் அந்த குழந்தைக்கு வருதுங்கிறத பார்த்து மருந்து கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வருது, அதாவது இப்போ ஒரு 5-6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கே நிறைமுடி வருது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தையோட தாய்க்கு கருவில் இருந்தப்ப என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் இருந்துச்சு, இல்லை மனநிலையில் ஏதேனும் ப்ராப்ளம் இருந்ததா, ஸ்ட்ரெஸ் இருந்ததாங்கிறதையும் பார்த்து ஒரு சில நேரத்தில் இப்போ அந்த டீப்பாக அந்த டிசீஸ் டீப்பாக இல்லைன்னா அது தேவைப்படாது. ஆனால் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அதை ஆழமாக கேட்டு அதற்கான மருந்துகள் கொடுப்போம்.
6: இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பார்வை குறைபாடு அப்படின்றது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த பார்வை குறைபாடு அதை எப்படி சரி பண்ணுறீங்க டாக்டர்?
7: பார்வை குறைபாடு நம்ம இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறவியிலேயே சின்ன சின்ன குறைபாடோட பிறப்பாங்க. நம்ம ஸ்குவின்ட்னு சொல்கிறோம் இல்லையா, மார்கன் அந்த பிரச்சனையோட பிறப்பாங்க. சில பேருக்கு பிறக்கிறப்பையே மரபொழி பிரச்சனைகள், அதில் உள்ள அந்த ரெட்டினாவில் உள்ள பிரச்சனைனால, அது விழித்திரையில் ஏற்படுற பாதிப்புனால இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவோம், அதாவது கண்ணுக்குள்ள நரம்பில் ஏற்படுற பாதிப்புனால, அதோட வளர்ச்சி பாதிப்பினால பார்வை குறைபாடு இருக்கலாம். இது பிறந்தத்திலே உள்ளது. நிறைய பேர் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்னு சொல்லுவோம், கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லுவோம், தெளிவு இல்லாமல் இருக்கிறப்ப. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ண முடியும்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து

0: ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுளை மற்றும் விதைநாள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுளை மற்றும் விதைநாள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மக்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆமாங்க, இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு உங்களுக்கு டாபிக் ஒன்று, போகிற போக்கில் மற்றவர்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன. போகிற போக்கில் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி போகிற போக்கில் யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் கொடுத்துட்டே இருங்க. இது வரைக்கும் ஒரு 24 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. புஷ்பகலா வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதற்கு முன் ஒரு பாடல் கேட்போம்.

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலா தேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தி.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நீடூர் டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
11: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
12: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
15: மதிப்பெண்

0: மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி,
0: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக போற போக்குல நீங்க மற்றவங்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? என்னென்னலாம் அட்வைஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நேர்கள் அனுப்பியிருக்காங்க. படிக்க ஆரம்பிச்சிருவோமா?
6: கண்டிப்பாக படிச்சிடலாம்.
5: கும்பகோணம் செந்திலாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க, டூ வீலரில் என்னை ஓவர்டேக் செய்து பறந்து செல்லும் இளஞ்சிட்டு இலசுக்கிட்ட நான் சொன்ன அட்வைஸ், எப்பா 100ல போனால் 108 பின்னாடியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? திட்டச்சேரியிலேருந்து நிசான் ஹலீம் அனுப்பியிருக்காங்க, நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களிலும் நம் நிம்மதியை கெடுக்கும் மனிதர்களின் விமர்சனங்களிலும் கவனம் செலுத்துவது நம் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கும். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சிலவற்றை வெறும் புன்னகையோடு கடந்து போவதே ஆக சிறந்த புத்திசாலித்தனம்னு சொல்லியிருக்காங்க.
5: மேலவோடுதுறை சேப்பி விஜயராகவன், போகிற போக்கில் நான் சொன்ன அட்வைஸ், இருசக்கர வாகனத்தில் செல்லும் பெண்கள் தன் மேலே அணிந்திருக்கும் ஷால் இருசக்கர வாகனத்தில் சக்கரத்தில் மாட்டி கீழே விழுவதுடன் கழுத்தில் மாட்டி கீழே விழாமல் இருக்க அட்வைஸ் சொல்வேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நாகூர் ஜெகபர் சாதிக், பொறுமையாக செல், எதிலும் அவசரப்படாதே என்று சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க.
5: நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், இரண்டு சக்கர வாகனங்கள் ஓட்டி செல்லும் போது போகிற போக்கில் நிறைய அட்வைஸ் சொல்ல தான் வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து மருதப்பட்டினம் திருவாரூர்லேருந்து ரேவதி இளங்கோவன், ஒரு தடவை நான் நடந்து செல்லும்போது ஒரு பையன் என் மேல் சைக்கிளை விட்டு விட்டான். அப்போது நான் அவனிடம் பார்த்து போப்பா தம்பி என்று அவனிடம் அட்வைஸ் பண்ண அந்த அட்வைஸ் அவன் கேட்டானான்னு தெரியல. அட்வைஸ் பண்ண இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க, நான் அனைவருக்கும் சொல்ல அட்வைஸ், விட்டு கொடுத்து வாழுங்கள் என்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: ஐயாவாடி அசோக் ராஜ் அனுப்பியிருக்காங்க, இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரு சக்கர வாகனத்தில் போகும்போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சொல்லுவேன், நானும் அதை கடைபிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
5: நல்லதுக்கு சொல்றேன், கேட்கிறதும் கேட்காததும் உங்க விருப்பம் அப்படின்னு நிறைவி நச்சுப்பிள்ளை அவங்க சொல்லுவாங்களாம்.
6: செம்மனார்கோவில் குணசேகர், உலகத்திலேயே சுலபமானது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதுதான். என்னை பொறுத்தவரை யாரும் என்னிடம் கேளாமல் அறிவுரை சொல்வதே இல்லை, ஏனெனில் நாம கூறும் அறிவுரைக்கு என்றும் போதிய மரியாதை கிடைப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்க.
5: அட்வைஸ் சொல்றது எளிது, அதை நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை அறிந்து நாம் அட்வைஸ் பண்ண வேண்டும். ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க,
6: நான் என் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க திருப்பி நம்மளை கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி,
5: நான் யாருக்கும் அட்வைஸ்லாம் சொல்றது இல்லைங்க, எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் சொல்லியிருக்காங்க, அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கடந்து சென்று விடுவேன் அப்படின்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து தலைக்கவசம் அணிந்து வண்டியை ஓட்டுங்கப்பா, செல்ஃபோன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்காதீங்க, சாலை விதிகளை மதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வண்டி ஓட்டும்போது அனைவருக்கும் அட்வைஸ் சொல்வேன் அப்படின்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க.
5: போகிற போக்கில் மற்றவங்களுக்கு சொன்ன அட்வைஸ் எதுனா, இருசக்கர வாகனங்களை செல்லும்போது சம்பவத்திற்கு ஏற்றவாறு அட்வைஸ் சொல்லிட்டு ஓடி போயிருவோம், இல்ல இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டமனார்கள் டீம் அடப்புறம் வேல்முருகன்,
6: பூவம் குபேர், இளம் வயதிலேயே உழைக்க வேண்டும்னு அட்வைஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க.
5: வாழ்க்கையில எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, ஆனா யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு போற போக்கில சொன்ன அட்வைஸ் வந்து ராஜேந்திரன் மணக்குடின்னு சொல்லியிருக்காங்க.
6: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் தன்னம்பிக்கையை நம்பு, வாழ்க்கையில் வெற்றி அடையலான்னு சொல்லுவேன் சொல்லியிருக்காங்க.
5: ஷேக் அலாவுதீன், புள்ள ரோட்டில் போகும்போது பார்த்துக்கங்க, பக்கத்தில் நாய் நிற்குது பாருங்கன்னு சொல்லுவாராம்.
6: நாகூர் முகமது ரஃபீக், போகிற போக்கில் நான் சொன்ன வார்த்தை, அவசரப்பட்டு இருசக்கர வாகனம் ஓட்டாதே, மெதுவாக ஓட்டவும்னு அட்வைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க.
5: எங்கள் மகன்கள் வண்டியை எடுத்த உடனே சொல்வது, பொறுமையாக போங்க, தலைக்கவசம் போடுங்க, இதுதாங்க அப்படின்னு திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க.
6: அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் மம்பலவாணன், இருசக்கர வாகனத்தில் மெதுவாக போங்கள்னு அட்வைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க.
5: நான் மிதிவண்டியில் அலுவலகத்துக்கு செல்லும்போது சில பெண்கள் டூ வீலரில் செல்வார்கள், மிதிவண்டியில் செல்வார்கள், அவர்கள் செல்லும்போது அவர்கள் அணிந்திருக்கும் ஷால் வண்டி சக்கரத்தில் மாட்டும் நிலை ஏற்படும், நான் அப்பொழுது அவர்களிடம் இந்த நிலையை கூறுவேன், அதனை சரி செய்து கொண்டு அவர்களும் நன்றி சொல்வார்கள் அப்படின்னு பூம்புகார் மேலையிலிருந்து கோவை செம்பியன் அனுப்பியிருக்கிறாங்க.
6: நான் போகிற போக்கில் யாருக்கும் அட்வைஸ் செய்தது கிடையாது, அட்வைஸை கேட்கிற நிலையில் யாரும் இல்லைன்னு சொல்லி

0: அண்ணப்பன் பேட்டை ஜோதி
1: அவ்வளோதாங்க அப்படின்னாங்க. போகிற பக்கத்தில் அடுத்தவருக்கு செய்த அட்வைஸ், ஏங்க இந்த பக்கம் போகாதீங்க போலீஸ் பிடிக்கிறாங்க என்று நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதுபோல் ரோட்டில் வண்டியில் குழந்தையை உட்கார வைத்து விட்டு பொருள் வாங்க கடைக்கு போகிறத பார்த்து சொல்லியிருக்கேன். குழந்தைய முதல்ல இறக்கிட்டு பொருளை வாங்குங்க, ஏன்னா ஒரு ஹாரன் சத்தம் கேட்டு குழந்தை பயந்து கீழே விழுந்து விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை எப்படின்னு காட்டு மேலே இருக்குல்ல, அதோட பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நடந்து அழைச்சிட்டு போகும்போது அவங்கள லெஃப்டில் விடாமல் ரைட் சைடு அழைச்சிட்டு போவாங்க, அது நான் சொல்லியிருக்கேன், லெஃப்டில் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
0: அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, என்னுடைய விருப்பம் ஐடியா இதுதான், உன் மனசுக்கு சரியா இருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுடு. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்காத, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். எந்த கருத்தையும் யாரிடமும் திணிப்பதில்லை, எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாதுன்னு ஒரு சிறிய அட்வைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க.
1: என் மனசுக்கு இப்ப என்ன தோணுது, ஒரு பாட்டு கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது,
0: எனக்கா தான் தோணுது.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: மனசுக்கு தோணுனா என்ன, ஆனா விளம்பரம் கேட்கிற நேரம் இருக்கு இல்லையா, விளம்பரம் கேட்டு நம்ம பாட்டு கேட்போம்.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா, கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா,
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.

0: நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:31.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
11: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: VPN கண் மருத்துவமனையும் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
12: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
10: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
13: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: May 25 வரலாற்று நிகழ்வுகளை நினைவு கூறும் தேதியும் சேதியும். முதல் நிகழ்வு, இந்திய விடுதலை செயற்பாட்டாளர் ராஷ் பிஹாரி போஸ் அவரின் பிறந்த தினம் என்று வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் இந்திய விடுதலைக்கு உதவுவதற்காக தொடங்கிய கதர் அமைப்பின் அமைப்பாளராக இருந்தவர் இவர். இந்திய தேசிய படையை நிறுவியதில் நேதாஜி அவர்களுக்கு முன்னோடி இவர். 1886 இதே நாளில் மேற்கு வங்காளத்தில் பிறந்த இந்திய விடுதலை செயற்பாட்டாளர் ராஷ் பிஹாரி போஸ் அவரின் பிறந்த தினம் என்று.
10: இன்று சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் நாள், இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே. காணாமல் போகும் எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகளுக்கு அரசு மற்றும் குடும்பங்களின் பாதுகாப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்த நாள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது.
0: தமிழ் அறிஞர், பேராசிரியர், உரையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், சொற்பொழிவாளர் என பன்முக திறமை உடைய முன்னீர் பள்ளம் சிவசுப்பிரமணியம் பூர்ணலிங்க பிள்ளை அவரின் பிறந்த தினம் இன்று. 1866 ஆண்டு பிறந்தவர். ஆங்கிலம் மற்றும் தமிழில் இவர் எழுதிய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன.
10: தமிழ் திரைப்பட நடிகர், பாடலாசிரியர், வில்லுப்பாட்டு கலைஞர் முத்துக்கூத்தன் அவர்களின் பிறந்த நாள் என்று. 1925 வருடம் இவர் தென் தமிழகத்தில் வழக்கத்திலிருந்த வில்லுப்பாட்டு கலையை வட தமிழகத்தில் பரவலாக்கினார். கலைவாணரின் வாழ்க்கை வரலாற்றை வில்லுப்பாட்டு வடிவமாக்கி அவர் தம் முதல் நினைவு நாளான 1958 கலைவாணரின் இல்லத்தில் நிகழ்த்தினார்.

0: இவர் எழுதிய நூல்களில் பாதை மாறாத பாட்டு பயணம், பகை வென்ற சோழன், எல்லாரும் நல்லாயிருக்கணும் ஆகியன குறிப்பிடத்தக்கவை. இவர் பாரதிதாசன் விருது, நற்றமிழ் கூத்தர் விருது, தாரா பாரதி விருது, தமிழ் செம்மல் விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். இவர் மே 1, 2005 இவ்வுலகை விட்டு மறைந்தார்.
1: தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தமிழ் அறிஞர் சாமுவேல் தர்மராஜ் சர்க்குணம் அவரின் பிறந்தநாள் என்று தமிழ் வழிக்குள் கல்வியை பரப்புவதற்காக தென்னிந்திய தமிழ் கல்வி சங்கம் அமைத்த முன்னோடி இவர். தமிழ் அறிஞர் சாமுவேல் தர்மராஜ் சர்க்குணம் அவரின் பிறந்தநாள் என்று.
0: தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் டி.எம். சவுந்தரராஜன் அவர்களின் நினைவு நாள் என்று 2013 இவர் திரைப்பட பாடல்கள் மட்டுமின்றி பல பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். 1962 வெளியான பட்டினத்தார் எனும் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமான பட்டினத்தாராக இவர் பாடியுள்ளார். இவர் 2003 பத்மஸ்ரீ விருதும், 1978 கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார். இவர் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், எஸ்எஸ்ஆர் மற்றும் நாகேஷ் உட்பட பல முன்னணி திரைப்பட நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான தனித்தனி குரலில் பாடி அந்த நடிகர்களின் முகத்தை தனது குரலின் மூலம் ரசிகர்களின் மனக்கண்ணில் நிலைநிறுத்தும் ஆற்றல் இவருக்கு மட்டுமே உண்டு என்ற தமிழக மக்களால் இவரை புகழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 40 தமிழ் திரைப்படங்களில் பாடியுள்ளார். இவர் மே 25, 2013 இவ்வுலகை விட்டு மறைந்தார்.
1: இங்கிலாந்தில் உள்ள கிரீன்விச்சில் உள்ள பீப் ஒலி நேர குறிகைகளை அறிமுகப்படுத்திய இங்கிலாந்து வானியல் அறிஞர் சர் பிராங்க் வாட்சன் டைசன் அவரின் நினைவு நாள் என்று. ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாட்டை நிறுவியதற்காக இவர் புகழ்பெற்றவர். அடுத்த நிகழ்வு, சீமன் விளைவு கண்டுபிடித்ததற்காக 1902 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ஒருவரான டச்சு நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர் பீட்டர் சீமன் அவரின் பிறந்த தினம் இன்று. 1865 பிறந்தவர். அடுத்த நிகழ்வு, நாசாவின் பீனிக்ஸ் விண்ணூர்தி செவ்வாயில் 2008 இதே நாளில் தரையிறங்கியது.
0: கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் ஜென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம். 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சொல் அமுத்து.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறங்கும்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், RKG நெய்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
15: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
16: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: RKG நெய்.
17: குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
15: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
17: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
15: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
7: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக போகிற போக்கில் நீங்க சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு இருந்தோம். இன்னும் நிறைய நேர்கள் அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேர்
8: வலங்கைமான ஆட்டோ துறை அனுப்பியிருக்காங்க. போகிற போக்கில் அட்வைஸ் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் உள்ளவர்களுக்குத்தான் சொல்ல நினைப்பேன். சில நேரங்களில் நாம் சொல்லும் சொல் கூட பலரை வெல்லும், சிலரை கொல்லும்னு சொல்லியிருக்காங்க.
7: கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் சொல்லியிருக்காரு, நான் சொல்லும் வார்த்தை நமக்கு நான் சொல்லும் வார்த்தை நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, வண்டியில் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
8: குடிநீர் குழாயில் குடத்தை வைத்துவிட்டு இன்னொரு வேளையில் கவனம் செலுத்துவார்கள். தண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும், தண்ணீரை வீணாக்காதீர்கள், அருகில் நின்று தண்ணீரை பிடியுங்கள் என்று சொல்வேன். நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாப்பதும் தண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்குவதும் தவிர்ப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமை என்று தினமும் போற போக்கில் நான் சொல்லும் அறிவுரைன்னு தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க.
7: காரைக்கால் நளினி, நடக்கிறது நடந்தே தான் தீரும், அதை யாராலும் மாற்ற முடியாது, நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா?
8: அடுத்து நல்லது சொல்கிறேன், நல்லதே நடக்கும் என்பேன் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்ல அனுப்பியிருக்காங்க.
7: செல்வகுமார் புதுத்தூரிலேருந்து சொல்லியிருக்காங்க, டூ வீலரில் போனாங்கன்னா சைடு ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுவேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: அதே சைடு ஸ்டாண்டை தான் இவங்களும் எடுக்க சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே கைபேசியை உபயோகிக்காதீங்கன்னு சொல்லுவேன்னு பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி சொல்லியிருக்காங்க.
7: டியர்பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, டூ வீலரில் போகும்போது வேகம் வேண்டாம், நிதானமாக செல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: மேமாத்தூர் அமுதா சேகர், நான் சொல்வதை கேட்பவர்களாக இருந்தால் மட்டும் அட்வைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க.
7: ரோட்டு ஓரம் டூ வீலரில் செல்லும்போது பாதையின் இருபுறமும் தள்ளு வண்டியில் காய்கறி வண்டிகள், பழவண்டிகள், பூ குடை வியாபாரிகள் வழி நின்று கொண்டு வியாபாரம் செய்து வருவார்கள். பாதை சாரிகள் காரில் செல்லுபவர்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாக உள்ளவர்களை எச்சரிக்கை செய்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: போலீஸ் நிக்குது, தலைக்கவசம் போட்டுக்கொண்டு போங்கன்னு சொல்வேன். அலிவலம் சக்தி முருகானந்தம் சொல்லியிருக்காங்க,
7: கஷ்டம் நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதே, நம்மளை விட கீழே உள்ளவங்களை பாரு, நம்ம எவ்வளவோ மேல் என்று தெரியும், வா சமாளிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
8: உங்கள் நற்சிந்தனைகளும் நல்ல செயல்களும் உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் மற்றவர்களையும் நல்ல நிலையில் வாழ வைக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும்னு பஞ்சநதிக்குளம் கோவில வரசன் சொல்லியிருக்காங்க.
7: சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், டூ வீலர்ல சில தம்பதிகள் குழந்தைகளை அழைத்து செல்லும் பொழுது பயணிக்கும் திசையை பார்த்து அமர வைத்திருக்கின்றனர், அதனை திசையை மாற்றி அமர வைத்த அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: நான் யார் அட்வைஸையும் என்றும் கேட்டதில்லை, மடுத்தவர்களுக்கு கூறியதும் இல்லை. டூ வீலரில் போகின்றவர்களுக்கு மட்டும் சைடு ஸ்டாண்ட் எடுக்காமல் துப்பட்டாவை போடாமல் போனால் அவர்களுக்கு பின்னால் வேகமாக சென்று அட்வைஸ் கூறியிருக்கிறேன்னு உட்கோட்டை பாரி பரிமலா வேல்முருகன் சொல்லியிருக்காங்க.
7: காரைக்கால் அம்மு சரவணன், போகிற போக்கில் நான் செய்த அட்வைஸ் தண்ணீரை வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: கும்பகோணம் குமரன், யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீர்கள் என்று நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன்.
7: கொடிக்கால் பாளையம் ஷாகுல் கமீத் ராஜா என்ன சொல்ல வராங்க, இந்த டாபிக் எதுக்கு எடுத்துங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமே ஆறுகள் உயித்துவிடும் என்ற திருக்குறள் தான் எனக்கு எப்பொழுதும் நான் சொல்லிக்கொள்ளும் அட்வைஸ். அதையே அட்வைஸை தான் மற்றவர்களுக்கும் நான் சொல்வேன், அவ்வப்போது என் குடும்பத்தினருக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு அவருக்கும் அட்வைஸ் சொல்லிட்டு அதையே மற்றவர்களுக்கும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு.
8: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, கடகம் கிராமம்லேருந்து திருவாலப்புத்தூர் ஐங்கரன் தரணி, இந்த நிலையும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு புஷ்பகலா கேட்டிருக்காங்க. ஜோதி அண்ணப்பன்பேட்டையில நீங்க ஏதாவது அட்வைஸ் சொல்லுவீங்களா அப்படின்னு
8: கேட்டிருக்காங்க. சொல்லுவோமே நிறையா,
7: அதான் சொல்லிகிட்டே இருக்கிறோமே, வந்த நேர்களே வராதிங்க அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறோம் நாங்கள்.
8: அப்புறம் பிரதாப ராமபுரம், பூவை அருள்தாசன், நான் போகிற போக்கில் ஒரு பெண்மணியிடம் மேடம் வருத்தப்படாமல் நல்லா அதாவது முந்தானியை ஒழுங்காக சொருகி கொண்டு போங்க, வீலில் சிக்கி வண்டியின் வீலில் சிக்கி கொண்டு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: சொல்லிட்டீங்களா, இந்த நிலையும் மாறும் சொல்லிட்டீங்களா,
8: சொல்லியாச்சு.
7: இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது தலைக்கவசத்தில் செல்போன் வைத்து தலை சாய்த்து வண்டி ஓட்ட வேண்டாம் என்று சொல்லுவேன் அப்படின்னு திருவாரூர் கேக்கரை குமார் சொல்லியிருக்காங்க.
8: நான் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு சொல்லும் வார்த்தையில் கடந்து இதுவும் கடந்து போகும் என்ற அர்த்தத்தில் அதிகமாக சொல்லுவேன்னு தெத்தி லேந்து செல்வி அனுப்பியிருக்காங்க.
7: தெத்தி செல்வி சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி

0: வந்து புதிய
1: என்ன
0: செய்திகள் எதுவும் வருதான்னு பார்ப்போம். பழைய செய்திகள் தான் வருதா?
1: அடுத்து யார
0: படித்த
1: ஆரம்பிக்கலாம்?
0: செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. அந்த தித்தி செல்வியோடு தான் நிற்குது. இது வரைக்கும் நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம்,
0: கிட்டத்தட்ட ஒரு 50 நேர்கள் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாரோடைய கமெண்ட்ஸும் நம்ம படித்து விட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ண நேர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். நீங்கள் தான் சொல்கிறீங்களா புஷ்பா? நன்றி ஏதாவது?
1: நன்றி, வணக்கம்.
0: அனுபவம் ஏதாவது? நாங்களே யாருக்கும் அட்வைஸும் பண்ண மாட்டோம், அட்வைஸும் கேட்கவும் மாட்டோம், அதானே?
1: ஆமாம்,
0: சரி போதும். ஓகே, காரைக்கால் வானொலியில் பண்பலை ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:45.
2: வாழ்த்துவோம் வானொலியை, வாழ்த்துவோம் வானளாவி புகழ்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது,
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். என் பேர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது ஜூன் 8 அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்கு, அதுவும் சார் உங்கள் கூட கலந்துகிறதுல நான் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். பெருமிதம் கொள்கிறேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாயிடுச்சு. எவ்வளோதான் எந்தெந்தோ செல்ஃபோனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்புன்றாங்க, இங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலான்றாங்க, எவ்வளோதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலி என்ற சிறப்பான இடத்த, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்த யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார். அது
0: இப்போ நீங்கள் சின்ன வயசில் இந்த வயசில் வானொலி கேட்டதுலேருந்து உங்கள் லாபம் இருக்குது?
1: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்போ வந்து 54 ஆகுதுங்க சார். 5 வயதுலேருந்து நான் வானொலி கேட்டுன்னுக்குறேங்க சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்போலாம் வந்து வானொலி அறிக்கை ஆகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமாக செய்தி சார். மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியிலேருந்து. அப்போ கரெக்டாக நாங்கள் வீட்டு வாசல் நெருங்கும் போது அப்பா செய்தி வச்சிருப்பார். என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில், என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. அதே போல அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒன்று போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்டுன்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோவில் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இசையை. இப்போ நான் நேராக நீங்கள் தான் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில தான் கேட்பாங்க மக்கள். பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்ல ஆலை தொழிலாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒன்னு போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976 எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு ரிக்ஷாவில வச்சு. அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது

0: ஏ சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க. என்னதுன்னு வானொலிய போட்டு சவுண்ட் வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணில இருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு. அதெல்லாம் அப்ப கேப்போம் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, குள்ள குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுகளை தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்வாங்களா, அது உண்மை சார், நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு பின் ட்ராப் சைலன்ட் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேக்குறதும் இல்ல, நாங்களும் வேற கேட்போம். காலையில கேட்டாவணுன்றது வேற கேட்கணும், ஸ்கூலுக்கு போறோம் இல்லைங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேட்கற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
1: பக்தி பாடல்கள் எல்லாம்
0: பக்தி பாடல்கள் போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா இந்த அளவு கூட அதோடைய இது குறையிலிங்க சார்.
1: இன்னை வரைக்கும் கேட்டுட்டு
0: தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே வந்தே மாதரம் போடுவாங்க சார், அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க. இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது இது நான் சொல்லியே ஆகணுங்க சார், 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்து முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சிருக்குதுன்னு பார்த்தா, எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா உழவர்களான செய்தியும் ஆயிப்போகுது, அதுல என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துட்றீங்க. இளநீ சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றதை விட ஊடுருவ பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. கத்துமுத்து, நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கீரையை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும்ல, உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒன்னு போடுறாங்க, ரொம்ப அருமையாக சார் அது. மதியம் ஒரு 12 உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நிலவு சுழிகள் இருந்துன்றத சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க சார்,
1: 7:30.
0: ஆமாங்க சார், இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறாருன்னு சொல்ல, அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போகணும் மில்லு கேட்டு திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க, சீக்கிரம் போடுவாங்க அம்மா. அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார், அது உண்மைய மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11 சார் மங்கி பார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி, இதுல வானொலி நேயர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து, அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார்.
1: எல்லா வானொலி நிலையத்திலிருந்தும் அந்த நிகழ்ச்சி
0: ஒளிபரப்புறாங்க சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம், அது நம்ம தாய் மாதிரி சார், அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்த யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம், அது என்னுடைய ஆர்வம் என்னை சொல்ல தூண்டுதது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம், இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசன்ட், நம்மள ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்துல தமிழும் பேசு, இலக்கியமா பேசு, இலக்கணமா பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: 6:55
0: புதுச்சேரி வானிலை நிலையத்துல சூழல் அறிவோம்னு, அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது,
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமா சார், அதை பத்தி சொல்லியே ஆகணுங்க சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார் அது. இது இல்லாம சார், நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க,
1: செய்தி சுருக்கம்.
0: செய்தி சுருக்கம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்ன நடக்குது.

0: சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்ப சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க. இப்ப வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பல விதத்துல நம்ம டைவர்ஷன் சொல்லது இல்ல, மைண்ட் வந்து பல விதத்துல போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா சார்.
1: அது வானொலி வந்து இப்ப 90வது வயசு முடிய போகுது. இப்ப வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றதை விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அதை உணர்வு பூர்வமா உணர்றேன். இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டுலன்னு இல்லை சார், எங்க போனாலும் காதல கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையும் கண்டி நம்ம வானொலி. ரெண்டாவது இடத்துக்கு போறது கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.

0: நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம்?
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி.
3: ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உடல் பருமனை பத்தி பார்க்க போறோம். உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதாவது எலும்பு முடிவு சம்பந்தமா, எலும்பு அது சம்பந்தமான என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போறோம். அதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் பருமனால என்ன பிரச்சனைகள்னா, சில பேருக்கு அந்த முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் சீக்கிரமாக வரும். அதுவும் மெயினாக இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி, ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் உடம்பெல்லாம் வெயிட் அப்படியே ஏறியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக அந்த எலும்பு தேயறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுனால அந்த எலும்புக்கான சத்து குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மூட்டு தேய்மானம். அது வெயிட் ஜாஸ்தியாகும் போது மூட்டுக்கான அழுத்தம் ஜாஸ்தியாகும் போது தேய்மானமும் சீக்கிரமாகும். அதாவது சில பேர்லாம் பார்க்கும்போது சின்ன வயசாக இருக்கும், அவங்க எக்ஸ்ரே காமிக்கும் போது 70 வயசில் என்ன பார்ப்போமோ அது வந்து அவங்கள வெறும் 40 வயசுலையும் 50 வயசுலையும் அவங்க எக்ஸ்ரேல பார்க்க முடியும். அதாவது அந்த அளவுக்கு தேஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேயும் போது என்ன பண்ண முடியும்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரே வழி வந்து அது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 60-70 வயசில் பண்ண வேண்டியதை நம்ம 40-50 வயசுலையோ பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் உடல் பருமன். ஸோ இதை வந்து நம்ம வெயிட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும். சில பேர் என்கிட்ட நிறைய என்ன, என்னோடய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வரது எல்லாமே அந்த மூட்டு தேஞ்சு தான் வருவாங்க. சார் நீங்கள் பாட்டுக்கு என்ன வாக்கிங் போங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிடுறீங்க, என்னால் நான் எப்படி வாக்கிங் போகிறது, எனக்கே கால் தேஞ்சிருக்கு, என்னால் நடக்கவே முடியல, நீங்கள் வாக்கிங் போங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள். ஸோ அது வந்து கரெக்டான இதுதான், ஏன்னா ஆல்ரெடி அவங்க கால் தேஞ்சிருக்கும், அதில் எப்படி அவங்க வாக்கிங் போவாங்கிறது தான் பெரிய இது. அது என்னென்னா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மெயினாக வந்து டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வெயிட் குறைக்கிறது அப்படிங்கிறது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் காரணம் இது கிடையாது, இதில் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒன்று வந்து மெயினாக நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டயட். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ்டாக கொண்டு போனோம்னா தான் நம்ம வந்து இந்த வெயிட்டை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். இன்கேஸ் இது ரெண்டுமே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல சார், என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, என்னால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு தனியாக இருக்குங்க. இப்போ மூட்டு தேஞ்சவங்களாம் சைக்கிளிங் பண்ணலாம், அந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்கு, வலி வராது, இந்த மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ரொம்பவே தேஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங்கோ அது போய் வெயிட் குறைக்கலாம். ரெண்டுமே நீங்கள் ஒன்றா பண்ணும் போது நம்ம ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இதுக்குன்னு தனியாக நியூட்ரிஷனிஸ்ட், எங்கள் ஹாஸ்பிட்டலில் வரவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நியூட்ரிஷனிஸ்ட் வச்சு நாங்கள் வந்து ப்ராப்பரான டயட் பிளான் கொடுத்துருவோம். ஸோ டயட் பிளானாக எடுப்பாங்க, ப்ராப்பரான அவங்களால என்ன எக்ஸசைஸ் முடியுமோ அந்த எக்ஸசைஸை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதாவது வாக்கிங் இல்லாமல், இப்போ எக்ஸாம்பிள் அவங்களால வாக்கிங் 10 நிமிஷம் நடக்க முடியும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவங்களை 5 நிமிஷம் நடக்க சொல்லிட்டு 10 நிமிஷம் உட்கார சொல்லுவோம். இந்த மாதிரி டயட் இது சைக்கிளிங் பண்ண சொல்லுவோம், இந்த ஸ்விம்மிங் நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து டயர்னஸ் கம்மியாகும். ஜம்பிங் ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேலன்ஸ்டாக கொண்டு போனோம்னா நம்மளால் தீர்வு காண முடியும். அப்படி உங்களுக்கு முட்டிவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸசைஸ் அதனால் பண்ண முடியலன்னா ரொம்ப தேய்மானம் இருக்குது, அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங்கோ டயட் இந்த மாதிரிலாம் பண்ணாலும் வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
2: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும்

0: உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: சிந்தனை அரங்கம்
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் திருமதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
10: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
9: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: திருச்சி சாரதாஸ்.
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் திருமதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
2: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்று முறைகள் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுநர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கின்றோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக.

0: கேள்விக்கு தோல் கொடுப்போம். இந்த வார்த்தையை உற்று நோக்கும்போது இந்த ஆழத்தில் அவ்வளோ மனித நேயம் ஒளிந்திருக்குது. அதாவது எல்லோருமே வந்து இந்த வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும், சில நேரங்களில் சில சர்க்கிள்கள் தோல்வி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைக்கும்போது நம்ம சுற்றி 1000 பேர் இருப்பாங்க. தோல்வி கிடைக்கும்போது நினச்சி பாருங்கள், யாராவது ஒருத்தர் நமக்காக ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, நம்ம கூட நிற்க மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரோட மனசும் ஏங்கும் இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம தோல் கொடுப்போம். அது அவங்க திரும்பவும் வெற்றி பெறத்துக்கு ஒரு ஊக்கமாக இருப்பதோட வாழ்நாள் முழுவதும் நம்ம அவங்க மறக்கவும் மாட்டாங்க இல்லையா? உங்களோட கருத்து என்ன அப்படின்னு தோல்விக்கு தோல் கொடுப்போம். நேயர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம், முதல் நேயர் யார்?
1: காலை வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: வணக்கம் குருது, மணக்குடி ராஜேந்திரன்.
0: அது எப்படி உங்களுக்கு முதல் நேரம் வாய்ப்பு கிடைக்கிறது, அது எப்படின்னு தெரியலையே. என்ன
1: எனக்கும் தெரியலையே. அதான் தோல்வியின் விளிம்புல கிடையாது, வெற்றியின் விளிம்புல இருக்க கொள்ள தோல்வி வந்தாலும் ஏத்துக்கணும், வெற்றி வந்தாலும் ஏத்துக்கணும்,
0: கிடைக்கலனாலும் ஏத்துக்கணும், லைனே கிடைக்கலனாலும் ஏத்துக்கணும்.
1: அதாவது தோல்வி என்பது கற்றுக்கொள்வதுமா, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது. பெற்றுக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் கேட்டீங்களா, லைன் கிடைக்குது, பெற்றுக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அது தோல்வி என்று தோண்டு போயிடக்கூடாது. அதாவது
0: நம்ம தோல்வி இல்ல, மற்றவர்களோட தோல்வியை பத்தி நம்ம பேசுவோம். நம்ம எப்படி தோல்வி கொடுக்கணும்?

0: வேண்டாமா நமக்கு? வாழ்க்கையே நம்பிக்கைதான், நம்பிக்கை வந்தா தொண்டு போயிடக்கூடாது. அதுக்காக வந்து இன்னைக்கு கீழே விழுந்துட்ட வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் இரண்டுமே நிறைந்தது. மேட்லையும் ஏறணும், பள்ளத்திலையும் விழணும். பள்ளத்தில் விழுந்தாதான் அடுத்தது மேட்டை நோக்கி நம்ம நகர முடியும். அப்ப வாழ்க்கையில் ஒரு தேடல், ஒரு தெளிவு, நெறிவு எல்லாம் கிடைக்கக்கூடியது தோல்வி. அந்த தோல்வி வந்தா தொண்டு போயிடக்கூடாது. அதுக்காக வெற்றி வந்தாலும் ஆடக்கூடாது. எப்போதும் வாழ்க்கையை ஒரே சமச்சீரான நிலையில போனோம்னா தோல்வி நமக்கு. ஆனா நம் நம்பிக்கையை மட்டும் யாரும் கூட வரும் தேவையில்ல. நம்ம நம்பிக்கையே, நம்ம கற்ற கல்வியை நம்ம.
1: இது நீங்க வந்து நமக்கு தோல்வி ஏற்படும் பொழுது அப்படின்னு நீங்க வந்து பேசுறீங்க. நம்ம என்ன கேட்டிருக்கோம், தோல்விக்கு தோல் கொடுப்போம். அதாவது இப்ப வந்து எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்திருக்குது, நம்ம வீட்டு பசங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொன்னோம், அவங்களை எப்படி நம்ம ஊக்கப்படுத்திருப்போம், மறுபடியும் அந்த எக்ஸாம் எழுத வச்சுருக்கோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை நம்ம வந்து கொண்டு வரலாம். இது நம்ம நம்ம தோல்வி அடைந்தால் நமக்கே நம்ம ஆறுதல் சொல்லிக்கிறது. அதை பற்றி இப்போ நம்ம வந்து தலைப்பு எடுக்கலை. மற்றவர்களுக்கு எப்படி நம்ம தோல் கொடுக்குறோம், அது ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, யாருக்கோ நீங்கள் வந்து தோல் கொடுத்து இருந்தால் அந்த அனுபவத்தை கூட நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.

0: இல்லை நம்ம வந்து கொண்டு வரலாம். இது நம்ம தோல்வி அடைந்தால் நமக்கே நம்ம ஆறுதல் சொல்லிக்கிறது, அதை பற்றி இப்போ நம்ம வந்து தலைப்பு எடுக்கலை. மற்றவர்களுக்கு எப்படி நம்ம தோல் கொடுக்குறோம், அது ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, யாருக்கோ நீங்கள் வந்து தோல் கொடுத்து இருந்தால் அந்த அனுபவத்தை கூட நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் முடியாது பாலு
0: சொல்லுங்க ஐயா.
1: ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான நாள் அது 20 வயசுல இருந்து தோல்விங்கிறத விட நாம வந்து படிப்புன ஒரு அனுபவமா இருக்கலாம் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் சார்ந்த நீங்க சொல்றீங்க, ஒரு மாணவரா கேட்டுக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு 60 வயசு பிறந்தாலு. ஆமா, இன்னைக்கு என்ன 25 எனக்கு ஒரு தீபாவளி இன்னைக்குதான்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. அதான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் கண்டிப்பா இன்னைக்கு உங்க லைன்ல வரணும். எப்படின்னா என் தெரிவே கொண்டாடும் ஒரு காலத்துல, எல்லா வீட்டுக்கு கால் காலத்துல பால் பேடான்னு கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு நான் போனேன்னா பாவம் இப்படி இப்படி போயிட்டான் பாரு அப்படின்னு ஒரு பரிதாபம். இதெல்லாம் நமக்கு யாரும் தோல் கொடுக்க மாட்டாங்க 100%. குடும்பத்தை தவிர ரத்த உறவு மட்டும்தான், வேற கதி இல்லை அவங்களுக்கு. இல்ல அவங்க நம்ம மனைவியா இருக்கட்டும் மகள்களா இருக்கட்டும், அவங்க நம்ம சார்ந்தானா இருக்கணும், என்ன பண்ணாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க இருக்காங்க. நான் சொல்லிருக்கேன், அந்த 1 வயசுக்குள்ள நான் மீண்டும் தொழில் இருக்கிற ஆயிடுவோம்ட்டு ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்தீங்க. தோல்வி நான் எடுக்கவே மாட்டேங்க, பாடம்னு எடுத்துக்கலாம்.
0: ரத்த உறவுகள் இவங்க மட்டும்தான் நமக்கு, அதாவது நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் நம்ம தோல்வியில வந்து துணை நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேற வாய்ப்பு இல்லை, நம்ம திரும்பவும் வெற்றி பெற்று வர்றதுக்கு நமக்கு துணை நிற்கிறாங்க. அந்த இந்த கருத்தை வந்து இவர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம். கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்ட, ஒரே வரியில கூட நச்சுன்னு சொல்லிட்டு போலாம், கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: அரங்கூர் ராஜலட்சுமி சங்கர்
0: சொல்லுங்க. ராஜி,
2: தோல்வி வந்து அது வந்து எல்லாருக்கும் சரிதமா வர தான். அந்த அடுத்தவங்களுக்கு தோல்வி வரும்போது நம்ம ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொன்னோம் வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும், ஒரு நம்மளும் அவங்களுக்கு ஒரு உற்சாகிற மாதிரி இருக்கும் மேடம். தோல்வி வராத அளவுக்கு அவங்களுக்கு அதை அறிய அங்க நினைச்சுக்கிட்டதுக்காக நம்ம வந்து நம்மளால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: கருத்து அறிவிக்கிறவர்களுக்கு செய்யும் காரை கொண்டவையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளர் வணங்குது பெங்களூர்ல இருந்து வழங்கணிச்சுக் கொள்ளுங்க. அதாவது தோல்விக்கு தோல்விருக்கும், அதாவது நட்பு சந்தோஷம் இருந்தா மட்டும் போய் தோல்வி இருக்க கூடாது. தோல்வி வரும்போது அவர்களுக்கு தோல் கொடுத்து அவருடைய சோகத்தை மாற்ற வேண்டும், கேட்க வேண்டும், அவரை ஆற்ற வேண்டும். அது
0: ஓகே. நன்றி நன்றி. அடுத்த நேரே உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குதா? என்னுடைய நண்பர் இந்த மாதிரி தோல்வியில இருந்தாரு, அவருக்கு நம்ம தோல் கொடுத்து நின்ன, இந்த மாதிரி அனுபவங்களை சொல்லலாம், வெறும் கருத்துக்களாய் சொல்லாம சொல்லுங்க.
4: மற்றவர்களுக்கு
0: தோல் கொடுப்போம் தான் நாம கேட்டிருக்கோம் இல்லையா. நீங்க யார் வந்திருக்கீங்க?
4: கும்பகோணத்துல இருந்து.
0: கும்பகோணத்துல இருந்து
4: சுந்தர். சுந்தர்
0: சுந்தர் கும்பகோணம் சுந்தர் சொல்லுங்க ஐயா.
4: கும்பகோணம் தோல் கொடுத்துருக்கோமா தோல்விக்கு. எத்தனையோ இதுல போய் பரிட்சை எழுதி ரொம்ப தோன்றும் போனா, இன்னும் எழுதுப்பா நீ பரிட்சை எழுது, நீ பாஸ் பண்ணும் அப்படின்னா பாஸ் பண்ணா நீ படிச்சுமா?
0: பையனா மகனா?
4: வெளியில சொல்ல முடியாம அந்த அளவுக்கு இருந்தவங்க சாதாரண கோப்ப பாத்துக்கிறோம் எதா இருந்தாலும் எழுதுனா பாஸ் வேலை கிடைச்சிருச்சுமா?
0: ஓகே நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: ஹலோ
0: வணக்கம்.
5: வணக்கம். பாக்கம் வருத்திகர் சுமதி
0: சொல்லுங்க. சுமதி,
5: நாமும் வென்றது மட்டும் வெற்றி இல்ல, பிறரை வெல்ல வைக்கவும் வெற்றிதான். அது தோல்வியில இருந்து நம்ம வந்து முன்னாடி கொண்டு வரணும் அவங்கள. வாழ்க்கையில எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் துயரங்கள் இவையெல்லாம் இருந்தாலும் மட்டும் நம்ம வந்து ஊக்கப்படுத்துறதுக்கும் உன்னால முடியும்னு சொல்றதுக்கும் ஒரு உண்மையான உறவு இருந்தாலே போதும், நம்ம கிட்ட தோல்வி கூட தோற்று போகும். அதாவது என்னுடைய உறவுகள் வந்து என்ன வந்து தோல்வியிலிருந்து மீண்டும் வெளியில கொண்டு வந்தாங்க, வெற்றி பாடிக்கு கொண்டு வந்தாங்க. பெரிய தோல்வி அடைஞ்சேன், அத வந்து என்ன வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி பாடிக்கு கொண்டு வந்தாங்க, நானும் சாதிப்பேன் அப்படிங்கிற ஊக்கத்தோட நானும் இருந்தேன் என் உறவுகளை வச்சு.
0: சரிம்மா,
5: என் பிள்ளைங்களோட நல்ல விதமா இருக்கிறேன்.
0: ஓகேம்மா ஓகேம்மா, நன்றி. நன்றி.

0: நேயர்களே, இன்று மாலை 5 மணி முதல் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மதிப்புமிக்க நிகழ்வான குடிமை பதவி ஏற்பு விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உணர்வுகளுக்கான அறிவிப்புகள்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். தோல்விக்கு தோல் கொடுப்போம் இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக நாம் அணைந்திருக்கின்றோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
8: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
3: பேசுங்க.
8: தோல்விக்கு தோல் கொடுப்போம், ஆனா தோல்வி வர்றப்ப தோல் கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க. அந்த தோல்வி ஆனவங்களை போய் மேல மேல மேல வெந்த பூன்ல வேல் பாய்ச்சின கதையை சில பேர் பேசுவாங்க பாருங்க. அவன் அடுத்த முயற்சிக்கே போக முடியாது. அவன் தோல்வி ஆனதுக்கு 1000 காரணம் பேசுவாங்க, ஆனா நடந்தது என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னாங்க உறவு ரத்த சம்பந்தம், உடன் பிறந்தவர்கள் செய்யறதுல ரத்த சம்பந்தம். ஆனா எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம நமக்கு தோல்வி அடைஞ்சி தோண்டு இருக்கும் போது நமக்கு கை கொடுக்கறாங்க பாருங்க, அவர்கள் தான் உண்மையான உறவு. இப்ப என்ன பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நடுத்தர வயதுல வந்து எனக்கு தோல்வி வந்துருச்சு. ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, என்னுடைய சகோதரர் அந்த கால சூழல்ல எனக்கு தோல் கொடுத்தாங்க. அவங்க அந்த தோல் கொடுத்ததுனாலதான் என்ன வாழ்க்கையில மீண்டே வர முடிஞ்சது.
3: இப்ப உள்ள சூழல் தோல்விக்கு தோல் கொடுப்போம், இதுதான் இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
9: தஞ்சை மாவட்டம்
3: சொல்லுங்க.

0: உடனே பிளஸ் டூ சேர்ந்தா பிளஸ் பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு உடனே காலேஜ் காலேஜ் சேர்ந்து உடனே நேரம் பெங்களூர் போயிட்டா பெங்களூர் போயிட்டு அந்த சீட்டு கிடைச்சிருச்சுமா எம்பிஏ சீட்டு கிடைச்சிருச்சுமா அதனால தோல்வி அதாவது பத்தியில தோல்வி அடைஞ்சுட்டா வந்து என்ன தெரியுமா இப்ப என்னப்பான்னு சொல்லிட்டு நான் உடனே கவலைப்படாதப்பா நீ நேரம் அந்த பெங்களூர் போய் படிப்பானு இந்த காலேஜ்லாம் ஒண்ணும் இது பண்ணுவானா நேரம் பெங்களூர் ஃப்ரெண்ட் படிப்பான்ட்டு நீங்க வந்து ஒரு பெங்களூர்ல வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து மேனேஜரா இருக்காமா நல்ல ஒரு மேனேஜரா இருக்காமா
1: நன்றி நன்றி வாழ்த்துக்கள்
0: நன்றிங்கம்மா
1: நன்றி கண்டிப்பா வந்து பசங்க நம்ம குழந்தைகளை வந்து வெற்றி பெறணும் வெற்றி பெய்ய முயற்சி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி தான் வளர்க்குறோம். ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு வாய்ப்பில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் தோல்வி கிடைக்கும் பொழுது அந்த தோல்வி நேரத்தில் பெற்றோர்களாக நம்ம தான் வந்து தோல் கொடுக்கணும் அப்படின்னு அன்னை சேவியர் அவங்களோட மகன் வாழ்க்கையில் நடந்ததை நம்மகிட்ட பகிர்ந்துருக்குறாங்க.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
11: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
11: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
12: திருச்சி சாரதாஸ்.
0: மேடுபள்ளம் இல்லாமல் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம்? தோல்வியின் போது தான் நம்ம சுற்றி இருப்பவர்களில் யார் உண்மையான இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்த நேயர் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கள்.
13: தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுகிறம்மா.
0: சொல்லுங்கம்மா.
13: தோல்வி கண்டு துவளாமல் முயற்சி பிளஸ் முயற்சி வெற்றி என்று முன்னேறுவது தான் தோல் கொடுப்பதுன்னு சொல்லலங்கம்மா. தோல்வி வரும்போதுமா தோல்விக்கான காரணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தவறுகளை நீக்கி தொடர் முயற்சி செய்யலாம். எடுத்த உடனே வெற்றி கிடைத்தால் அதன் மதிப்பு நமக்கு தெரியாமலே போயிடும். அடுத்து நமது தவறுகளை திருத்திக்க அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றலாம்.
0: இல்ல இல்ல, மற்றவர்கள் தோல்வியில இருக்கும் பொழுது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ உங்களோட குடும்பத்திலயோ இருக்கும்போது நீங்க எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க, எப்படி தோல் கொடுப்பீங்க?
13: அப்ப தோல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தோல்வி கண்டு
0: அந்த நேரத்துல நம்ம வந்து வார்த்தைகளால மட்டும் பேசக்கூடாது இல்ல, செயல் இருக்கணும் இல்லையா? அந்த செயல் என்ன?
13: அவங்க வந்து அதாவது ஒரு பிள்ளை வந்து மார்க் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு அப்படின்னு அழுதா, ஏம்மா கவலைப்படுற, அடுத்த பரீட்சை இருக்கு, அடுத்த தேர்வு எழுதி இப்ப தேர்ச்சி அடையலாம், பொறுமையா உட்காந்து எதெல்லாம் நமக்கு முக்கியமான கேள்விகளோ வினாக்களோ அதுக்கு உண்டான விடைய கருத்தா படி, கவனமா படிச்சேன்னா நிச்சயம் முன்னேறலாம் அப்படிங்கறத நம்ம அன்பா அமைதியா பொறுமையா சொல்லி நல்ல வழிகாட்டுதல சொல்லும் போது அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில வெற்றி அடையலாம். ஒரு உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கவலைப்படாதீங்க, நல்லாயிடுவீங்கன்னு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையான கஞ்சியோ உணவோ மருந்தோ மாத்திரையோ கொடுக்கலாம். தகுந்த மருத்துவர் ஆலோசனைகளை சொல்லி அந்த மருத்துவத்தை போய் அவங்களுக்கு பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அவங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யலாம்.
0: நன்றி நன்றி. அதாவது நம்ம நிகழ்ச்சியில எல்லாருமே என்ன பண்றோம், என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, தேர்வுல தோல்வி அடைதல், தோல்வி அடைந்தா கவலைப்படாத அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து கேட்குற குழந்தைகளுக்கும் ஒரு மனசில் பதியும், ஓகே அப்போ நம்ம இந்த வாய்ப்பு நம்ம வந்து முயற்சி பண்ண வேணாம், இன்னொரு வாய்ப்பு கூட நமக்கு இருக்குது அப்படின்னு. அப்படி நம்ம வந்து அதாவது வருமுன் காப்போன்னு சொல்லுவோம். அப்போ வீட்லேயே நம்ம வந்து என்ன சொல்லி வளர்க்கணும் அப்படின்னாக்க, என்ன சொல்லணும்னாக்க, முடிந்தளவு சப்போஸ் உன்னால் எடுக்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னால் மார்க் எடுக்க முடியலன்னா அடுத்த வாய்ப்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க, நம்ம இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அந்த காலங்கள் போகுது இல்லையா, ஒரு வருஷம் வீணாக போகுது இல்லையா, அந்த நேரம் போகுது. அதனால் வந்து நம்ம எல்லோருமே வந்து இந்த சரி மார்க் குறைஞ்சிட்டுனாக்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு முன்கூட்டியே அதை சொல்கிறத தவிர்த்துட்டு முடிந்தளவு இந்த எக்ஸாமில் மார்க் எடுங்க, முடியலனா பார்த்துக்கலாம், அதுக்காக துவண்டு வேறு விதமான முடிவுகளை தேடி போகக்கூடாது, நாங்கள் உங்களை எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படி தான் நம்ம வந்து சொல்லி வைக்கணும். நம்ம முன்னாடியே வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் அலட்சியம் இருக்க தான் செய்யும். அதனால் இன்னொரு வாய்ப்பு இருக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? அடுத்த நேர் வணக்கம்.
14: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
14: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
14: அதாவது அசோக சக்கரவர்த்தி ஒரு தர போர் புரிஞ்சாரு. அப்ப போர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இவங்களை பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, தலைமறைவா ஆயிட்டாரு. தலைமறை ஒரு காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுல போய் நம்ம எதுக்கு நம்மளுக்கு அவங்களை எப்படி வெல்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போறப்ப அங்க ஒரு பாட்டு

0: இருந்தாங்களாம். பாட்டு கேட்டாங்களாம், என்னப்பா நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு என்ன மூஞ்செல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு, வா சாப்பிடலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் சாதம் போட்டிருக்காங்க. சாதம் போட்டுட்டு குழம்பு ஊற்றிருக்காங்க. குழம்பு ஊற்றுறது நடுப்புற கையை வச்சுட்டான், கையை வச்சோடனே சுட்டு பிடிச்சேன். ஐயையே சுட்டு பிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி தாப்பா நீங்க வாழ்க்கையில வந்து நீ ரொம்ப அவசரப்பட்டுதான் நீ வந்து உன் தோல்வியெல்லாம் சந்திக்கிற, அவசரப்படக்கூடாது. இப்ப நான் சோறு போட்டு உனக்கு குழம்பு ஊத்துறேன்னா அந்த குழம்பு வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓரத்துல இருக்கிறத போட்டு அதை போட்டு கசஞ்சு சாப்பிடணும். தவிர இதே மாதிரிதான் போருக்கு போனாலும் ஓரத்துல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க முதல்ல போர் புரிஞ்சுட்டா நடுப்புற போய் போர் புரியணும், அப்பதான் வந்து உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உன்னை யாருன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சொன்னேன் வருத்தப்படாம நீ போய் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி நீ செய்யும் அப்படின்னு அவங்கள வந்து இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே போனாலும் போர் புரிஞ்சாலும்
1: இந்த நிகழ்வு வந்து அசோகர் மன்னர் வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு நிச்சயமா தெரியும்.
0: தெரியும் தெரியும் படிச்சு
1: முருகவேல்
2: கேலி கிண்டல் நச்சல் ஐயாண்டி பண்ணாம இருந்தாலும் அதுவே போதும்
1: மேடம். அதுவே நல்ல ஒரு உதவி அவங்களுக்கு இல்லையா?
2: ஆமா மேடம்.
1: தோல் குடுக்கட்டியும் பிரச்சனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நன்றிங்க. அடுத்த நேரம் வணக்கம். ஆஹா என்ன வரீங்களா? அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துரும். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேங்க.
1: பாறப்பாளையம் சரங்கசாமி.
3: சரிங்க, அப்படிதான் கொஞ்சம் தோல்விக்கு தோல் கொடுப்போம். இப்ப உரிமையும் சொல்ல பண்மையும் சொல்லாங்க. தோல் கொடுப்போம்னா பண்மை தான் வரும்
1: நினைக்கிறேங்க.
3: பாத்தீங்கன்னா தோல் இடத்துக்கு மேல மாறுபடி போ. கல்வியில வந்து தோல்வி அடைஞ்சு கல்வி வணிகம் நிறைய சொல்லிட்டு போலாங்க. தோல்விக்கு தோல் கொடுப்போம், சும்மா ஆறுதல் சொல்றது மட்டும் இருக்க கூடாதுங்க. அதை ஆராய வேணுங்க. எதுல தோர்த்தாங்கிறத நம்ம முக்கியங்க. இல்ல ஒரு பண கஷ்டப்பட தோத்துக்கலாம், இல்ல வந்து அந்த கற்றுக்குள்ள திறமை குறைந்து குறைவா இருந்துக்கலாம், ஏதோ ஒரு தோல்வி இருக்கு. அதுக்கு அதை நாம் ஆராய்ந்து அவங்க தோல் கொடுப்போம்னு சொல்லாங்க. மேலோட்டமா தோல் கொடுப்போம்னா எப்படின்னு சொல்லாங்க. இப்ப வந்து இப்போ பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்து படிக்கணும்னு வச்சுக்கலாம், யாராவது தோல் கொடுப்போம் அப்படின்னா நம்ம வீட்டுல பக்கம் சொன்னோம்னா பொருளாதாரத்துல இதா இருந்துக்கலாம், இல்ல கற்றுக்கொடுத்துல அந்த டீச்சரோ ஆசிரியரோ வந்து ஒரு கொடுப்பாக்கலாம், இது பண்ண அதை ஆராய்ந்து நம்ம தோல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுங்க. அது நம்ம உதவி அந்த அதுமா நம்ம உதவி பண்ணணுங்க. பண்மையை சொன்னோம்னா வந்து சமூக ஆர்வங்கள் நிறைய இருக்குதாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரச்சனைக்காக அவங்க வந்து போராடும் போது ஒரு சில விஷயங்கள் தோல்வி அடையலாங்க. அப்ப பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து பண்மையை சொன்னா எல்லாம் சேர்ந்து தோல் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வந்து வெற்றியாளா இருக்க முடியும், நம்மளுக்கும் வந்து ஒரு பலனா இருக்குறத இனிமே தாழ்மையு கருத்துங்க.
1: அதாவது பொதுவா தோல் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், அது ஒருமை பண்மை இதுல இல்ல. அதாவது தோல்விக்கு தோல் கொடுப்போம். நமக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம மகன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா நம்ம தோல் கொடுக்குறோம். கணவர் வந்து பிஸ்னஸில் வந்து வரலை பிரச்சனைனாக்கா நம்ம ஆனால் வந்து வேற நம்ம குடும்பம் அல்லாது மற்ற நபர்கள் தோல்விக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வருத்தப்படுறோமா என்பது தான் வந்து இங்கே கேள்வி. தோல் கொடுக்கறது அடுத்தது அந்த நேரத்தில் நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி இல்லாமல் வருத்தம் வருகிறதா, அது முன்னாடி வரணும். மற்றவர்களோட தோல்வியில் நிறைய பேர் இங்கே பெரும்பாலும் 99% பேர் மற்றவர்கள் தோல்வி அடையும் பொழுது முதல் வந்து எனக்கு அப்போவே தெரியும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்கான், இப்படி தான் பண்ணுவான், இப்படி தான் போகும்னு எனக்கு தெரியும். இதுதான் வந்து நம்ம வார்த்தைகள்லையும் நம்ம மனசுலையும் தோணுமே ஒழிஞ்சு நம்ம உண்மையான வருத்தம் வருமா என்பது கேள்விக்குறி தான். தோல் கொடுக்கறது அடுத்த நிலை தான் இல்லையா? அந்த மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். நம்ம குடும்பம் அல்லாது மற்றவர்களுடைய தோல்விக்கும் நம்ம தோல் கொடுக்குற மனப்பக்குவம், மற்றவர்களுடைய தோல்வியை நம்ம தோல்வியாக எடுத்துக்கிற அந்த வருத்தப்படுற மனப்பக்குவம் நமக்கு எல்லோருக்குமே இருக்குதா என்பது ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா? அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். ஏன் ஏன் எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே வரீங்க?
4: இல்லை எல்லாமா அப்பதான்
1: வெற்றியை
4: மட்டும் தான் தான்.

0: என்று சொல்றாங்க. தோல்வி வந்தா மற்றவர்கள் மீது சிரிக்கிறது அது சரியில்லம்மா. இரண்டுக்கும் நாம் தான் பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும். அதாவதுமா வெற்றி என்றால் ஒன்று கூறுவார்கள், தோல்வி என்ன வந்துட்டுங்களா தூரமா போயிருந்தாங்க. அந்த வெற்றியில பங்கெடுத்துக்கிட்டது மாதிரி எதிர்பாராம ஒரு தோல்வி வரும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம், அவங்கள ஒரு தேர்தல் பண்ணலாம், அதை விட்டுட்டு தூரமா நின்று வேடிக்கை பார்ப்பாங்க.
1: நீங்க என்ன பண்ணுவீங்க? மத்தவங்க வேடிக்கை பாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: நான் வந்து உண்மையிலே ஒரு ஆறுதல் பணம் காட்சி உதவி பண்ண முடியலனாலும் உடல் உழைப்பால என்ன செய்ய முடியுமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி, அந்த தோல்விய கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை முயற்சி பண்ணுவோமா.
1: நாகூர்ல வந்து கேட்டா சொல்லுவாங்க அனௌன்ஸ் ராஜ் வந்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
0: இத நான் சொல்லக்கூடாது, நீங்க வந்து கேட்டு பாத்துட்டு அடுத்த நிகழ்ச்சியை சொல்லுங்கம்மா.
1: ஓகே, நன்றி நன்றி, கேட்டுருவோம். நன்றி, அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: வெற்றி வந்து ஒரு பரிசை பெற்று தருங்க, ஆனா தோல்வின்றது வந்து பல பாடங்களை கற்றுக் கொடுப்பீங்க.
1: அதாவது தோல்வின்னு நம்ம சொல்லல, தோல்விக்கு தோல் கொடுப்போம், மற்றவர்களோட தோல்விக்கு நம்ம எப்படி தோல் கொடுக்கறோம் அப்படி பேசுங்க.
2: நம்மளோட தோல்விக்கு நம்மளும் ஒரு உறுதுணையா தான் இருக்கணும். உதவி செய்யலாம். அந்த தொழில பத்திய அனுபவத்தை அவருக்கு வந்து யாரு நல்லா அந்த தொழில் பண்றாங்களோ அவங்க மூலமா அவருக்கு வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்கலாம்.
1: முகநூல் பக்கத்திலயும் உங்களுக்கு வந்து சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம், தோல்விக்கு தோல் கொடுப்போம். அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேசுங்க பேசுங்க. சரி பேசுங்க. வணக்கம் வணக்கம். பேசுங்க ஐயா.
3: அதாவதுமா இருள்னா பகல் உண்டு, கேடுனா பள்ளம் உண்டு, அது மாதிரி தோல்வி வெற்றினா தோல்வி உண்டு. பொதுவாகவே மனநிலையை பொறுத்துதான் எடுத்துக்கிறது, எந்த வகையில நம்ம எடுத்துக்கிறோங்கிறதா. இன்னைக்கு நீங்க கொடுத்த தலைப்பு வந்து இந்த பிளஸ் டூ இந்த ரிசல்ட் வர ஸ்டேஜில் மக்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து இதுக்காகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுன்னா அவங்க மனம் நோகப்படி பேசுவாங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. பரவாயில்ல, முயற்சி நல்லா எடுத்த, அடுத்த தடவை பாத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் நீ நிறைய மதிப்பெண் தரலான்னு சொல்லி அப்படி தேட்டினா அந்த பிள்ளை ஆர்வமா படிக்குமா. இப்படிப்பட்ட காலகட்டத்துல வந்து தோல்வியில கண்டு தோன்று சில தவறான முடிவு தவிர்க்கணுங்கிறத நான் வலியுறுத்துறோமா. வாய்ப்புக்கு
1: நன்றி நன்றி. அடுத்த நேரம் வணக்கம். முகநூல் பக்கத்திலயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல கொடுத்துட்டே இருங்க. நிகழ்ச்சியில கலந்துக்காத நீர்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, அதை வந்து நிகழ்ச்சி நிறைவா
4: என்ன பொறுத்த வரைக்கும் மேம், இந்த தோல்விக்கு தோல் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது மேம். நீங்க சூப்பரான ஒரு வேர்ட் சொன்னீங்க நடுப்புற. நீ தான் காரணம், நான் அன்னைக்கே சொன்னேன் பத்தியா, நீ இப்படி செய்யாதன்னு. அவங்களை மட்டம் தட்டும் பொழுது அவங்களுக்கு லைஃப் இன்செக்யூர்டா போயிடும் மேம். ரேதர் அவங்கள வந்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதப்பா, நீ ஒரு பிழைதான் செஞ்சுட்டு அது ஈஸியா திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல பல்வேறு இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு தோல் கொடுக்கும் பொழுது இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து சில பிசினஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணாங்க மேம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல, சோ என்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அகலக்கால் வைக்க கூடாது, நீ வச்சுட்ட சரி பரவாயில்ல, இதை எப்படி திருத்தலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுத்தேன். அவங்க லைஃப் அப்படிங்கறத மாத்தினேன். இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க கிட்ட காசு இல்ல, சோ என்கிட்ட இருந்த அமௌண்ட் அப்படிங்கறத அவங்களுக்கு உறுதுணையா கொடுத்த நான் நம்பினேன். என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரிதான் நடப்பான் அப்படின்ட்டுன்னு. சோ அவங்க வந்து தவறு செஞ்சுட்டு அப்படின்ட்டு இழிவுபடுத்துவதை காட்டிலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா, அது பினான்சியல் ரீதியா இருக்கட்டும் வார்த்தைகளா இருக்கட்டும், சொன்னோம்னா அவங்க வாழ்க்கை வந்து நிச்சயம் முன்னேறும் மேம். எல்லாரும் தவறு செய்வோம் தான், நான் அந்த தவறு

0: எப்படி மீண்டு வருவது, தோல்வியிலிருந்து எப்படி பாடம் கற்றுக்கொள்வது, அதை தான் நம்ம உறுதுணையாக அவங்களுக்கு இருந்து சொல்லிக் கொடுக்கணும். மேம்,
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். பூந்தோட்டம் செதலப்பரி மகேந்திரன் மேம். மேடம், ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன் மேடம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்பதான் ஒரு 1 வீக் முன்னாடி அவருடைய செல்ல மிஸ் பண்ணிட்டாரு. அதுலதான் அவருடைய எல்லாமே இருந்தது. ஸோ அவர் லைஃபே போன மாதிரி அவர் வந்து ரொம்ப இதாயிட்டாரு, வெக்ஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லப்பா இது போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு ஃபோன் கூட வாங்கிக்கலாம், ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ ஒரு சிறுக்கு நீ ஒரு அமௌண்ட் பே, நீ வந்து இது பண்ணா கூட, நீ சேவ் பண்ணா கூட நல்ல ஒரு மொபைல் வாங்கிக்கலாம். அதனால எக்கா இருந்த முன்னிட்டும் நீ வந்து மனசு நொந்து போயிடாத. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் போன்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல மேடம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கடைக்கு போனா கூட ஒரு எமர்ஜென்சிக்குனா ஜிபே பண்ணி தான் வாங்கிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்ல. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து அவருக்கு அந்த டைம்ல ஒரு ஆறுதல இருந்த மேடம். இதே மாதிரி படிப்பு மட்டும் கிடையாது, படிப்பு
1: ஆரம்பிச்சீங்களா? என் ஃப்ரெண்டு மொபைல் தொலைச்சிட்டாருன்னு, ஆஹா என் போனை கொடுத்து வச்சுக்கன்னு சொல்ல போறீங்களோன்னு நினைச்சேன்.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்படி நினைக்கல. இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆயிட்டா, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
1: சரி,
2: அதனால எக்ஸாம் எல்லாம் ஓகே தான் மேடம். நான் தோல்வின்னா இதுவும் ஒரு மனத்தோல்வி
1: தானே,
2: ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: ஆக்கூர்
1: சரவணன். ஆக்கூர் சரவணன் சொல்லுங்க.
3: ஹலோ
1: சொல்லுங்க சரவணன்.
3: தோல்வி அடைஞ்சா நம்ம வந்து ஆறுதல் படுத்தணும் மேடம். அவங்க கிண்டல் செய்ய கூடாது, கீழே செய்ய கூடாது, நம்மளும் முடிஞ்ச எல்லாம் வழியாக செய்யணும் மேடம்.
1: சரி,
3: நன்றி மேடம்.
1: ஓ நன்றி. உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: மயிலாடுதுறை எம்எஸ் கதிரவன்.
1: சொல்லுங்கய்யா.
4: தோல்விக்கு தோல் கொடுப்போம், தோல்விக்கு தோல் கொடுப்போர் குறைவு, வெற்றிக்கு வாழ் பிடிப்பவர்கள் அதிகம். தோல்வி அடைந்து விட்டால் இனி இவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அதை தகர்த்து வெற்றி கொள்வதுதான் தில்லு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவருக்கும் வரலாறு உண்டு, தோல்வி அடைந்தவர்களுக்கும் வரலாறு உண்டு, ஆனால் வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு எதுவும் கிடையாது. சுருக்கமாக சொன்னால், தோல்விக்கு தோல் கொடுப்பவன் நல்ல மனிதன். மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி அருமை நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: நாகூர்ல இருந்து பாண்டியன்
1: பேசுறேன்.
5: தோல்விக்கு தோல் கொடுப்போம். நான் என்ன கேக்குறேன்னா, முதல்ல நாம செய்யக்கூடிய உதவியை மறந்துடணும். அதை மறக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயங்களை நாம வந்து ஈடுபடவே முடியாது. ஏன்னு கேட்டா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு சின்ன ஒரு உதவியை செஞ்சுட்டு அதை ரொம்ப ஞாபகத்துல வச்சுக்கிறோம். வச்சுக்கும் போது இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு அடுத்தவங்களுடைய கஷ்டங்களோ இல்ல அடுத்தவங்களோட பிரச்சனைகளோ நமக்கு புரியாமலே போயிடும். பல பல நேரங்கள்ல இது நடந்துருது. அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம கிளாரிட்டியா இருந்தோம் அப்படின்னாவே, ரைட்டே நம்ம இன்னைக்கு செஞ்சோம், இதை மறந்துட்டோம், அடுத்தது நம்ம யாருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம்னு வச்சுக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம நல்ல ஈடுபாடோட முயல முடியும். அது மாதிரியான விஷயங்கள் வரும்போதுதான் நமக்கு நம்மளோட காலகட்டங்கள் வந்து, வாழ்க்கையினுடைய பல காலகட்டங்கள் வந்து நிம்மதியா, அதே சமயத்துல நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு மனுஷனாகவும் நம்ம வாழ்ந்துருவோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி. ஆனாலும் வந்து நம்ம செய்த உதவி தான் மறக்க மாட்டேங்குது, மற்றவங்கள் நமக்கு செய்த உதவி வந்து நிறைய பேருக்கு மறந்து போயிடுது இல்லையா. அதாவது பொதுவாக என்ன பாண்டியன் சொன்னாங்கன்னா, தோல்வி நேரத்தில் மட்டும் உதவி பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக உதவி பண்ண கற்றுக்குங்க. அன்றன்று செய்த உதவியை மறந்து விட்டு மறுநாள் யாருக்கு உதவி செய்யலாம், அதை நோக்கி நம்ம போகும்போது நம்ம வந்து தோல்வி அடைந்தவர்களுக்கும் உதவி செய்வோம், எல்லோருக்கும் நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா. அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடும். அன்றன்று செய்த உதவியை மறந்துடுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பாண்டியன் ஐயா அவர்கள். வணக்கம். அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம்.
6: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேம்மா.
1: பேசுங்க.
6: தோல்விக்கு தோல் கொடுப்போம். ஒருத்தங்க படிப்புலையோ இல்லை வாழ்க்கையிலேயோ தளர்வு அடையும் போது அதை வந்து நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தி, பயப்படாத இருக்கு, காலம் இருக்கு, என்ன செய்ய, என்ன நம்ம வந்து மேன்மை அடையலாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் படுத்தலாம். உதாரணத்துக்கு எங்க பையன் வந்து பரிச்சை பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாப்புல ஒரு 3-4 வருஷம் ஒரு

0: மார்க் ரெண்டு மார்க் தவறிக்கிட்டே இருந்துச்சு. மனம் தளராதப்பா, எப்படி உனக்கு வேலை கிடைக்கும், பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஒரே இதுல மூணு இதுல பாஸ் பண்ணாப்புல, ஒரே இதுல மூணு இதுல பாஸ் பண்ணி மூணு இதுக்கும் அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. அதுல இன்னைக்கு ஒரு ஒரு வங்கியில ஒரு வந்து அரசாங்க வங்கியில மேனேஜரா இருக்காரு. அதனால தோல்வியை வந்து இன்னைக்குமே நம்ம வந்து வந்து ஏளனம் செய்யக்கூடாது, அத வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் ஒரு
1: முள்ளக்காடு பாபு சொல்லிருக்காங்க, தோல்வியே வெற்றிக்கு முதல் அச்சாணி, தோண்டி விடாமல் முயற்சி செய்வோம் அப்படின்னு கடந்து போகும் என்று தோல் கொடுப்போம். அதாவது இந்த வார்த்தைகளை சொல்லி தோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன், நாம் தோல்விக்கும் வெற்றிக்கும் நாம் தான் காரணம். சில சூழ்நிலைகள் நாம் நினைத்த மாதிரி நடக்கும், சில சூழ்நிலைகள் நாம் நினைத்த மாதிரி நடக்காது. நாம் நோக்கத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். தோல்வியை பிரச்சனையாக கருதக்கூடாது, பிரச்சனைகளை தோல்வியாக கருதக்கூடாது. அக்கறையுடன் கவனித்தால் வெற்றி, அலட்சியப்படுத்தினால் தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், தோல்வியை நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் ஏராளம். தோல்வி இழந்தவர்களுக்கு ஆறுதல் ஆதரவு கரம் நீட்டி தோல் கொடுத்து அவர்களை மேலே ஏற்றுவது ஒரு சிறந்த சமுதாயத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கருத்து. ஐயாவடி அசோக்ராஜ் வணக்கம். தோல்வி வெற்றிக்கு முதல் படி, முடிந்தால் முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய் அப்படின்னு இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல. கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹாமீது ராஜா, தோல்வி என்பது முடிவல்ல, அதுவே வெற்றியின் முதல் படி. தோல்வியை சந்திக்கும் போது வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்பவர்களுக்கு நாம் எவ்வாறு உறுதுணையாக நிற்கலாம் என்பதற்கான முக்கிய வழிகள். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது. தோல்வி அடைந்தவர் மன அழுத்தத்தில் இருக்கும்பொழுது அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆறுதலாக பேச வேண்டும். கண்டிப்பாக தோல்வி அடைந்தவர்களுக்கு மன அழுத்தம் வரும், அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கருத்து, அருமையான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து தோல்வி தோல்வியோ வெற்றியோ களத்தில் இறங்கினால் அதுவே முதல் வெற்றி அப்படின்னு நிறைய பேர் களத்தில் இறங்காமல் இருக்காங்க. நீ களத்தில் இறங்கி தோல்வி அடைந்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம வந்து ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் சங்கர் சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வீரமணி சொல்லியிருக்காங்க, வித்யா வீரமணி, தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றியின் முதல் படி. தோல்வியில் உறுதுணையாக இருப்பதே மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லணுமா. திருமூலஸ்தான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் எத்தனை வெற்றிகள் கிடைத்தாலும் தோல்வியின் போது அருகில் அமர்ந்து நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லும் ஒரு தோழி கிடைத்தால் போதும், எப்பேற்பட்ட சோகத்தையும் கடந்து விடலாம் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பட்டி ஜோதி, மனச்சோர்வில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையிட்டும் வார்த்தைகளை கூறி அவர்களை மீண்டும் எழுந்து நிற்க ஆதரவாக இருப்போம் சொல்லியிருக்காங்க. நக்கமாடி சுதா, தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான முதல் படிகள். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு சிறந்த புதிய பாடத்தை அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை செல்வகுமார், கண்டிப்பாக தோல்விக்கு தோல் கொடுக்கணும். வெற்றி பெற்ற உடனே தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவதும், தோல்வி அடைந்த உடனே தூக்கி கீழே போடுறதும் அது மாதிரி இருக்கக்கூடாது. தோல்விக்கு தோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி மடப்புறம் வேல்முருகன், வெற்றி பெற்றவர்களை கொண்டாட மகிழ்விக்க பலர் இருப்பார்கள், தோல்வி அடைந்தவர்களை அரவணைக்க சிலரே இருப்பார்கள், அதில் நானும் ஒருவன், தோல்விக்கு தோல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துவதை விட தோல்வி அடைந்தவர்களை மீண்டும் முயற்சி செய்து தோண்டிவிடாது, முயற்சி செய் தோண்டிவிடாது என்று சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக வென்று வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், தோல்வி என்பது வெற்றியின் முதல் படிக்கட்டு, மன உறுதியும் விடாமுயற்சியும் இருந்தாலே தோல்வி எப்போதும் நமக்கு அது அடிமைதான் சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கற்பூர் ஜி பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, மனிதன் வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் தேவை, அது இரண்டும் வந்து சென்றால் மனிதன் வாழ்க்கையில் ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், இரண்டாவது முறையாக சொல்லியிருக்காங்களா, நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் நிறைய இருக்கின்றன, 100% வெற்றியை நாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்களே. வெற்றிக்கு முகவரி தேடும் பயணத்தில் தோல்வி என்பது வழிகாட்டும் கல்லை தவிர வேறில்லை. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி வரும்போது அதை மதித்து தோல் கொடுக்க வேண்டும். மதிப்பது என்றால் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்ளும் போது தான் எங்கு தவறு செய்தோம் என்று ஆராய்ந்து பார்க்க முடியும். தோல்வி தரும் வருத்தத்தை கடந்து வரும் மன வலிமையை நாம் வளர்த்து கொள்ளும் போது அது நமக்கு தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொதுவாக சொல்லியிருக்காங்க, மற்றவர்கள் தோல்வி அடைந்தால் குறை கூறக்கூடாது, உணர்வுகளை மதிக்க வேண்டும், கோபத்தை அமிலமாக கொட்டக்கூடாது, நீ தோற்கவில்லை, உன்னுடைய முயற்சி இந்த முறை தோற்றுவிட்டது என்று கூறி அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும் அப்படின்லாம் நிறைய ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, தோல்வியை கண்டவர்கள் நம் நாட்டில் ஏராளம், அதில் வெற்றியை பதிவு செய்தவர்கள் வெகு சிலரே. தோல்வியின் முதல் வெற்றிக்கான முதல் அடித்தளம், அதுவே தோல்வி நிரந்தரம்.

0: வெற்றியும் நிரந்தரம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க எரவாஞ்சேரியிலேருந்து, விழும்போது தூக்கிவிடவும் அழும்போது தோள் கொடுத்து கண்ணை துடைக்கும், தோழமை இருந்தாலே தோல்வி என்னும் படிக்கட்டு வெற்றி என்னும் வாகை சூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன், தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது வெற்றிக்கான புதிய தொடக்கம் அப்படின்னு ஒரு ஆறுதலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வர நேயரை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி விளம்பரம் கேட்டுட்டு தொலைபேசி வழியாக வர நேயர்களை சந்திப்போம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க
2: உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியில் தோல்விக்கு தோல் கொடுப்போம் கூற வரும் நேயர் யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
3: நாகராஜன்.
0: சொல்லுங்க.
3: தோல்விக்கு தோல் கொடுப்போம், தோல்வி அடைஞ்சிட்டாலே நம்ம வந்து தோல்ல தட்டி விடுவோம். ரெண்டாவது அவங்க வந்து நான் அந்த காலத்துல அப்படி படித்தேன், நான் அந்த இதுல அப்படி போய் கால வச்சேன் வெற்றி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நானும் இதுல சில தோல்வியை சந்திச்சுதான் இப்படி முன்னுக்கு வந்திருக்கேன். அதனால ஒன்றும் கவலைப்படாத, அம்மா முன்னுக்கு வந்துடலாம், நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடலாம், இல்ல நல்ல கடை வியாபாரம் பண்ணுறது, இல்ல ஏதோ ஒரு தெரியல் பண்ணியே முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு ஆதரவாதான் பேசுன வழியே எடுத்ததையும் கருத்தம் கவர்த்தம்னு பேசவே
0: கூடாது. ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
4: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க
4: மேடம். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் என்று இல்லை, அதே மாதிரி நடந்ததை நினைத்து கொண்டால் அமைதி என்றும் இல்லைன்னு சொல்றாங்க மேடம். அதாவது வந்து தோல்வி தான் வந்து, நம்ம தோல்வி ஏற்பட்டா நமக்கு வந்து நான் முயற்சித்தது பத்தல நினைக்கணும். அதாவது வந்து தோல்விக்கான காரணம் வந்து நம்ம ஹெல்ப், நீங்க சொல்றீங்க இப்ப வந்து தோல்விக்கு வந்து நம்ம எப்படி உதவணும்னு சொல்றீங்க. அதனால பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா முதல்ல நண்பர் இருக்காருன்னு சொன்னா அவன் வந்து நல்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கிறாங்கன்னா போய் பாக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அது கூட ஏராளமா நினைச்சிருவாங்க அவங்களை. நீங்க அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா அந்த நேரத்துல போய் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இந்த மாதிரி எல்லாருக்கும் இயற்கையா நடக்கிறதுனா ரெண்டையும் நம்ம சமமா எடுத்துக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அதாவது ஆக்கப்பூர்வமான சோதனைகள் முடிந்தா, நீங்க உங்களுக்கு முடிந்தா ஹெல்ப் பண்ணலாம். அதாவது வந்து பண உதவி கூட செய்யலாம், அது எல்லாத்தையும் உடல் உழைப்பு கூட செய்யலாம். தோல்வியில் உள்ளவங்களை பார்த்து நல்லா வந்து ஒரு நல்ல வார்த்தையை கூறுறது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அறம்னு சொல்லி குரான் கூட சொல்லுது மேடம். நல்ல அதாவது வந்து நீங்க போய் அவருக்கு வந்து முன்னேற்ற விட்டு ஒரு பணம் காசுதான் கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல, நல்ல செயல்களையும் நல்ல அதாவது
0: தோல்வி அடைந்தவர்களே பார்த்து விட்டு நான் இருக்க அவங்களுக்கு அப்படின்னு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா, பின்னாடி நினச்சி பார்ப்பாங்க நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது இவங்க வந்தாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்ப்பாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். நீங்க யாரு?
5: உடனே எதுலையும் போனா வெற்றி கிடைச்சிருமா? அதனால தோல்வி தோல்விங்கிறத தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் பின்னாடி வந்து வெற்றி பெருசா வரும். ரொம்ப நன்றி. வணக்கம். கதிராமங்கலம் மீனாசாமி. நன்றி நன்றி நன்றி.
0: அவரே சொல்றாரு வெயில் அதிகமா இருந்தா பேச முடியாது, மழை அதிகமா இருந்தா பேசலாம்னு. என்ன சொல்ற வரான்னு. வணக்கம் சொல்லுங்க.
6: வணக்கம் மேடம். நான் சீங்காய் வட்டம் புதுப்பட்டினத்துல இருந்து செல்லப்பன் பேசுறேன் மேடம்.
0: புதுப்பட்டினம் செல்லப்பன்.
6: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க.
6: தோல்விக்கு தோல்வி தோல் கொடுக்கணும் சொல்றீங்க. அந்த தோல் கொடுக்கறத வந்து அவங்க கேட்காம நம்ம வழினா போய் செய்யக்கூடாது. அப்படி வழினா போய் செஞ்சோம்னா நாமெல்லாம் அசிங்கப்படணும், அந்த அந்த தோல்விக்கு மரியாதை இருக்காது. நன்றி மேடம்.
0: அப்பெல்லாம் அதாவது கேட்டாதான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது இது இல்லை. அது தோல்வி அடைந்தவர்கள் கேட்கறதுக்கு தயக்கப்படுவாங்க இல்லையா, அதாவது அவங்க முகத்தை பார்த்தே நம்ம அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க, ஒரு நண்பர்

0: வந்து முகத்தை பார்த்து அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அவங்க கேட்காமலே நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நட்புக்கு. அதனால் அவங்க கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாக்க அவங்க கேட்காமலே போயிட்டாக்க என்ன பண்ணுவீங்க? அதனால் இந்த இந்த இடத்துல நம்ம ஈகோவை பார்க்காம கேட்காமலே நம்ம ஒரு முறை அசிங்கப்பட்டேன் நம்ம நண்பர் தானே அப்படின்னு போகலாம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். உடையார் பழையம் அஜிம்
0: சொல்லுங்க. அஜிம்,
1: தோல்வி வந்துமா அது வந்து நிலையானதும் கிடையாது, அது நமக்கு நீடிக்க போறதும் கிடையாது. நம்ம வந்து தோல்விக்கு தோல் கொடுத்து அதுக்கு ஒரு நிலையான ஒரு முட்டு கொடுத்தாதான் வருங்காலங்கள்ல வெற்றி வாசல் நமக்காக திறந்து இருக்கும். நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: குத்தாலம் தோப்பு கே சிவ சுப்பிரமணியன். தோல்விக்கு தோல் கொடுப்போம், தோல்வி வெற்றியின் அடிப்படை. இப்ப வந்து நம்ம ஒருத்தவங்க தோத்து விட்டாங்கன்னா அவங்கள நம்ம கேவலமா பேசக்கூடாது, அவங்கள ஊக்கப்படுத்தணும். இப்ப ஒரு பதிமானவன் பத்தியில வந்து தோல்வி அடைஞ்சான்னு வச்சுங்களேன், அவன் நம்ம உற்சாகப்படுத்தி இன்னும் மேங்குள்ள படிக்கணும், தம்பி நல்லா படிச்சாதான் நீ முன்னேற்றம் அடையலாம்னு சொல்லணும். அவனை ஐயோ நீ தோல்வி நீ தோல்வி அடைஞ்சிட்டே நம்ம அது அதுல இருந்து நீ மீண்டு வர முடியாதுன்னா அவன்கிட்ட வந்து நம்ம எது பேசக்கூடாது. தோல்வி வந்து வெற்றியின் அடிப்படைதான்.
3: தோல்விக்கு
0: தோல் கொடுப்போம், வரும் நேர் அடுத்த நேர் வணக்கம் சொல்லுங்க. இன்னொரு மூன்று நிமிடங்கள் தான் இருக்கு, லைன்ல இருக்கீங்களா?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டத்தில் மேடம்
0: சொல்லுங்க.
4: எங்க பேரன் ஒருத்தான் 10th படிச்சான் மேடம், பரீட்சையில் தோத்துட்டான். அவன் காரணத்தை சொன்னேன், ஐயா அடுத்தபடி எழுதலாம், நீ ஒண்ணு நினைச்சிக்காவே எதுவும் செய்யாத, அடுத்தபடி உனக்கு எதிர வேணாம் இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன அவனை ஆறுதல் படுத்தி வச்சேன் மேடம். வணக்கம் மேடம். நன்றிங்க மேடம்.
0: நன்றி.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
5: கூகுறேன். தோல்விக்கு தோல் கொடுப்போம், கண்டிப்பா மேடம். தோல் கொடுக்காட்டே பரவாயில்ல, தோல்ல தொங்க மாதிரி போதும் மேடம்.
0: ஓகே, நன்றி
5: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். அதாவது வயதில் மூத்தவர்கள் வந்து தன்னுடைய அனுபவங்களை கூட அவங்களுக்கு சொல்லி அவங்கள தேற்றலாம் இல்லையா? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம்.
6: அன்பு சகோதரிக்கு வணக்கம்.
0: அன்பு சகோதரருக்கு வணக்கம் சொல்லுங்க. குன்னம் பாண்டியனா? பெரம்பூர் பாண்டியன் சொல்லுங்க.
6: நான் எப்படி தோல்விக்கு தோல் கொடுத்தா, இந்த குப்பையில வந்து குப்பையில கூட தலைக்கப்பட்டு இந்த மாம்பழம் அந்த மாதிரி பழங்கள் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அவங்க கிட்ட போய் ஒரு பொருள் காசு போட்டு வாங்கி அவங்க உண்மையை குறைப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க பேச மாட்டேன், அவங்க கொடுக்கறது
0: சாலை வியாபாரிகளுக்கும் நான் வந்து வாங்குவேன், அவங்களுக்கும் ஒரு வருமானத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் உங்க லைன் வந்து கிளியரா இல்லை. அடுத்த பாயிண்ட் ஏதோ சொல்ல வந்தீங்க, லைன் கிளியரா இல்லை. அப்புறம் அடுத்த வாய்ப்புல பேசலாம். அடுத்த நேர் வணக்கம்.
7: பேசுறேன்.
0: சிதம்பரத்துல இருந்து
7: பாலசுப்ரமணியன்.
0: பாலசுப்ரமணியன் சொல்லுங்க.
7: தோல்விக்கு தோல்வி சொல்லிருக்கீங்க, என்னுடைய வயசு 60 முடிஞ்சிச்சு, வாழ்நாள் ஜெயிச்சதே கிடையாது, எல்லாமே
0: தோல்விதான்.
7: அதனால நான் 60 வரைக்கும் எதுக்கு வாழ்றேன்னா, தோல்விதான் நமக்கு ஒரு வெற்றி பிடிக்கட்டு, மனசு வரக்கூடாது,
0: நம்பிக்கையோட இருக்கீங்க,
7: விட்டு கொடுத்த தண்ணியெல்லாம் வாக்குது. அதனால தோல்வி வந்து நல்ல கொடுத்த வழிபடுத்துது, அதனால தோல்வி வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும்.
0: சரி,
7: அதுதான் என்ன கட்டுக்கொண்ட பாடம் வாழ்க்கை.
0: ஓகே, முதல் முறையா பேசுறீங்களா?
7: ஆமா மேடம்.
0: அப்படிங்களா, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வணக்கம். ஒரு நேர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். சீக்கிரம்
8: ஆலத்தம்பாடியிலிருந்து ஏபிஎஸ் பள்ளிக்கூடம் பேசுறேன்.
0: சுருக்கமா பேசுங்க ஐயா.
8: நான் பேசுறேன். தோல்விக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். எத்தனை தோல்வி வந்துகிட்டே வந்துட்டே இருந்தாலும் காலையில இருந்து போயிட்டே இருக்கிறேன், கடைசியா கிடைச்சிட்டு புரியுதா? நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி.

நன்றிங்க ஐயா, ரொம்ப சுருக்கமாக பேசிட்டாங்க. தோல்விக்கு தோள் கொடுப்போம், இது நேர்கள் வந்து வார்த்தைகளால் மட்டும் இல்லாமல் நம்ம செயல்களாலேயும் வந்து நம்ம தோள் கொடுக்கணும் அப்படின்னு பெரும்பாலும் இன்றைக்கி வந்து குழந்தைகளோட இந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி தான் பேசியிருக்கீங்க. பொதுவாக வாழ்க்கையில் வந்து யார் தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு நம்ம தோள் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, அவர்களை நம்ம கேவலமாக பேசாமல் நம்ம இருக்கிறதுக்கு, அவர்கள் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அவர்களது தோல்விகளையும் நம்மளுடைய தோல்விகளாக ஏற்று மனது வருத்தமடைய செய்கிறது தான் ஒரு முக்கியமான முதல் நிகழ்வாக இருக்கும். நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

திசையெங்கும் இசைப்பரப்பி திஞ்சலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்துணை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி.

இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற நேயர்களும் அவளாக இருக்கீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியில் தோழிகள் எந்த விஷயத்தை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க? பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்கிறதாங்க நம்மளோட வாழ்க்கை. எப்போ மகிழ்ச்சி வரும், எப்போ காமெடி வரும், எப்போ கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்கலைனாலும் ஏதோ ஒரு பாதையில் வாழ்க்கை அது போக்குக்கு நம்மளை இழுத்துட்டு போகிறப்ப ஒரு கட்டத்தில் ஒரு தருணத்தில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். உதாரணத்துக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறப்போ அமைதியாக ஒரு புது வழியை நமக்காக கொடுக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கப்போ எதிர்பாராமல் யாரோ ஒரு அறிமுகம் இல்லாதவங்க நமக்கு உதவி இருப்பாங்க. நம்மளால் செய்ய முடியுமா இதை அப்படின்னு நம்ம யோசித்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு

இந்த வாழ்க்கை வந்து நம்மளை நிப்பாட்டி இருக்கோம். அதுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமும் இல்லையா? இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அட இவ்வளவு சுவாரஸ்யமானதாக நம்ம வாழ்க்கை அப்படின்னு உணர்ந்த தருணத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. 9566-42-71 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

நம்ம ஃபேஸ்புக் தோழிகளுக்காக காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். தோழிகள் அந்த போஸ்டர்லேயும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுவோம். இது வணக்கம் தோழி, தோழிகள் உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
1: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: சந்திரலேகா படத்துல இருந்து. உன்னானைப்படி என்ன நடக்கும் அந்த பாட்டு.
0: பாட்டாவே பாடிட்டீங்க. சொல்லுங்க, உங்க வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமானது அப்படின்னு நீங்க எப்ப உணர்ந்தீங்க?
1: ஒன்று வந்து நான் சின்ன பிள்ளையில ஒரு ஆசைப்பட்டேன், எல்லாரும் பெண்கள்லாம் சேர்ந்து இங்கே ஆட்டம் ஓடினாங்க. அப்போ வந்து ஆசைப்பட்டேன், அப்போ எனக்கு வயசு கிடையாது.
0: எத்தனை வயசுல?
1: நான் 10வது என்னமோ படிச்சுட்டு இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, லைசன்ஸ்
1: அதை ஓட்டணுங்கிறது என்னோட ஆசை. அது எனக்கு கிடைக்கல. அதோட இப்போ கடைசியா 40 வயசுக்கு மேல அது எனக்கு கிடைச்சு, நான் ஓட்டுறதுக்கான லைசன்ஸும் வாங்கி
0: ஓட்டிட்டு இருக்கீங்க.
1: இல்ல, ஓட்ட ஆரம்பிக்கல, இப்ப ட்ரை பண்ணிட்டு
0: இருக்கேன். சுவாரஸ்யமா இருக்குல்ல?
1: எனக்கு இந்த அந்த கிடைச்சதே எனக்கு எவ்வளவு பெரிய விஷயமா நினைச்சேங்கிறீங்க.
0: அதுதான் வாழ்க்கை. நமக்கு எப்போ எது தேவை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம வந்து அதை பத்தி அது
1: வேணும்,
0: அந்த வேணுங்கிற ஏக்கம் மட்டும் இருந்தா போதும் இல்லையா? அதுக்கான முயற்சியும் ஏக்கமும் இருந்தா போதும், தானாவே நம்ம கிட்ட தேடி வரும். பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் வருது கேப்போமா?
1: நன்றி மேம்.
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா ஃபார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்மளோட வாழ்க்கை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு தோழிகள்லாம் வியந்த தருணத்தை பற்றி தான் நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரே ரொட்டீன் மாதிரி போகும். காலையில் எழுந்திருப்போம், வேலை பார்ப்போம், பொறுப்புகள்லாம் பார்த்துட்டு அதே மனிதர்கள், அதே பாதைகள், அதே வேலைகள்னு இப்படி ரொட்டீனாக போகிற வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் வந்து நம்மளோட வாழ்க்கையவே சுவாரஸ்யமாகற மாதிரி நடந்திருக்கும். ஒரு அது மழை நேரத்தில் குடிக்கிற ஒரு டீயாக இருக்கலாம், நமக்கு கிடைச்ச முதல் சம்பளமாக இருக்கலாம், அல்லது பல வருடங்களுக்கு பிறகு நம்ம சந்தித்த அந்த நண்பர்களாக இருக்கலாம், பல கஷ்டங்களுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச அந்த ஒரு சின்ன வெற்றியாக இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குல்ல அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரியான தருணங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு தோழி வந்து இணைப்பில் வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
1: பாடல்
0: கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, உங்க வாழ்க்கை வந்து எப்போ நீங்க சுவாரஸ்யமா உணர்ந்தீங்க?
1: அது நானும் எங்க அண்ணனும் ஒரு டைம் எங்க அண்ணன் அப்புறம் எங்க அண்ணன் ஃபேமிலி கூட ஊட்டி போகும்போது செம்மையா அந்த லைஃப் நான் நினைச்சு கூட பாத்துக்கல மேடம். ஊட்டி அப்புறம் அங்க போயி அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த தங்குற ரூம்ல இருந்துட்டு எல்லாமே என்ன பாத்துட்டு அந்த உள்ள ரொம்ப வந்து என்ன பண்ணி ரொம்ப நிறைய பண்ணாங்க. வந்துட்டு சாப்பாட்டுல இருந்து வந்து சுத்தி காட்டுற இடம் வரைக்கும் மைசூர் அந்த பறவை சரணாலயம் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க.
0: என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நம்மளோட ஆசைகள் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது அது நம்ம கண்ணு முன்னாடி நடந்து அந்த நேரத்தை வந்து நம்ம உணரும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா, என்ஜாய் பண்ணும்போது. சூப்பர். பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. நீங்க கேட்ட பாடல் வருது கேப்போமா?
1: தேங்க்ஸ் மேடம்.
0: தேங்க்யூ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.

நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம், 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரக்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தோழிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடடா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே நம்ம வாழ்க்கை அப்படின்னு வியந்த தருணத்தை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதே வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தோம். அதுக்கு கீழே வந்து நிறைய தோழிகள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன் படிச்சுட்டு அடுத்த தோழிகிட்ட பேசலாம். சித்ரா மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சாதாரண பயணத்தில் என் பக்கத்தில் இருந்த ஒரு அந்நிய நபரோட பேசின அந்த சில நிமிடங்கள் கூட வாழ்க்கை பற்றின புதிய பார்வையை எனக்கு கொடுத்துச்சுங்க. யாரை எப்போ சந்திப்போம், அவங்க எதை கற்றுத்தருவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த தருணத்தில் தான் நான் வந்து வாழ்க்கை உண்மையிலேயே சுவாரஸ்யமான ஒரு பயணம் அப்படின்னு உணர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி வந்து, என்னோட திருமணமும் என்னோட பாப்பா பிறந்ததும் தான் வந்து என் வாழ்க்கையிலேயே நான் வியந்த தருணம், இவங்க தான் என் வாழ்க்கையும் கூட அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ரோட்டில் ஒரு கலை நிகழ்ச்சி பார்த்தேங்க. அதில் ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு 12 வயது இருக்கும், ஒரு நீளமான கயிறு இருக்கு இல்லையா, அதை வந்து கையில் ஒரு கம்பை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி அந்த கயிறோட ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அந்த கயிறுலவே கூட டான்ஸும் ஆடினாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு பெண் வந்து தன் உடலை வருத்தி எப்படியெல்லாம் மக்களை மகிழ்வித்து அதில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது வியந்துதாங்க போனேன். என்னிட இருந்த அந்த பணத்தை, என்ன இருந்த கொஞ்சம் பணத்தை வந்து அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வியந்த தருணம் என்னோட பிள்ளைகள் அவங்கள பார்த்து தான், என்னோட மகன் கதிரவன், மகள் சுமிதா இவங்களெல்லாம் பார்த்து தான் வியந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதிகமாக படிக்கலைங்க, எனக்கு அனுபவ படிப்பு மட்டும்தான், என் மகன்கள் படிக்கும்போது தான் எனக்கு வியப்பாக இருக்குது, வாழ்க்கையோட சுவாரஸ்யம் என்னன்னு புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் அவங்களோட அனுபவங்கள் சவால்கள் இதுவே நம்ம வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமாக மாற்றுது, வாழ்க்கையில் நம் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாருமே நமக்கு வந்து ஒவ்வொரு அனுபவ ஒரு சுவாரஸ்யத்தையும் நமக்கு கற்றுத்தராங்க அப்படின்னு ஒரு பொதுவான மெசேஜாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப குறிப்பிட்ட அவங்க வாழ்க்கையில் வந்து சுவாரஸ்யமாக அவங்க எப்போ உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேரலம் ஷோபா செந்தில்கண்ணன், ஷோபா செந்தில்கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட மகள் பிறந்த தருணம் தாங்க நான் வந்து சுவாரஸ்யமாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் ஆனந்தவல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி என் கூட பழகிய தோழிகள் வந்து 25 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது அவங்க வண்டி ஓட்டுறாங்க, பேச கூச்ச அதாவது அப்போக்கே பேச கூச்சப்பட்டவங்கலாம் இப்போ வந்து ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க, என்னை பார்த்து நீ தாண்டி அப்படியே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரு நகர் ஹனீஃபா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வியந்து ஆனந்த கண்ணீரோடு இருந்த தருணம் வந்து என்னோட தங்கையோட குழந்தைய வந்து பிறந்த உடனே டாக்டர் வந்து என் கையில் தான் கொடுத்து நான் தான் வாங்கினேன், ஸோ அதை வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு தோழியும் நம்ம கூட வந்து காலில் வந்து பேசணும், அவங்களோட சுவாரஸ்யமான தருணத்தை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: சுபுத்திரி சங்கரி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில்?
1: படம் சீமராஜா.
0: ம்.
1: பாடல் உன்னவிட்டா யாரும் எனக்கு இல்லை, காரைக்கொண்டலை 100.3.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்கள் இப்போ சுவாரஸ்யமாக உணர்ந்தீங்க வாழ்க்கையை?
1: வானொலிக்கு 90 கொண்டாடிட்டு இருக்கோம் தோழி. இந்த வேலையில நான் அதை சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும் தோழி.
0: கேக்குறதுக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியாவும் இருக்கும் நம்புறோம். சொல்லுங்க.
1: நான் வந்து இப்ப ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்ப வந்துட்டு என்னோட பேரும் ஊர் பேரும் கேட்டுட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வருஷம் வரும்போது என்ன கூப்பிட்டாங்க. அப்ப என் பேரையும் ஊரையும் கேட்டுட்டு ஒருத்தவங்க திடீர்னு என் கையை புடிச்சிட்டாங்க. நீங்கதானே காரைக்கொண்டல பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
0: அடடா.
1: ஆமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நம்மளோட லைஃப், ஏன்னா என்னோட தெருவுல உள்ளவங்களுக்கு என்ன தெரியும், வேற யாருக்கும் தெரியாது.
0: யாரோ ஒருத்தவங்க பேசும்போது நல்லா இருந்திருக்கும்ல.
1: ஆமா, காரைக்கொண்டல வழியா என்ன தெரிஞ்சிருக்கே அப்படிங்கும் போது எனக்கு வாழ்க்கை இவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா அப்படிங்கறது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது தோழி.
0: சூப்பருங்க, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க. பாடல் கேட்போமா?
1: கேட்போம் தோழி. மகிழ்ச்சி தோழி.
0: நன்றி.

0: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் ஜென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரம் 11:40 ஆச்சு. வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து அட வாழ்க்கை இவ்வளோ சுவாரஸ்யமானதா அப்படின்னு தோழிகள் வந்து அவங்க வியந்த தருணத்தை பற்றி தான் நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. இணைப்பில் வரப்போகும் அடுத்த தோழி, வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
1: பேசுறது யாருங்க?
10: திருத்திரைபுலி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்கேன்
1: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
10: பூவே உனக்காக படத்துல இருந்து சொல்லாமலே யார் பார்த்தது அந்த பாட்டு போடுங்க.
1: கண்டிப்பா கேட்கலாம், சொல்லுங்க. நீங்க எப்போ?
10: எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது மேடம். நம்ம வாடகை வீட்டுலதான் இன்னமும் இருக்கோம். இப்பதான் இடம் வாங்கி போட்டிருக்கோம் மேடம். அது நம்ம நாங்களே முயற்சி பண்ணி கட்டுறது வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா. இப்படி கட்டணும், இப்படி செய்யணும் அப்படிங்கறது வந்து நம்மளே கட்டக்குள்ள நமக்கு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இன்னும் ஆரம்பிக்கல, அதெல்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கோம்.

0: அதுவே எனக்கு ஒரு சுவாரஸ்யமா
1: அந்த
0: இருக்கு.
1: பிளானிங்கே
0: அடுத்தவங்க
1: சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? குடும்பத்தோட உட்காந்து
0: ஆமா
1: இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இங்க இது வைக்கலாம், அங்க இது வைக்கலாம்,
0: அந்த
1: இதெல்லாம்
0: மாதிரி
1: பேசும்போதே
0: யோசிச்சு
1: சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா?
0: எவ்வளவோ கஷ்டம். இன்னமும் ஆனா நான் வீடு இல்லாம 30 வருஷமா எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, நீ 30 வருஷமா வாட வீட்டுல இருக்க இருக்கேன். நாங்க அதை பத்தி சந்தோஷமா தான் மேடம் இருக்கேன், எனக்கு பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு, சந்தோஷமா தான் மேடம் இருக்கோம். எங்க வீட்டுக்காரங்க வீடு இல்லாம தான் எங்க அம்மா கொடுத்தாங்க, இது வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் மேடம் இருக்கோம். இப்ப கட்டுறதுக்கு பிளான் பண்றது எங்க சுவாரஸ்யம்.
1: சீக்கிரமே கட்டி முடிக்க வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி மேடம்.
1: பாடல் வருது கேட்கலாம். நன்றி.
0: ஆ சரி.

இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: நேர்லே நமது பண்பலையில் இன்று மாலை 5 மணி முதல் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மதிப்புமிக்க நிகழ்வான குடிமை பதவியேற்பு விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லி நிலையத்திலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆர்கேஜி நெய்,
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்,
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நம்ம வாழ்க்கை ஒரு சாதாரண ஸ்டோரி கிடையாதுங்க, ஃபுல் ஆஃப் ட்விஸ்டோடு தான் இருக்கும். நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய காமெடி இருக்கும், நிறைய சர்ப்ரைசஸ்னு நம்மளோட வாழ்க்கையே சுவாரஸ்யமானதாக தான் இருக்கும். ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணாத ஒரு பயணம் வந்து நம்மளோட லைஃப் லாங் மெமரியாக மாறி இருக்கும். தெரியாத ஒருத்தர் பண்ண உதவி வந்து நம்ம ஆஹா இப்படி மனுஷன் இருக்காங்களா அப்படின்னு நினைக்க வச்சுருக்கோம். நம்ம முடியாதுன்னு நினச்ச விஷயத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ணி முடிக்கிறப்ப வாழ்க்கை மீதான பிடிப்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இவ்வளவு சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய வாழ்க்கையில் நீங்கள் சுவாரஸ்யமாக உணர்ந்த தருணம் எது அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட கேட்டிருந்தோம். ஒரு தோழி நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: பேசுறது யாருங்க?
8: காட்டுமன்னார்குடி வட்டம் நாட்டாறு மங்கலத்துலேருந்து மைனாவதி செந்தில்குமார் பேசுகிறேன் மேடம்.
0: முதல்ல என்ன பாடல் வேணுங்க?
8: கோபுர தீபங்களே உள்ளமே உனக்கு தான், உசுரே உனக்கு தான், அந்த பாட போடுங்க, பாட்டு போடுங்க மேடம்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க எப்போ உங்க வாழ்க்கைய வந்து சுவாரஸ்யமா உணர்ந்தீங்க?
8: என் வாழ்க்கையில சுவாரஸ்யமா வந்து 2022 மேடம். அங்க பெங்களூர்ல எங்க சித்தி பொண்ணு இருக்காங்க, அங்க குடியிருக்காங்க. அங்க ஒரு சம்மர் லீவுக்கு இட்டு போயிருந்தாங்க, அவங்க கார் வச்சிருக்காங்க, டூர் போயிருந்தோம். அங்கேயே வந்து மைசூர் சாமுண்டீஸ்வரர் கோயில், மைசூர் மகாராஜா பேலஸ் எல்லாம் பார்த்தோம். அதுலயே பையன் வர, எங்க சிட்டி பையன் பேரன் இருக்கான் பாருங்க, விட்டுட்டு அங்க போயிட்டோம். தெரியல சாப்பிடுற இடத்துல அங்க இன்னொருத்தங்க கார்ல வந்தாங்க, அவங்க அழிச்சிட்டு போனது தெரியாது. அப்புறம் பாதி வயல நிறுத்தி வந்து பார்த்தா அவங்க இன்னொரு கார்ல போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மைசூர் மகாராஜா பேலஸ்லயும் நாங்க உள்ள போயிட்டோம். அந்த பையன் அவத்தண்டே நின்றுட்டு இருந்தான் பாருங்க. நான் 3-4 தான் இருக்கும்.
0: நீங்க வந்து பெங்களூர் டூர் போனதா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கு?
8: அதுவும் இல்லாத மேடம், அங்க வேர்க்கவே வேர்க்காது மேடம், ரொம்ப குளு கூலிங்கா இருக்கும். எந்த நாள்னாலும் வெய்ய நாளையும் சரி மழை நாளையும் மேடம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் மேடம். அந்த பூங்கா எல்லாம் போனோம், மிருக கண்காட்சி எல்லாம் இருக்குங்களா, அங்கெல்லாம் போனோம், ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஆனா வேர்க்கவே இருக்காது மேடம், நல்லா பெங்களூர் நல்லா கூலிங்கா இருக்கும் மேடம் எந்த நேரமும்.
0: சரிம்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் கேப்போம்மா.
8: நன்றி
0: நன்றி
8: மேடம்.

0: அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையோட ஆகச்சிறந்த சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாதது தாங்க. மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், புதிய மனிதர்களோட வரவுன்னு வாழ்க்கையோட போக்கையே மாற்றிடுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைவா ஒரு தோழி நம்ம கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்றாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கார்கால் கீர்த்தி.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: காமராஜ் படத்துல இருந்து சின்ன சின்ன கண்ணுக்குள்ள.
0: சரிங்க, சுருக்கமா உங்க வாழ்க்கையோட சுவாரஸ்யத்தை நீங்க எப்ப உணர்ந்தீங்கன்னு சொல்லுங்க.
1: இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்க, எந்த குறையும் இல்ல.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான் மேடம்.
0: சரிமா, நிறைவா இணைந்ததுக்கு நன்றிமா. பாடல் வருது கேட்கலாம்.
1: நன்றி.

வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து தொழில்கள் எல்லாம் ஆண்டுடா நம்ம வாழ்க்கை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு அவங்க வியந்த தருணத்தை பற்றி தான் நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. இதே மாதிரி சில தொழில்கள் வந்து ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய மகன் என்னுடைய மகள் ரெண்டு பேரும் தான்

ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறார் நமது அறிவிப்பாளர் புஷ்பா. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜி நெய், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், பேரளம் ஸ்ரீ சங்கராமி.

மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எஸ் சாஷினி, 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் கேள்விக்கென்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3 மணிக்கு RKG நெய்யின் எல்எஸ்சி. 3:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி. 4 மணிக்கு வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்ற முறைகள் குறித்து நேரலியில் விளக்கம் தருகிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுனர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். இன்று மாலை 5 மணி முதல் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மதிப்புமிக்க நிகழ்வான குடிமை பதவியேற்பு விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லி நிலையத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. ஏழு மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட்டின் உழவர் அரங்கம், இயற்கை விவசாயமும் அனுபவங்களும் திருவிடைமருதூர் மணலூர் ஆர் மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு RKG நெய்யின் காற்றில் வரும் கானம், 8:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10 மணிக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

மனதில் நின்றவை. இனிய பாடல்கள் கடித வழி விருப்ப கானங்களாய் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வரதராஜன் பேட்டை ஸ்ரீபுத்தூர் வளர்மதி ஆரோக்கியதாஸ் மரிய ஃபாஸ்டினா ஃபெனினா கலைச்செல்வி ஆனந்தி அந்தோனிசாமி பாப்பாக்குடி பார்த்திபன் பாரதி ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீபுத்தூர் யேசுதாஸ் சகாய மேரி செலினா ஜோஸ்வின் எசிதாராணி மர்வின் ஆண்டனி தங்கமயில் திவ்யா சுனில் கீழ்குடியிருப்பு செல்வராஜ் ஸ்ரீமதி பவித்ரா பரணிதரன் விழிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி வாகையூர் ராம

மனதில் நின்றவை. இனிய பாடல்கள் கடித வழி விருப்பகானங்களாய் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வரதராஜன் பேட்டை ஸ்ரீபுத்தூர், வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய ஃபாஸ்டினா, ஃபெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீபுத்தூர், யேசுதாஸ், சகாய, மேரி, செலினா, ஜோஸ்வின், எசிதாராணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, சுனில், கீழ்குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருமழிசை மணிவண்ணன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், திட்டக்குடி செல்வராசு, இவர்களுக்காக உலாவரும் பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, குரல்களில் சிங்காரவேலன்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தரப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
10: காரைக்கால் GL மருத்துவமனை
11: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
10: GL மருத்துவமனை,
11: காரைக்கால்.
9: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
12: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
12: VPN கண் மருத்துவமனை,
14: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
9: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநாகி மாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
16: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமநாகி மாளிகை ஜெயங்கொண்டம்.
17: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
18: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லாமுது.
17: வீட்டு உபயோகப் பொருட்கள்
19: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் ஊர் உறவும்.
0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க செம்மனார் கோவில் குணசேகர், திலகவதி, திருவான்மையூர் செல்வேந்திரன், சசிகலா, துபாய் கீர்த்திகா, நாகப்பட்டினம் ஆரியநாட்டு திரு சிவாபாரதி, வாழ் முனீஸ்வரன், பாப்பாக்கோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன். இவர்களுக்காக உலாவரும் பாடல் இளையராஜா இசையில், இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் தெய்வ வாக்கு.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

உங்கள் மனதோடு இணைந்த சுகமான ராகங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. கரூர் தான் தோன்றிமலை செல்வராஜ், பெரிய நாயகி ஜோஷி, கஷ்டி கிரிஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, தலை ஞாயிறு ராஜா முகமது, அரகண்டநல்லூர் நாராயணன், பிரிஞ்சுமூலை ரவிச்சந்திரன், பூந்தண்டனம் புண்ணியகோடி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா தமிழினி, தருண் இமை, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா, இவர்களுக்காக உலாவரும் பாடல் மன்னன் படத்திலிருந்து.

0: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருச்சி சாரதாஸ்.
9: இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா இவர்களுக்காக உலாவரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல்களில், ராசுக்குட்டி படத்திலிருந்து.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
0: இதுவரை வானொலியில் உலா வந்தது மனதில் நின்றவை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது.

0: இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250th சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜியோ கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசி மிட்சு மோட்டகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.

0: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
1: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதில் வந்து இங்கே செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறதா பார்த்தேன். இங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்கே எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமாக சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி இங்கே வந்து பயிற்சி எடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.59 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்தவொரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 12:53.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
5: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो.
8: चिक, चिक, चिक, चिक.
6: तुम हो ही भुलक्कड़.
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
5: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
9: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी

0: आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
9: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
8: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்
9: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
11: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
12: வணக்கம் பாப்பா.
13: வணக்கம்.
12: உங்க பேர் என்ன?
13: எஸ் ஆசினி.
12: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
13: 5th.
12: இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
13: கதை சொல்ல போறேன்.
12: எதை பத்தின கதை?
13: ராஜா கதை சொல்ல போறேன்.
12: எங்க சொல்லுங்களா?
13: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு 10 குழந்தையா. அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை வெளில இங்க விளையாட போயிடுச்சான். இப்போ ஒரு ராஜா வந்து அவங்களும் வெளில போயிட்டாங்களாம் கடைக்கு. எல்லா குழந்தையும் எங்கேயும் ஒழிஞ்சுக்கிச்சு. அப்ப அந்த ராஜா வந்து தேடிட்டு இருந்தாங்க எல்லா குழந்தையும். அப்ப வந்து அந்த ராஜா வந்து காணா காணான்னு எல்லா குழந்தையும் தேடினாங்களாம். எல்லாருமே ஒழிஞ்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்களாம். வந்துட்டு இருக்கும் போது அந்த ராஜா எல்லா குழந்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இங்க எங்க ஒழிஞ்சிங்கன்னு கேட்டாங்களாம். அப்ப வந்து அந்த ராஜா வந்து திரும்பியும் விளையாட போயிட்டாங்களாம். திரும்பியும் அந்த குழந்தை இதுக்கு போயிடுச்சான். அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வரும்போது அந்த ராஜா வந்து எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்களாம். எல்லாட்டையும் எங்கே எல்லா குழந்தையும் ஒளியுது ஒளியுதுன்னு சொன்னாங்களாம். அப்பதான் தெரிஞ்சிச்சான் எல்லாருக்கும் வந்து எல்லா புள்ள பிடிக்கிறக்காரங்க வந்து எல்லா குழந்தைங்களையும் தூக்கிட்டு போறாங்களாம். அதனாலதான் எல்லா குழந்தையும் ஒளியுதுன்னு சொன்னாங்களாம். அடுத்தது நான் பழமொழி சொல்ல போறேன். யானைக்கு மழை சளைக்கும், விளையும் பயிர் முனையில தெரியும். 5 வளையாதது, 50 வளையாது. ஆத்திர காரணத்தில் புத்தி மட்டு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. அளவுக்கு முந்தினர் அமிழ்தலும் நன்று. குற்ற பார்க்கிங் சுற்றுமில்லை, கற்றோடு சென்று இடமெல்லாம் சிறப்பு. பதறாறு காரியம் சிதறாது, சிறுதுளி பெருவெள்ளம். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்களாம் தங்கள் அனுபவத்தின் மூலம் உனது கூறிய மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழங்கொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்பும் பேரழிய நீதி நூல் ஒன்றும் உள்ளது.
12: சூப்பரா சொன்னீங்க பாப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகும்?
10: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
6: கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம்.

0: பாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 12:56:25. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

தேன்மழை. இன்னைக்கு நிகழ்ச்சியில தமிழ் திரையுலகோட சிம்ம குரல், நம்ம எல்லாரோட மனசுலையும் வாழும் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட தத்துவ பாடல்களை தான் அவரோட நினைவு தின சிறப்பு நிகழ்ச்சியா கேட்டு ரசிக்க போறோம்.

எம்ஜிஆரோட வீரத்துக்கும் சிவாஜியோட உணர்ச்சிக்கும் பக்தி பாடல்களோட ஆன்மீகத்துக்கும் உயிர் கொடுத்த அந்த சிம்ம குரல் இன்னைக்கு நம்ம எல்லாரோட மனசையும் வருட வருது. நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒழிக்க இருக்க இந்த பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மருதகாசி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: நினைவுகளின் சுகமான சாரலாய் உலாவரும் தேன்மழை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பல தலைமுறைகளை தாண்டி இன்னும் உயிரோடு இருக்க ஒரு குரல், ஆயிரக்கணக்கான திரைப்பட மற்றும் பக்தி பாடல்களை பாடி தமிழ் இசை வரலாற்றில் அழியாத தடம் பதித்த ஒரு குரல், டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட தத்துவ பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இந்த பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: பணம் என்னடா பணம்?

நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது. நான்

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம்.
1: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
6: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
7: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். இன்னைக்கு தேன்மழை நிகழ்ச்சியில 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இசை உலகில் ஆட்சி செஞ்சு 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தமிழ் இசைக்கு ஒரு தனி அடையாளமாக திகழும் TM சவுந்தரராஜன் அவங்களோட பாட்டு தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்கிறது இளையராஜா இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய நான் வாழ வைப்பேன் திரைப்பட பாடல்.

0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன், செக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன், செக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 1:22.

இன்னைக்கு நிகழ்ச்சியில காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் மாறாத மறக்க முடியாத ஒரு குரல், பாட்டுலக சக்கரவர்த்தி சிம்ம குரலூன் பாடகர் திலகம் டி எம் சவுந்தரராஜன் அவங்களோட தத்துவ பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படி

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை கேட்டு ரசித்தீர்கள்.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 1:30. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது இதயத்தை வருடும் இனிய பாடல்களோடு தேன்மழை.
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் ஜென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
4: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: இன்னைக்கு தேன்மழை நிகழ்ச்சியில என்றென்றும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த TM சவுந்தரராஜன் அவங்களோட தத்துவ பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ச்சியாக KV மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் என்னன்னு திரைப்படத்திலிருந்து.

உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் ஆர்கேஜி நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்

தேன்மழை. அன்றும் இன்றும் என்றும் மாறாத இனிமை, மறக்க முடியாத இசையோடு டி எம் சவுந்தரராஜன் அவங்களோட தத்துவ பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது தலைவன் திரைப்பட பாடல். எஸ் எம் சுபையா நாயுடு இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

தேன்மழை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம் மனதில் என்றென்றும் நீங்கள் இடம் பிடித்த டிஎம் சவுந்தரராஜன் அவங்களோட பாட்டு தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது பிராப்தம் திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் பாடியது.

0: ஆசை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் பொற்கால பாடல்களோடு தேன்மழை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி

0: இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12 வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76வது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட அது பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கிறேன்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா, அலோகராதே ஆகியோர் கொண்ட அமர்வு, இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3 தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த

0: விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலை கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லர்ரா, குணா குகை, பயன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 நாட்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி, குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 2 மணி.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு நபர் கேட்டிருக்காரு, புகை ஊட்டப்பட்ட இறைச்சி சாப்பிடுவதால் கேன்சர் அதிகமாகுமா? எனக்கு புரியுது ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஆசை, பார்பக்யூ சாப்பிட்ணும், டீப் கிரில் ஐட்டம் சாப்பிட்ணும், அந்த ஏன்னா சுவை மற்றும் அந்த அரோமா ஸ்மெல் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை வந்துட்டு ஆசையை உண்டாக்குது. நல்ல மாதிரி இந்த மாதிரி ஐட்டம் வந்து சாப்பிட்டா நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் வயிறுக்கு இதமாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லோரும் அதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாரும் டெய்லி பார்பக்யூ போய் சாப்பிட போகிறதில்ல, டெய்லி கிரில் சாப்பிட போகிறதில்ல. ஸோ என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்றதில்ல தப்பு கிடையாது, இது வந்து சுவைக்காக நம்ம சாப்பிட்றோம். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிடுவாங்க, இதுதான் எனக்கு உணவுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கெடுதலை உண்டாக்கும். இது வந்துட்டு கேன்சர் மட்டும் இல்லை.

0: கேன்சர் இல்லாமல் மற்ற இரத்தத்தில் கொலஸ்ட்ராலையும் ஏறும், இருதய பிரச்சனைகள் வரும், கிட்னி டேமேஜ் ஆகும், ப்ளஸ்ஸு நமக்கு கேன்சர் உண்டாக்குற தன்மை இருக்கும். இப்போ நம்ம நாட்டிலேயே சில இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா காஷ்மீரில் சில இடங்களில் அந்த டீப் ஃப்ரை கிரில் ஐட்டம், அந்த குளிருக்கு வந்துட்டு டீப் ஃப்ரை மற்றும் கிரில் ஐட்டம் தான் நிறையா சாப்பிடுவாங்க. அந்த ஏரியாவில் உணவுக் குழாய் மற்றும் இரைப்பை புற்றுநோய் பயங்கர அதிகம், நம்ம இந்தியாவில் இருக்கிறத விட 5 மடங்கு அதிகம் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க சமைக்கிற முறை அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, ஓ இவங்க இந்த வகையாக சமைக்கிறதுனால தான், இந்த உணவுப் பொருளை சாப்பிட்றதுனால தான் இவங்களுக்கு இவ்வளோ கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது. இதே மாதிரி நார்த் ஈஸ்டில் மிசோராம் பகுதிகளில் பார்த்திங்கன்னா உணவுக் குழாய் புற்றுநோய் வந்துட்டு மற்ற இடங்கள் தமிழகத்தை விட 5 மடங்கு அதிகம் அங்கே. ஏன்னா அவங்களும் கிரில் மற்றும் கம்ப்ளீட்லி நார்த் ஈஸ்ட் அந்த ஸ்டேட்ஸ்லாம் போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க நான் வெஜிடேரியன் டயட் தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப காரமாக இருக்கும் சாப்பிட்றது, நிறைய டீப் ஃப்ரை டீப் கிரில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க உணவுப் பொருளே அந்த கேன்சர் உண்டாக்குற தன்மை இருக்கிறதுனால அங்கே பயங்கர அதிகம் அந்த கேன்சர்லாம். ஸோ இந்த கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா, உங்கள் ரெகுலர் டயட்டில் அந்த மாதிரி பொருட்கள் வருது அப்படின்னா டெஃபினட்டாக கேன்சர் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் மட்டும் இல்லை மற்ற நோய்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்றது பரவாயில்லை, ஆனால் டெய்லி சாப்பிட்றதோ இல்லை வாரத்துக்கு 2 முறை 3 முறை சாப்பிட்றது வந்துட்டு தவிர்க்கிறது அவசியம். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: லஞ்ச் பிரேக்கில் இனி கேட்கலாம். திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் கேள்விக்கு என்ன பதில்? இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நான் கேட்கும் கேள்விக்கு சரியான விடை தெரிந்தால் அழையுங்கள் 0436822.

1 1 2 3 1 அல்லது 2 9 9 4 8 0 அல்லது 2 9 9 5 8 0 இந்த எண்களில். நிகழ்ச்சியில் முதல் வினா, 2025 கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவின் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? 2025 கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவின் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது?

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கிங், தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3. கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நான் ஒரு வினா கேட்டிருந்தேன். 2025 கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவின் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னு வரணேயர் சரியா சொல்றாங்களா பார்க்கலாம். வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கும்பகோணம் வட்டம், பாபுராஜ் முகமது இக்பால்.
0: கேள்வி கேட்டீங்களா?
5: கேட்ட முதல் நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரி, அந்த சந்தோஷத்தோட சரியான விடையை சொல்லுங்க பார்க்கலாம்.
5: அது 2025 அதிக மீன் உற்பத்தியில் இடம்பெற்ற மாநிலம் இந்தியாவில் எதுன்னு
0: கேக்குறீங்க?
5: குஜராத்னு நினைக்கிறேம்மா.
0: இல்லை, குஜராத்தையும் தாண்டி ஒரு மாநிலம் வந்துருச்சு, அது எந்த மாநிலம்னு யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்
6: மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: விழுதியூர்லேருந்து நதியா மேடம்.
0: விழுதியூர் நதியா, சொல்லுங்க, நீங்க விடை சரியா சொல்றீங்களா? கேட்டீங்களா கேள்வி? தமிழ்நாடு என்பது சரியான விடை நதியா. பாராட்டுக்கள் உங்களுக்கு, நன்றி. 2025 கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவின் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருந்தேன். தமிழ்நாடு என்பது சரியான விடை. மாநிலத்தில், அதாவது குஜராத் மாநிலத்தில் மீன் உற்பத்தி சுமார் 6.85 லட்சம் டன்களாக இருந்தது. 2025 அதாவது 85 தமிழ்நாட்டில் இப்போ மீன் உற்பத்தியில் வந்து சுமார் 6.85 லட்சம் டன்கள் இப்போ வந்து உற்பத்தி ஆகி இருக்குது. 2025 குஜராத் 6.43 லட்சம் டன்கள் மீன் பிடித்து முதலிடத்தில் இருந்தது. அதை பீட் பண்ணி இப்போ 6.85 லட்சம் டன்களாக மீன்களை உற்பத்தி செஞ்சு காட்டியிருக்குது தமிழ்நாடு. நிகழ்ச்சியில் அடுத்த வினாவை கேட்குறேன். 2025 மகாராஷ்டிர தினம் என்று கடைபிடிக்கப்பட்டது. 2026 மகாராஷ்டிர தினம் என்று கடைபிடிக்கப்பட்டது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
8: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ

0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லாமுது
4: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது
4: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க இது நம்ம கடைங்க
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்
9: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
11: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே இது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில 2026 மகாராஷ்டிர தினம் என்று கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன் வர நேர் என்ன சொல்றாங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க நலமா இருக்கேன் சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க
12: மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம் ஸ்ரீ கிருஷ்ணா மேடம்
0: ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லுங்க கேள்வி கேட்டீங்களா ஆன்சர் தெரிஞ்சுதா கடைபிடிக்கப்பட்டது பம்பாய் மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு 1960 மே 1 அன்று மகாராஷ்டிரா மாநிலம் உருவானதை இந்த தினம் குறிக்கிறது கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில அடுத்த கேள்வியை கேட்கலாம் அடுத்த நேயர்கிட்ட வணக்கம் அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க
13: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம் என்ன क्वेश्चन போயிட்டு இருக்கு தெரியலையே
0: இப்போதான் கேட்க போறோம் உங்ககிட்ட தான்
13: அது முடிஞ்சிருச்சு
0: சொல்லிட்டாங்க மே 1 சரியான இந்தியாவின் முதல் பசுமை மெத்தனால் ஆலை எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது
13: மெத்தனால்
0: எந்த மாநிலத்துல அமைக்கப்பட்டு வருகிறது
13: குஜராத்
0: சரியான பதில சொல்லி இருக்கீங்க சூப்பர் பாராட்டுக்கள் உங்களுக்கு ஆன் ஸ்பாட் உடனே கேட்டு உடனே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு விஷஸ் சொல்லிக்கிறேன் சரியான பதில சொல்லியிருக்கிறீங்க பாராட்டுக்கள் உங்களுக்கு இந்தியாவின் முதல் பசுமை மெத்தனால் ஆலை எங்கு அமைக்கப்பட்டு வருகிறதுன்னு கேட்டேன் சடனாக உடனே ஆன்சரை சொன்னாங்க பிரமீலா குஜராத் என்பது சரியான விடை இந்தியாவின் முதல் பசுமை மெத்தனால் உற்பத்தி ஆலையானது குஜராத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது உயிரி பொருளை மெத்தனாலாக மாற்றும் வாயுவாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீனதயாள் துறைமுக ஆணையத்தில் இது உருவாக்கப்பட்டு வருகிறது

0: இதுவரை வானொலியில் உலா வந்தது. திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் கேள்விக்கு என்ன பதில்? இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 2:30. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலில் மோகன ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த திருவாரூர் ராமசாமி பிள்ளை இயற்றிய ஜெகதீஸ்வரி எனத் தொடங்கும் பாடல்.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

2:55 ஆகாஷ் வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தருமபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதிக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி

0: புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் வெப்பநிலையில் அதிக அளவில் எந்த மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 11 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் தலையில் 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் கெட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மையனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, தலவாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, புள்ளம்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்காவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் நற்றம்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சேலம் மாவட்டம் தனிஷ்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மற்றும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காவேரி டெல்டா பகுதிகளிலும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசாக மழை பெய்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 24.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறீர்கள் திசை பிரிந்து இசை மீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 3 மணி.

0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். ஆர்கேஜி நெய் வழங்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்

0: சிபிஎஸ்இ ஸ்கூல் கோட்டாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? பாட்டு. பாட்டு யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுலேயும் சில பாட்டோட டியூன் நமக்கு பிடிச்சிருந்தா லூப் மோடில் கேட்கறது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த பாட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சில நேரம் லிரிக்ஸே தெரிலனா கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக லிரிக்ஸை மாற்றி மாற்றி பாடிட்டுருப்போம். இப்படி நீங்கள் லிரிக்ஸே தெரியாமல் கான்ஃபிடெண்ட்டாக தப்பு தப்பாக பாட்டு பாடியிருக்கீங்களா? எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. சாம்பிளுக்கு ஒரு பாட்டு சொன்னாலும் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களோட கலகலப்பான சுவாரஸ்யமான ரிப்ளைஸை படிக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே அவலாக இருக்கும். உங்களோட ரிப்ளைஸை நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில லிரிக்ஸே தெரியாம கான்ஃபிடண்டா தப்பு தப்பா பாட்டு பாடியிருக்கீங்களா? இந்த கேள்வியை தான் கேட்டிருந்தோம். நம்ம பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துல நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இன்னும் கமெண்ட் பண்ணலனா கமெண்ட் பண்ணிடுங்க, நான் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தப்பாக பாட்டு பாடினது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, லிரிக்ஸ் முழுசாக தெரியாமல் இருந்தாலும் கான்ஃபிடென்ஸை மட்டுமே ஃபுல்லாக வச்சுட்டு பாட்டு பாடின தருணங்கள் நிறைய இருக்குங்க. நம்ம சரியாக பாடுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் லிரிக்ஸை நம்மளே க்ரியேட் பண்ணி பாடிட்டோமே அப்படின்னு புரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி தப்பு தப்பாக பாட்டுலாம் பாடினதே இல்லைங்க, எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப இஷ்டம், அடிக்கடி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி வந்து நிறையவே பாடி இருக்கேங்க, இந்த மாதிரி லிரிக்ஸே தெரியாமல் கான்ஃபிடண்டாக தப்பு தப்பாக பாட்டு பாடியிருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலவடுதுறை செப்பு விஜய் ராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமா பாடல தப்பு தப்பாக பாடினது இல்லைங்க, படிப்பில் தாங்க நிறைய பாடலை தப்பு தப்பாக பாடலை எழுதி மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த செய்யுள்லாம் படிப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து தப்பு தப்பாக எழுதி மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருக்காங்களாம். குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிரிக்ஸே தெரியாமல் கான்ஃபிடெண்ட்டாக தப்பு தப்பாக பாட்டு பாடினதே கிடையாதுங்க, முணுமுணுத்தது கூட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேளுங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை இருதயம்.

0: சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நலப்பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டி ஜென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

ஆர்கேஜி நெய் வழங்கி கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து லிரிக்ஸே தெரியாமல் கான்ஃபிடண்டாக ரொம்ப தப்பு தப்பாக பாட்டு பாடியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நேயர்கள் எல்லாம் பண்ணியிருக்க கமெண்ட்ஸை ஒன் பை ஒன் படிச்சிடலாம். அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறையவே உண்டுங்க, ஆனால் ரேடியோ கூட சேர்ந்தே பாடுவேன். 80s 90s kids, அதாவது நம்ம ராஜா சார் பாட்டுன்னா தப்பு தப்பானாலும் பாடிடுவேன். யாரும் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் பாடுவேன், ஏன்னா அவங்க நலன்லேயும் அக்கறை இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடியிலேருந்து அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறாக பாடினதில்லைங்க, ஒரு பாடலை பாடணும்னா நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்பேன் பாடலை. அதே மாதிரி 70% பாடலை பாடுவேன். நான் பள்ளி படிக்கும் பருவத்தில் பாட்டு போட்டியில் 3வது பரிசுலாம் வாங்கியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கோமல் சரவணன் வந்து பாட்டு பாடியதில்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டு தப்பாக பாடினது இல்லையா இல்லை பாட்டே பாடினது இல்லையா அப்படின்னு விளக்கமாக அவங்க சொல்லலை. விஸ்வகணேஷ் நாகப்பட்டினம் மாவட்டம் மாவராணி புதுச்சேரியிலேருந்து விஸ்வகணேஷ் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, தப்பு தப்பாக நிறைய டைம் பாடியிருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாண்யம் சுகந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து சிங்கம் படத்தில் காதல் வந்தாலே லிரிக்ஸை தப்பு தப்பாக பாடியிருக்கேங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது. அப்போவும் நான் அவங்கக்கிட்ட அப்படியே ஒரு டிபேட் பண்ணிகிட்ருக்கேன், நான் பாடுறது தான் கரெக்டு அப்படின்னு. அந்த லிரிக்ஸ் இன்ன வரைக்கும் எனக்கு டவுட்டு தாங்க அப்படின்னு. திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பாட்டுனா கொல்லை பிரியங்க, யார் வீட்டில் இருந்தாலும் நான் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். சில பாடல்களில் வரிகள் மாறிடும், அப்போல்லாம் போட்டு ஒரு வழியாக முடிச்சிருவேன் பாட்டை. நம்ம மறந்து பாடும்போது, நம்மளையே நம்ம மறந்து பாடுறப்போ அந்த தப்பெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சினிமா பாட்டை முழுசும் பாடினதே கிடையாதுங்க, தப்பு தப்பாகவும் பாடினதில்லை, ஏதோ ரெண்டு வரி சந்தோஷமாக இருக்கும்போது பாடுவேன் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள், 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 5 மணி முதல் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மதிப்புமிக்க நிகழ்வான குடிமை பதவியேற்பு விழாவில் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லி நிலையத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
1: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு.

0: திருமலை ராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து உள்ளாட்சித்துறை ஆணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மே தினம் 2026 முன்னிட்டு நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதின் காரணமாக எதிர்வரும் 30/5/2026 அன்று திருமலை ராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். காலை 10 மணி முதல் திருப்பட்டினம் வடக்கு கிராம பஞ்சாயத்துக்கு முதல் தளம் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திலும், திருப்பட்டினம் தெற்கு கிராம பஞ்சாயத்து கூட்டம் கிராம பஞ்சாயத்து அலுவலகம் போலோகத்திலும், திருப்பட்டினம் கிழக்கு கிராம பஞ்சாயத்து கூட்டம் சமுதாயக்கூடம் மாரியம்மன் கோயில்பேட்டிலும், திருப்பட்டினம் மத்திய கிராம பஞ்சாயத்து கூட்டம் கலையரங்கம் அபிராமி வடக்கு தெருவிலும், வாஞ்சூர் கிராம பஞ்சாயத்து கூட்டம் புயல் பாதுகாப்பு மையம் கீழவாஞ்சூரிலும் நடைபெறும். அறிவிக்கப்பட்ட கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு தங்கள் கிராமத்தில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் மற்றும் கிராம வளர்ச்சித் திட்டங்கள் இதர பணிகள் குறித்த கருத்துக்களை பதிவு செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆர்கேஜி நெய் வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்

0: நேரம் 3:30. எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து லிரிக்ஸே தெரியாமல் தப்பு தப்பாக பாட்டு பாடியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். பனங்கட்டங்குடியிலேருந்து அனுசியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு கேள்வியெல்லாம் கேட்க உங்களால் மட்டும்தாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உண்மையான லிரிக்ஸ் தெரியாமல் நிறைய பாட்டு பாடியிருக்கேங்க, அந்த மாதிரி பாடுவதில் அனுபவம் உண்டு, ஆனால் லிரிக்ஸ் தெரிஞ்சு தான் நிறைய பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிரிக்ஸ் தெரியாமல் பாடினதை விட லிரிக்ஸ் தெரிஞ்சு நல்லா பாடின பாட்டு தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 1976 முதலாக டேப் ரெக்கார்டில் அன்னக்கிளி படத்தில் வரும் மச்சானை பார்த்தீங்களா, அந்த பாட்டை முழுமையாக பாடி பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பொழுது எனக்கு 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து தப்பு தப்பாக பாட்டு பாடினதில்லை. ஏன்னா

பரிசு வாங்கியிருக்காங்க இல்லையா? இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் லிரிக்ஸ் தெரியாமல் பாட்டு பாட மாட்டேங்க, வரிகள் எல்லாம் கரெக்டாக பாடிடுவேன். நான் எப்பொழுதும் ரெண்டு வரி பாடல் பாடி தான் பாடல் கேட்பேன். இது நம் நேயர்கள் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க கரெக்டாக பாட்டு பாடிடுவாங்களாம். நம்ம பண்பலையில் வந்து பாடல்கள்லாம் கேட்கும்போது ரெண்டு வரி பாடி தான் கேட்பாங்களாம். அடுத்தது 300 கிராமம் வீரகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக இருக்கிறப்ப பாட்டு பாடுவேன், அதனால் தப்பாக ரைட்டாங்கிறது எனக்கே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சென்னையில் வந்து வேலை செய்கிறப்போ இந்தி பாடலை வந்து தப்பு தப்பாக பாடுவேங்க. என் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் இந்தி தெரியும் இல்லையா, அவங்க எல்லோரும் வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கூடூர் இளவரசி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் வரியை கரெக்டாக பாடிடுவேங்க, அடுத்த வழி தெரியலை அப்படின்னா விசில் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மியூசிக் மாதிரி பாட்டு பாடிடுவேன், என் பிள்ளைங்களாம் என்னை கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடல் வரிகள் தெரியாமல் எந்த பாட்டுமே பாட மாட்டேங்க, வைகுக்கரை காட்சி கொஞ்சம் நெல் இந்த பாட்டு வந்து முழுசும் பாடுவேன். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க, இந்த பாட்டு அப்புறம் காட்சி பூங்காட்சி அப்புறம் உயிர் உள்ளவரை உஷா, இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் வந்து முழுமையாக பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனம் கவர்ந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கும்போது சில வரிகளை விட்டுருவேங்க, தப்பு தப்பாகவும் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இன்ட்ரெஸ்டிங்காக பாட்டு பாடிட்டு இருக்கும்போது வரி சரியா தப்பான்னு எப்படிங்க கவனிக்க முடியும், சரிதான் இல்லையா? எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேட்டு ரசிங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
11: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
9: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
12: வலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
9: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி.

0: கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனீன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் லிரிக்ஸே தெரியாமல் கான்ஃபிடெண்டாக தப்பு தப்பாக பாட்டு பாடியிருக்கீங்களா, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தப்பு தப்பாக தாங்க பாட்டே பாடுவேன், ஒரு சில வரிகள் தாங்க எனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓமன்லேருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரிகள் தெரியாமல் பலமுறை தப்பு தப்பாக பாட்டு பாடியிருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் வட்டம் கலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பாடுற பாட்டு எல்லாமே அப்படி தாங்க பாடுவேன், சரியாக பாடினதாக சரித்திரமே கிடையாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாபுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நல்லா பாடுவேன், தப்பு தப்பாக பாடவே மாட்டேன். என்னோட சின்ன வயசில் ஆறாம் வகுப்பு படிக்கிறப்ப சின்ன தம்பி படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தூளியிலே ஆட வந்தேன், அந்த பாட்டை பாடி ரெண்டாம் பரிசு பெற்றேங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பாடல் வரிகள் ரொம்ப பிடிக்கும், நல்லா பாடுவேன், சரியாக தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு முறை பாட்டு போட்டியில் மன்னன் படத்துலேருந்து அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே பாடல திரும்ப திரும்ப மூணு முறை பாடிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து லிரிக்ஸ் இல்லைங்க, அந்த பாட்டை வந்து மூணு முறை பாடிட்டதாக சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில்கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பாட்டே பாட மாட்டேங்க, ஆனால் எல்லா பாட்டையும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த முதல் ரெண்டு லைன் முணுமுணுக்கிறதோட சரி, தனியாக பாட்டுன்னு ஒன்று பாடி பழக்கமே கிடையாதுங்க, அதனால் தப்பாகவும் பாட மாட்டேன். முழுசாலாம் தெரியாது எனக்கு பாட்டு, வந்து ஒரு ரெண்டு வரி தான் தெரியும், இல்லை முதல் வரி முதல் சரணத்தை பாடுவேன். ரேடியோவில் ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே நானும் அது கூடவே சேர்ந்து பாடுவேன், எல்லா பாட்டும் தெரியும் ஆனால் பாடி பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில் ஒரு மாலில் பாட்டு போட்டி நடந்ததுங்க. அவங்க சொல்லும் பாடகர்களோட பாடல்களை வந்து தப்பு இல்லாமல் பாடணும், நானும் ரொம்ப ஆர்வத்தோடு அதில் கலந்துக்கிட்டேன், நாலு வரி பாடினோடனே அடுத்த வரிகளை மறந்துட்டேன், அதனால் தப்பாக பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த போட்டியிலேருந்து வெளியேறிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் தப்பு தப்பாக பாடின அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபி கமெண்ட்லேருந்து எஃப்எம் மைக் வரை கமெண்ட்ஸ் எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம்.

0: ஓமலூர் ரோட், சேலம்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சாய்பால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் லிரிக்ஸே தெரியாமல் கான்ஃபிடென்ட்டாக தப்பு தப்பாக பாட்டு பாடியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து படிக்காமல் மிஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் படிச்சிடலாம். வலங்கை மாநிலேருந்து ஆட்டோ துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வண்டி ஓட்டும்போது ஏதாவது ஒரு பாடலில் பாடிக்கிட்டே தாங்க போவேன், சில நேரத்தில் தப்பாகவும் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டார வடை ஸ்ரீ கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தப்பாக பாடியிருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை செல்வ குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை படத்திலிருந்து ரெக்க கட்டி பறக்குதடி அந்த பாட்டை வந்து மனைவி கிட்ட மட்டும் பாடுவேன், அவங்க வந்து சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க தப்பாக பாடினாங்களா சரியாக பாடினாங்களான்னு சொல்லவே இல்லை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. கருத்தாய், கலையாய், கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.

0: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரிடம், திருவாரூர் மாவட்டம்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
7: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
8: நேயர்கள் கேட்க இருப்பது, வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்று முறைகள் குறித்த நேரலை. நேரலையில் விளக்கம் தருகிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுநர் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். நேயர்கள் வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்புக்கான சுய தகவலை ஆன்லைனில் பதிவேற்றும் முறைகள் குறித்த சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043

0: 6 8 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2 3 1 2 3 1 அல்லது 2 9 9 4 8 0 அல்லது 2 9 9 5 8 0 9 5 6 6 4 2 7 2 3 1 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். சரி நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முன்னாடி அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா அதிகாரிகள் வீடு தேடி வருவாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நாம் பதில் சொல்லுவோம். ஆனால் இப்போ முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் சுய தகவல்களை பதிவேற்றம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தொழில்நுட்பம் நம்மளோட வேலைகளை எவ்வளவு எளிதாக்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டு பட்டியல் கணக்கெடுப்புக்கான சுய தகவல்களை நம்ம ஆன்லைனில் பதிவேற்றும் முறை ஒரு உதாரணம். இதில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அந்த சந்தேகங்களை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நாமோட இணைஞ்சிருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுனர் மற்றும் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். வணக்கம் சார். சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட நம்ம நிறைய விஷயங்களை இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பா. நான் வந்து முனைவர் ஆர் மோகன். உளவியல் துறையில் பேராசிரியராக பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் நான் பணிபுரிகிறேன். ஏற்கனவே நம்மளுடைய நேயர்களுக்கு நான் பரிச்சயமானவன் விவசாயிகளுக்காக. இப்போது இந்த கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுனராக நான் பணியமர்த்திருக்கிறேன். இதற்கான சந்தேகங்களை நான் கூற இங்கு வந்திருக்கிறேன்.
0: ஓகே சார். இப்போ முதல்ல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீட்டு பட்டியல் கணக்கெடுக்கிறது அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 2 பருவங்களாக நடைபெறுகிறது. ஒன்று வந்து வீட்டு கணக்கெடுப்பு, இன்னொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ நடக்கிறது வீட்டு கணக்கெடுப்பு முறை. இது வந்து June 1 முதல் 30 வரை நடைபெறப் போகிறது. இதற்காக இதர் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் உங்கள் வீடு தேடி வருவார்கள். இதற்கு முன்னர் 17 May 2026 முதல் 31 5 2026 முதல் வரை இந்த சுய வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பை நீங்களே இணையதளத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம்.
0: இந்த
1: 31 May 12 வரை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். இந்த முறையில் எத்தனை வீடுகள் இருக்கிறது, அந்த வீட்டின் தன்மைகள் என்ன, அவற்றில் உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்கு, பொருட்கள் கிடையாது, என்ன மாதிரி அதை கட்டப்பட்டிருக்கிறது, அது அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன குடிதண்ணீருக்கு என்ன செய்கிறார்கள், ரோடு வசதிகள் இருக்கிறதா போன்ற தகவல்களை நீங்கள் அதிலே பதிவேற்றம் செய்யுமாறு இருக்கும்.
0: ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு தடவை சொல்லிடுங்க சார்.
1: வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பின் இந்த ஜூன் மாதம் நடைபெறுவது வந்து மொத்தம் எத்தனை கட்டிடங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நகரத்திலும் அல்லது ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை கட்டிடங்கள் இருக்கிறது, அந்த கட்டிடத்தின் தன்மைகள் என்ன, நிலையான கட்டிடமா அல்லது கூரையால் செய்யப்பட்ட கட்டிடமா, அதில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் போன்ற தகவல்கள், அவர்களுக்கு குடிதண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது, அவர்களுக்கு மின்சார வசதிகள் இருக்கிறதா, ஒவ்வொருவரிடமும் இருக்கும் பொருட்களின் என்ன, அதாவது இதே ரேடியோ இருக்கிறதா, டெலிவிஷன் இருக்கிறதா போன்ற தகவல்கள், இது எல்லா கணக்கெடுப்பு முறை இந்த ஜூன் மாதம் நடைபெறும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2027 அன்று நடைபெறும். அந்த ஒரு மாதம் பூரா எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும், அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள், என்ன படிப்பு படித்திருக்கிறார்கள் போன்ற தகவல்களை அப்போது கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளப்படும்.
0: ஓகே சார். இப்போ இந்த சுய தகவல் பதிவேற்ற முறை, இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சுங்களா சார்?
1: நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது கிட்டத்தட்ட 1881 நடந்து கொண்டிருக்கிறதுமா. இதில் கிட்டத்தட்ட இது வந்து 16 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுதான் முதல் முறை நம்ம இந்த டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யக்கூடிய முதல் முறையாக இது வந்திருக்கிறது.
0: பட்டியல் கணக்கெடுப்பும் முன்னாடியில இருந்து இருக்குங்களா சார்?
1: இது எல்லாமே இந்த 1881 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2 பருவங்களாக நடைபெறும். அதில் முதல்ல வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு, ரெண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதான் முதல் தடவை அது வந்து டிஜிட்டலாக மாறியிருக்கு.

0: இருக்கு
1: இந்த வருஷத்துல. இதனால என்னென்ன இந்த டேட்டாஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சார், கலெக்ட் பண்ணி?
0: எல்லா நாட்டிலையுமே தன்னுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். என்ன நாம் செய்ய வேண்டும், எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், எதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்களுக்கு என்ன குறை இருக்கிறது, என்ன நிறை தேவைப்படுகிறது போன்ற தகவல்களை அது தேவைப்படுகிறது. அதற்காக இந்த கணக்கெடுப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய பரிமாற்றமாக இருக்கும். இது
1: இப்போ இந்த முன்னாடி நம்ம கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தின முறை இருக்குல்ல சார், இப்போதான் நம்ம டிஜிட்டலா, இதுக்கு முன்னாடி வந்து வீடு வீடா வந்துட்டு செக் பண்ணுவாங்க இல்லையா, அதிலிருந்து இந்த முறை எப்படி எப்படி வேறுபடுது சார்?
0: இப்பொழுதுமே வீடு வீடாக வரும் கணக்கெடுப்பாளர்கள் வருவார்கள். ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் கணக்கெடுப்பாளர்கள் கிட்டத்தட்ட 34 கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கான சரியான பதிலை பதிவு செய்து, கையால் பதிவு செய்து ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் பதிவு செய்து அதுக்கப்புறம் அதை டிஜிட்டல் ஆக்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது, அதிக நேரம் பிடித்தது. இப்பொழுது அது சரியான தகவல்களும் கொடுக்கப்படவில்லை. இவங்க எதுக்காக இந்த கேள்வி கேட்குறாங்க போன்ற எண்ணங்களும் மக்களிடத்திலே இல்லை. இப்போ இந்த முறை சுய கணக்கெடுப்பு முறையில் நீங்கள் அந்த இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே ஒவ்வொரு தகவலும் ஏன் கேட்கப்படுகிறது, எதற்காக கேட்கப்படுகிறது போன்ற விவரங்கள் அதிலே இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு ஓ இதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறதா, என்னிடத்தில் இதுதான் இருக்கிறது போன்ற தகவல்களை நீங்கள் கரெக்டாக அதில் பதிவு செய்யலாம்.
1: ஓகே சார், இப்போ நேர்லையும் வந்து கேட்பாங்க நம்ம டிஜிட்டல் முறையில் செய்ய பரிமாறி.
0: இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, 17 மே 2026 31 மே 2026 இந்த சுய தகவல் பதிவேற்றம் நடக்கும். இது 31/5/2026 இரவு 12 மணியோடு இந்த தகவல் பதிவேற்றம் நின்றுவிடும். அதற்கு மேல் உங்களால் பதிவேற்றம் செய்ய முடியாது. 1/6/2026 30/6 கணக்கெடுப்பாளர் ஒவ்வொரு வீடாக வந்து நீங்கள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு ஒரு சின்ன ஒரு நம்பர் வரும், SCID சொல்லுவாங்க, அது 11 இலக்க எண். அந்த இந்த பதிவேற்றம் செய்து முடித்த பின்னர் அந்த 11 டிஜிட் இலக்க எண் ஒன்று வரும், அதை பத்திரமாக எடுத்து வைத்து அது குறும் செய்தியாக உங்களுடைய செல்போனுக்கும் வரும், மெசேஜாகவும் வரும். அதை வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர் வரும்போது நீங்கள் ஏற்றிய தகவல்களை அவர்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த 11 இலக்க எண் நான் பண்ணிவிட்டேன், இதை பார்த்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அந்த 11 இலக்க எண்ணை அவர்களிடத்திலே கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய மொபைலில் அந்த எண்ணை ஏற்றும்போது நீங்கள் அளித்த ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் அவங்க செல்போனில் பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் அதை சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ நேர விரயங்கள் இதிலே நிறைய குறைகிறது, சரியான விடயங்களும் நமக்கு கிடைக்கிறது.
1: பொதுவாக வந்து ஒரு மெசேஜை வந்து நீங்கள் இந்த கோடு சொல்லுங்கள் அந்த கோடு சொல்லுங்கங்கும்போது நமக்கு நிறைய ஃபேக்காக வந்து இது ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து நமக்கு மெசேஜ் வரும், ஆத்தரைஸ்டு அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வரும், அது எந்த நம்பர்லேருந்தெல்லாம் மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்?
0: நீங்கள் இந்த தகவல்கள் அனைத்தும் குறுஞ்செய்தியாக வரும்போது RGI ஓகேங்களா, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா, RGI என்ற அந்த முன் எடுப்போடு தான் இந்த செய்தி குறுஞ்செய்திகள் உங்கள் செல்போனுக்கு வரும். RGI என்ற முன்னெடுப்போடு வரும் என்றால் நீங்கள் அதை ஆதாரபூர்வமாக நம்பலாம்.
1: ஓகே சார், அதில் உள்ள 11 இலக்கம் என்ன மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்க கிட்ட. ஓகே சார், இப்போது நம்ம நீங்கள் அந்த இணையதளத்தில் போய் பதிவேற்றணும் அப்படின்னு சொன்னீங்களே சார், நிறைய வெப்சைட் இருக்கும், நிறைய வந்து எது வந்து நமக்கு ஆத்தரைஸ்டு வெப்சைட் சார், அஃபீஷியல் வெப்சைட், அது சொல்லுங்கள், அது எப்படி பதிவேற்றணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கமாக.
0: இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகிட்டது, இன்னும் 5-6 நாட்கள் தான் இருக்கிறது என்பதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இதற்குள்ளாக அனைத்து நேயர்களும் SE.census.gov.in இந்த இணையதளத்தில் நீங்கள் சென்றால் இதை இதற்குண்டான பதிவேற்றங்களை நீங்கள் முறையாக பதிவிடலாம். இந்த SE.census.gov.in இந்த GOV.IN

இந்த இணையதளத்திற்கு நீங்கள் சென்றவுடன் உங்களுக்கு நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு சுய பதிவேற்றம் என்பது தற்பொழுது புதுச்சேரி பிரதேசத்தில் உள்ள வீடுகள் அவர்கள் மட்டும்தான் இப்பொழுது இந்த பதிவேற்றத்தில் கலந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு, கேரளம் போன்ற மற்ற மாநிலங்கள் அவர்களுக்கு உண்டான மற்ற மாதங்களில் அவர்கள் பதிவேற்றம்

0: போன்ற மற்ற மாநிலங்கள் அவர்களுக்கு உண்டான மற்ற இது மாதங்களில் அவர்கள் பதிவேற்றம் செய்யலாம், நேரத்தில் அவர்கள் பதிவேற்றம் செய்யலாம். இப்போ புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குள் உங்களுடைய வீடு இருக்குமாயின் நீங்கள் இந்த 31/5/2026 இரவு 11 மணிக்குள் உங்களுடைய சுய தகவல்களை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம்.
1: இப்போ வந்து எப்படி எந்த வெப்சைட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன கேட்டிருப்பாங்க, அதை எப்படி எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்லுங்கள்.
0: வெரி குட். இப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்கு முதல்ல நீங்கள் போன உடனே முதல்ல வந்து எந்த மாநிலம் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அது தேர்வு செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் யார் மூத்தவர் அல்லது முக்கிய முடிவெடுக்கும் தகுதியுடையவர், அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவர்களுடைய பெயரை நீங்கள் அதில் குறிப்பிட வேண்டும். அப்படி குறிப்பிட்ட பின்னர் உதாரணமாக தந்தை பெயரை நீங்கள் அதில் குறிப்பிடுகிறீர்கள். அந்த தந்தை பெயர் குறிப்பிட்டதுக்கப்புறம் அதில் மொபைல் நம்பர் நீங்கள் உள்ளேற்றம் செய்ய வேண்டும். மொபைல் நம்பர் உள்ளேற்றம் செய்ததுக்கு பின்னாடி இமெயில் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலேயும் போகலாம், அது ஒரு கட்டாயமான இது கிடையாது. இமெயில் வந்து நீங்கள் கொடுக்காம கூட விடலாம், ஆனால் மொபைல் நம்பர் கொடுக்கணும். முக்கியமாக இதில் ஒன்று கவனிச்சிக்கோங்க, ஒரு வீட்டை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டுமானால் ஒரு மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ண வேண்டும். அல்லது இப்படி சொல்கிறேன், ஒரு மொபைல் நம்பர் கொண்டு ஒரு வீடை மட்டும்தான் நீங்கள் இதில் சுய பதிவேற்றம் செய்ய தகவல்களை பதிவேற்ற முடியும். ஒரு மொபைல் நம்பர் கொண்டு ஒரு வீட்டின் தகவல்களை பதிவேற்றம் செய்த பின்னர் அதே மொபைல் நம்பர் கொண்டு வேறொரு வீட்டை நீங்கள் பதிவேற்றம் செய்ய முடியாது. இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும். அந்த ஓடிபியை போடும்போதே உங்களுக்கு எந்த மொழி வேண்டும் அப்படிங்கிறதையும் தேர்வு செய்ய வேண்டும். அதில் எல்லா அஃபீஷியல் லாங்குவேஜ் 14 மொழிகளும் அதிலே இருக்கும். அந்த மொழிகளிலே ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதை தேர்ந்தெடுத்துக்கு பின்னர் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்கள் வீடு எந்த பகுதியில் இருக்கிறது என்ற கேள்வியை அது முதலில் கேட்கும். அதாவது நீங்கள் ஏற்கனவே இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று பதிவேற்றம் செய்துவிட்டீர்கள். அடுத்தது அது எந்த மாவட்டம் என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். காரைக்கால், இப்போ புதுவை மாநிலம்னு எடுத்துக்கிட்டீங்க, அடுத்தது புதுவை மாவட்டமா அல்லது காரைக்கால் மாவட்டமா என்ற தகவல்களை நீங்கள் அதில் பதிவேற்றும். அதனுடைய பின்கோடு, உங்கள் ஏரியா, உங்கள் வீடு இருக்கக்கூடிய பின்கோடை நீங்கள் சரியாக அதிலே பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது செய்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியின் பெயரை நீங்கள் குறிப்பிட வேண்டும். உதாரணமாக காரைக்கால் என்று குறிப்பிடுவதற்கு பதில இதிலேயே நிறைய பகுதிகள் இருக்கு. என்னென்ன பகுதிகள்னா பாரதியார் ரோடு, சர்ச் ஸ்ட்ரீட்டு, சேத்தூர், திருநள்ளாறு, தலத்தெரு, கோட்டுச்சேரி, இந்த பகுதிகள் ஒன்றை நீங்கள் அதிலே குறிப்பிட வேண்டும். நீங்கள் குறிப்பிடும் போதே அதிலேயே கீழே வந்துடும், நீங்கள் இந்த பகுதியை தான் குறிப்பிடுகிறீர்களா என்று ஒரு 3-4 பகுதிகள் அதிலே வரும், ஆப்ஷன்ஸ் வரும். அதை ஒன்றை நீங்கள் தேர்வு செய்தீர்களானால் அந்த கீழே வந்து கூகுள் மேப் ஒன்று உங்களுக்கு டெவலப் ஆகும். அந்த ஆப்பில் அந்த நேராக நீங்கள் அந்த பகுதியை குறிப்பிட்ட உடனே ஒரு பின்னு வந்து உங்கள் பகுதியில் வந்து உட்காரும். அதற்கப்புறம் அந்த பின்னை உங்கள் வீட்டு மேலே கொண்டு போய் அதை வைக்கணும். அதற்கு நீங்கள் உங்களுடைய லேப்டாப்போ அல்லது செல்ஃபோனோ வச்சுருந்தீங்கன்னா அந்த மேப்பை நவுத்துனீங்கன்னா உங்கள் வீடு பகுதி எங்கே இருக்குன்னு சிறுஸ் பண்ணியும் பார்க்கலாம், பெருஸ் பண்ணியும் பார்க்கலாம். மேப்பை நல்லா பெருஸ் பண்ணிவிட்டு இதுதான் என்னுடைய வீடு என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் அந்த பின்னை கொண்டு வந்து அந்த வீட்டு மேலே நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கான கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது லேட்டிடியூடு லாங்கிட்யூடு, அது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் சரியாக நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று உறுதிப்படுத்தினீர்கள் என்றால் கன்ஃபார்ம்னு சொல்லும். அதை கன்ஃபார்ம் செய்து விட்டீர்கள் என்றால் அதற்கப்புறம் கேள்விகளுக்குள்ளே அந்த போயிடும், அந்த இணையதளத்தில் கேள்விக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வெறும் கேள்விகள் தான் வரும், 27 கேள்விகள் அதிலே கேட்கப்படும். கிட்டத்தட்ட 27 கேள்விகள் அதிலே கேட்கப்பட்டிருக்கும். எல்லாமே உங்கள் வீட்டு பற்றியான தகவல்கள் மட்டுமே அதில் இருக்கும். அது ரகசியம் கூட காக்கப்படும். நீங்களே செய்கிறதுனால ரகசியம் உங்களுக்கும் உங்கள் கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் இது ரகசியமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதோட

0: கம்ப்யூட்டரில் அது போய் சேவ் ஆகிடும், யாரும் பார்க்க முடியாது, ரகசியமாக காக்கப்படும். இதுதான் அந்த இதில் அந்த 27 கேள்விகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதில் வந்து உங்கள் வீடு நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீர்களா அல்லது அது சொந்த வீடா, இது ஒரு வகையான கேள்வி. அப்படி நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்க அல்லது சொந்த வீடா, ரெண்டு பேருமே ஒரு வீட்டின் தகவல்களை நீங்கள் அதிலே கொடுக்கலாம். இந்த சுய இதில் பதிவேற்றம் செய்யலாம். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் கீழே ஓனர் இருக்காரு, மேலே வந்து குடுத்தனத்துக்கு நாங்கள் ரெண்டடில் இருக்கிறோம் அப்படின்னா, கீழ் வீட்டை பற்றியான தகவல்களை ஓனர் கொடுப்பார், மேல் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவர் அவர் இருக்கிற பகுதிக்கான தகவல்களை அவர் பதிவேற்றம் செய்வார். ஸோ ஒரே வீட்டுக்கு ரெண்டு தகவல்களும் அந்த வீட்டில் பதிவேற்றம் செய்யப்படும், ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் அந்த வீடு தரை எதனால் போடப்பட்டிருக்கிறது, செவர் வந்து எதனால் கட்டப்பட்டிருக்கிறது, மேலே கூரை எதனால் செய்யப்பட்டிருக்கிறது போன்ற தகவல்கள் அதில் கேட்கப்படும். ஒவ்வொன்றாக நீங்கள் அதிலே முறையாக படித்து பார்த்துக்கலாம், தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் அதிலேயே கூட FAQ இருக்கும், கேள்வி பதில்கள் அங்கேயே இருக்கும். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களே பதில் அதில் அளிக்கலாம். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை வசிக்கக்கூடிய ரூம் இருக்கு, அறைகள் எத்தனை அறைகள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனு, பாத்ரூம், டாய்லெட்ஸு, ஸ்டோர் ரூமு, ஹால், எல்லாரும் புழங்கக்கூடிய ஹால், இதெல்லாம் அந்த ரூமுடைய வகையறாக்கல்ல வராது. படுத்து உறங்கக்கூடியது பெட்ரூம்ஸ் மட்டும் இல்லை, நீங்க படிப்புக்காக யூஸ் பண்ற ஸ்டோர் ரூம் வராது, கிச்சன் வராது, பொதுவாக இருக்கக்கூடிய ஹால்ஸ் வராது, பாத்ரூம் லெட்ரின்ஸ் இது இந்த ரூம்குள்ள வராது. உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றது அப்படிங்கிற தகவல் வரும்.
1: அது குட்டியா இருந்துச்சுன்னா கூட,
0: அதாவது ஒரு ரூமை எப்படி நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னா, 6 அடி 5 அடி, 6 அடி நீளம், 5 அடி அகலம் ஒரு இல்ல ஒரு ரூம், அது சாமி அறையா கூட நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். 6 அடிக்கு 5 அடி அளவுள்ள ஒரு அறை இருக்கிறது என்றால் அதை நீங்கள் அறையாக கன்சிடர் பண்ணலாம். இதை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இப்ப எத்தனை பேர் வசிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த வீட்டினுடைய தலைவர் யாருன்ட்டு நீங்கள் முதல்லையே சொல்லிட்டீங்க இல்லையா, முதல்ல உள்ள என்ட்ராகும் போதே இணையதளத்திலேயே இந்த வீட்டினுடைய தலைவர் யாருன்ற பெயரை அடிச்சிட்டிங்க. அது இங்கே அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது, அதே தான் வரும். அவர் ஆணா பெண்ணா, அவர் அடுத்தது எந்த இனத்தை சேர்ந்தவர், எஸ்சியா, எஸ்டியா, அதர்ஸ், இது மட்டும்தான் அங்கே இப்போதைக்கு கேள்வி கேட்கப்படும். மற்ற தகவல்கள் எல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே மற்றதெல்லாம் எடுக்கப்படும். இப்போ அந்த வீட்டின் உரிமையாளர் அல்லது தலைவர் என்பவரை நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்களோ அவர் எஸ்சியா அல்லது எஸ்டியா அல்லது அதர்ஸா, இந்த தகவல் மட்டும்தான் இப்போ கேட்கப்படும். அதை நீங்கள் குறிப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது கல்யாணமான தம்பதியினர் எத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறீர்கள் அந்த தகவலும் அதிலே கேட்கப்படும். கல்யாணம் ஆனவர்கள் என்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், அப்படி இருந்தாதான் அது தம்பதியராக கருதப்படும். வேலை நிமித்தமாக ஒருத்தர் வெளியூரிலும் இன்னொருத்தர் இந்த வீட்டிலையும் இருக்கிறார் என்றால் அது தம்பதியராக கருதப்படாது, சரிங்களா? ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அல்லது ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துக்கு, ஆனால் அந்த வீட்டுக்கு சாயந்தரம் ஆனால் வந்து தங்குறாங்கன்னா அது தம்பதியராக கருதப்படும். இது இந்த தகவல்கள் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கான வசதிகள் பற்றிய கேள்விகள் தான் நிறைய இருக்கும். குடிதண்ணீர் நீங்கள் எங்கிருந்து வாங்குகிறீர்கள், எங்கிருந்து வருகிறது, முனிசிபல் வாட்டரா அல்லது நீங்க பாட்டில்ல புடிச்சிட்டு வந்து குடிக்கிறீங்களா, இது வெறும் குடிதண்ணீர் பற்றிய தகவல்கள் மட்டும்தான், மற்ற நீரை பற்றி இல்லை. உதாரணத்துக்கு இப்ப எங்க வீட்டில் முனிசிபல் வாட்டரு வருது, ஆனா நான் வெறும் குளிக்கிறதுக்கும் மற்ற பயன்பாட்டுக்கு மட்டும்தான் அதை வச்சுக்கிறேன், ஆனா குடிதண்ணீருக்காக நான் கடையிலிருந்து பாட்டில்ல வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு முனிசிபல் வாட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. பேக்கேஜ்டு வாட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணும். இப்போ இது வெறும் குடிதண்ணீருக்கு மட்டும்தான். அடுத்தது அந்த குடிதண்ணீர் உங்கள் வீட்டுக்கு உள்ள வரைக்கும் வருதா அல்லது வெளியிலேயே இருக்குதா, வெளியிலன்னா வீட்டு கிட்ட இருக்குதா அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் அதில் கேட்கப்பட்டிருக்கும். இது குடிதண்ணீர்.

0: அடுத்தது உங்கள் வீட்டுக்கான லைட்டிங்க்கு உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் பயன்படுத்துகிறீர்கள். நான் வெறும் கெரோசின் யூஸ் பண்ணுறேன், என் வீட்டில் இல்லை எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறேன். சிலர் வீட்டில் வந்து சோலார் போட்டிருப்பாங்க, வெறும் சோலார். நான் நல்ல இதை கொஞ்சம் பேர் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். சில பேர் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் இருக்கும், சோலாரும் இருக்கும். அவர்கள் மெயினாக பயன்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டின்னு தான் குறிப்பிட வேண்டும். இப்போ சிலர் வீடு இருக்குது, அங்கே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனே கிடையாது, ஆனால் சோலார் மட்டும்தான் அங்கே கனெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சோலார் என்று குறிப்பிட வேண்டும். இந்த ஒரு தகவல். அடுத்தது அதுக்கப்புறம் நீங்கள் லெட்ரின் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் உங்களுக்கு எவ்வளோ இருக்கிறதா, உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கிறதா, உங்கள் குடும்பத்தாருக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கா, அல்லது ரெண்டு மூணு குடும்பம் சேர்ந்து ஒன்றா யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி இருந்ததுன்னா அது என்ன டைப் ஆஃப் லெட்ரின்னு, அதை வேஸ்ட் வாட்டரை நீங்கள் எங்கே கொண்டு போய் அதை இது பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி எங்கே விடுறீங்க? கவர்மெண்ட்டு இதுக்கு வந்து தனியாக பைப் லைன் போட்டிருக்கு, அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களா, அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷனே இல்லையா? இந்த தகவல்கள்லாம் அங்கே கேட்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு நம்ம முன்னேற்றம் செய்ய வேண்டும், அந்த ஒரு இதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விதமான சமைக்கிறதுக்கு என்ன விதமான எனர்ஜியை யூஸ் பண்ணுறீங்க? எல்லார் வீட்டிலையும் எல்பிஜி இருக்கும், எல்லார் வீட்லேயும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் விறகடுப்பு மட்டும்தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, விறகடுப்பும் இருக்கும் எல்பிஜியும் இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், ஐயா நான் எல்பிஜி போடணுமா அல்லது விறகடுப்பு போடணுமா அப்படிங்கிற கேள்வி. ரெண்டு மூணுலாம் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஒரு கேள்விக்கான பதில் ஒன்றா தான் இருக்கும். அப்போ எந்த பதிலை சார் நான் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பயன்படுத்துவதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். எங்கள் வீட்டில் எப்பயாவது தான் சார் விறகு, நான் சுட தண்ணி போடுறதுக்கு மற்ற இதுக்கு தான் விறகு, மற்றபடி நாங்கள் டெய்லி சமைக்கிறது வந்து எல்பிஜி தான்னா எல்பிஜியை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் ரேடியோ இருக்கிறதா, டெலிவிஷன் இருக்கிறதா, இன்டர்நெட் இருக்கிறதா, ஃபோன் இருக்கிறதா, டூ வீலர் இருக்கிறதா, கார் இருக்கிறதா, இந்த தகவல்கள் வரும். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கப்படும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அன்றாடம் உணவு வகைகளில், நீங்கள் அன்றாடம் உங்கள் குடும்பத்தார் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவு வகைகளில் எந்த உணவு வகை பிரதானமாக இருக்கிறது? உதாரணமாக அரிசி உணவா, கோதுமை உணவா, மக்காச்சோளமா போன்ற அந்த கேள்விகள் ஒன்று கேட்கப்படும். இதில் ஏதாவது ஒன்று, நீங்கள் அதிகமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எந்த உணவை அதிகமாக உட்கொள்ளுகிறார்கள் என்பது. இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போத்தீங்கன்னா அவங்க கோதுமைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சாதாரணமாக சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விகள் ஒன்று கேட்கப்படும். இவ்வளோ கேள்விகள் தாமா அதில் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்களே படித்து அது எதற்காக கேட்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா தவறு இல்லாமல் அதில் பதிவேற்றம் நடக்கும்.
1: ஓகே சார். சார் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப பேசுவோம்.
0: கண்டிப்பாக.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டிச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் ஸ்ரீ லலிதாம்பிகா

0: வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்ப்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேரம் 4:30. நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம் வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்றும் முறைகள் குறித்த நேரலை. நேரலையில் விளக்கம் தந்துட்டு இருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுனர் மற்றும் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அன்கோவுக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அன்கோ.
5: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
6: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
7: அதுக்குதான் வசந்த் அன்கோ.
8: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
10: இம்பார்ட்டன்ட்.
11: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
14: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
15: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
16: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
17: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
6: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
7: அதுக்குதான் வசந்த் அன்கோ.
8: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அன்கோ. இது ரொம்ப ரொம்ப important.
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: important.
18: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
19: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
18: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
5: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
6: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் important.
7: அதுக்குதான் வசந்த் அன்கோ.
8: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அன்கோ. இது ரொம்ப ரொம்ப important.
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக

0: குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: இம்பார்ட்டன்ட்.
2: இன்று மாலை நடைபெறும் காரைக்கால் கோட்டுச்சேரி சீதலாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மற்றும் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ராவிற்கும் அழைக்கிறார்கள் டாக்டர் ரெட்டிஸ் டென்டல் அண்ட் ஐ கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்குதான் வசந்த் அண்ட் கோ.
6: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அண்ட் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: இம்பார்ட்டன்ட்.
7: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்றும் முறைகள் குறித்த நேரலை. நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுநர் மற்றும் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். மீண்டும் வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: ஒரு நேயர் வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல வெயிட் பண்றாங்க. என்ன டவுட்னு கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம். நல்லம்பல் சேகலாவியம்.
8: சொல்லுங்க சார்.
9: சார் இப்ப மக்கள் தொகை தானே சார் கணக்கெடுக்கிறது வந்து? இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தானே சார்?
8: மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு பகுதிகளாக நடைபெறுகிறது ஐயா. இப்ப நடக்கிறது வந்து வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு. பிப்ரவரி மாதம் 2027 என்று நடைபெறுவதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு.
9: அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல சார் இப்ப வந்து இங்க கூப்பல ஒரு 10 பேர் இருக்கு, அதுல ரெண்டு பேர் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு வச்சீங்களா, அவங்க பேரை சொல்லலாம்ல?
8: இப்ப இப்பத்திக்கு இந்த வீட்டு பட்டியல் கணக்கெடுப்புல அவங்கள நீங்க சேர்க்க கூடாது ஐயா. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி மாதம் நடக்குது இல்லைங்களா, அப்ப உங்கள் வீட்டில் எத்தனை பேர் யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்கள் போன்ற தகவல்களை ஃபுல்லா கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லிடலாம் முழுசாக.
7: சார் நம்ம அந்த விளம்பரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அந்த வெப்சைட்ல வந்து டீடைல்டா எப்படி வந்து ஒவ்வொன்றும் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த பதிவேற்றத்துல நம்ம ஆவணங்கள் எதுவும் பதிவேற்றம் செய்யற மாதிரி இருக்குமா சார்?
8: இது நிறைய பேருக்கு உள்ள சந்தேகங்கள். நிறைய எந்த ஒரு ஆவணமும் இதில் தேவைப்படாது. நான் சொன்ன இந்த கேள்விகள் மட்டும், அதுவும் அதுலயே வரும் கேள்விகள் எதுவும் நீங்க டைப் பண்ண வேண்டிய அவசியமும் கூட கிடையாது. ஆப்ஷன்ஸோட இருக்கும். ரேடியோ பட்டன் சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணா போதும். இப்ப நீங்க குடித நீருக்கு எங்க இருந்து உங்களுக்கு குடித நீர் பயன்படுத்துகிறீர்கள், எனக்கு முனிசிபல் வாட்டர் வருது, என்னுடைய போர்வெல்ல இருந்து நான் பயன்படுத்துகிறேன், எல்லாமே அதுல இருக்கும். நீங்கள் அதை தேர்வு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். எல்லாம் ஒரு கிளிக் போதும், ஒரு பட்டன் கிளிக் மட்டும் பண்ணிட்டா போதும். எல்லா தகவல்களும் கேள்விக்கான பதிலும் அங்கேயே இருக்கும். அதை தேர்வு செய்து அடுத்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேர்வு செய்து கொண்டே போக வேண்டியது. 27 கேள்விகளுக்கும் எல்லாம் தேர்வு முறை தான். தேர்ந்தெடுத்துக்கிட்டு கடைசியா நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த தகவல்கள் நம்மளுடைய வெப்சைட்ல போயிட்டு சேவ் ஆயிடும். அதை கணக்கெடுப்பாளர் அந்த 1-6 வரும்போது, அவர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் சுய பதிவேற்றம் பண்ணிட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆமாங்கய்யா நான் பண்ணிட்டேன்னா அந்த 11 என்ன கேட்பாங்க, அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பதில்கள் எல்லாம், நீங்கள் கொடுத்த பதில்கள் எல்லாம் அவங்க செல்ஃபோனில் அது வரும். அவங்கள தாண்டி வேற யாருக்கும் அது போகாது.
7: ஓகே சார்.
8: சரிங்களா.
7: இப்போ நீங்க முன்னாடி சொன்ன விளக்கத்துல எனக்கு ரெண்டு சந்தேகங்கள் இருக்கு சார்.
8: ஒன்னு
7: வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்க, ஆனா ஒரே வீட்டுல வந்து வாடகைக்கு மேல இருக்காங்க கீழே இருக்காங்கங்கும் போது ஒரே வீட்டுல உள்ளவங்க ரெண்டு விதமான நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதானே சார்?
8: அதாவது வந்துங்கம்மா, இப்ப கீழ் வீட்டுல ஓனர் இருக்கிறாரு, மேல் வீட்டுல வாடகைக்கு ஒருத்தர் குடி இருக்கிறாரு. ரெண்டு விதமா நான் இதை பாக்குறேன். என்னுடைய வீட்டில் கீழே நான் இருக்கிறேன், மேலே வீடு வாடகைக்காக வச்சிருக்கிறேன், அங்கே ஒருத்தர் குடியிருக்கிறார். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கிற ஓனர் தனியாக பதிவேற்றம் செய்வார். அவர் இருக்கின்ற வீட்டில் உள்ள தகவல்களை அவர் பதிவேற்றம் செய்வார். அதே வீட்டில் மேலே இருக்கிற வாடகைக்கு இருக்கிற அந்த நபர் அவருக்கு இருக்கிற வசதிகளை பற்றி பதிவேற்றம் அவர் செய்வார். அப்போ ஒரே வீட்டில் ரெண்டு பதிவேற்றம் நடக்கும். ரைட்டுங்களா. இப்போ இன்னொரு சுச்சுவேஷன், என்னுடைய வீடு தான் சார், நான் வீடுக்கு கீழே இருக்கிறேன், மேலேயும் எனக்கு வீடு இருக்குது, ஆனால் அதை நான் என்னுடைய பயன்பாட்டிற்காக மட்டும்தான் வச்சிருக்கிறேன், நான் வாடகைக்கெல்லாம் விடலை அப்படின்னா கீழ் வீட்டில் இருக்கிற அந்த ஓனர்

0: மேல் வீட்டில் இருக்கிற எத்தனை ரூம் இருக்கோ அந்த தகவல்களையும் சேர்த்து இங்கே கொடுத்துட்டு ஒரே வீடாக அதை கணக்கில் கொண்டு நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். சரிங்களா?
1: இப்போ இன்னொன்னு சொன்னீங்க, தம்பதிகள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறது வந்து வெளியில வேலை பாக்குறவங்க கிடையாது, எங்க வேலைக்கு போனாலும் ஈவினிங் வீட்டுல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ வெளிநாட்டுல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, ஒய்ஃப் வந்து இங்க வீட்டுல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்கள எந்த மாதிரி சார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்?
0: இது இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதாவது நான் திரும்ப அதனாலதான் இந்த வாட்டி சொன்னேன், இது வந்து வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு மட்டும் தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதில் சேராது. வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பின் போது இந்த வீட்டில் சாதாரணமாக எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர, அவரு எப்போ வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த வீட்டுக்கு வரதான் போறாரு, எங்களுக்கு அது இல்லை. ஆனால் சாதாரணமாக எத்தனை பேர் அங்கே குடியிருக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு வேண்டும். அதனால அவர் வெளிநாட்டிலே இருக்கிறார் என்றால் அவரை இப்போ வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பின் போது சேர்க்கக்கூடாது, ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவரை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ரைட்டுங்களா? அதே போல தான் இப்போ நீங்கள் மேரீடு கப்புள்னு சொன்ன இல்லையா, இங்கேயும் அதே தான், நீங்கள் இருவரும் மனமான தம்பதியர்கள் தான், ஆனால் இந்த வீட்டில் மனைவியோ அல்லது கணவனோ மட்டும்தான் தங்கியிருக்கிறார், இன்னொருவர் வேலை நிமித்தமாக வெளியூரில் அங்கே வேற ஒரு கட்டடத்தில் வாடகைக்காகவோ எங்கேயோ அங்கே தங்கியிருக்கிறார் அப்படின்னா இங்கே மனமான தம்பதியினர் இல்லை என்பதுதான் என்னுடைய பொருள். அங்கே அவங்க கொடுக்கும்போது அங்கேயும் மனமான தம்பதியினர்கள் யாரும் இல்லை என்றுதான் கொடுப்பார்கள். சரிங்களா?
1: ரொம்ப தெளிவாயிட்டீங்க சார். இப்போ அடுத்தது வந்து இந்த வெப்சைட்ல தான் போய் பண்ணணுமா, லேப்டாப் அந்த மாதிரி தான் வச்சு பண்ணணுமா, இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம தகவல் வந்து இது பண்ணி பதிவேற்றி?
0: நல்ல நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் மொபைல் ஃபோனுலேயும் பண்ணலாம், லேப்டாப்லேயும் பண்ணலாம். இது வந்து அந்த SC.census.gov.in சொன்னோம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மொபைல்லையும் பண்ணலாம், லேப்டாப்லேயும் பண்ணலாம். ஆனால் இதில் என்னென்னா, நம்மளுடைய இளம் தலைமுறை அவர்கள் செல்ஃபோனில் வேகமாக செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் வயசானவர்கள் இந்த செல்ஃபோனில் செய்கிறது கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் இளைய தலைமுறைகள் அதை கடகடன்னு செஞ்சிருவாங்க. ஆனால் ரெண்டுத்துலேயுமே செய்யலாம்.
1: இப்போ வந்து எல்லாமே பதிவேற்றம் பண்ணி முடிச்சாச்சு டீட்டெயில்ஸ் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சின்னதாக தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திருத்தம் பண்ண முடியுமா சார்?
0: நல்ல கேள்விமா. நீங்கள் நான் மொத்தம் வந்து 27 கேள்விகள், கிட்டத்தட்ட 27 கேள்விகள் கேட்கப்படும் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 27 கேள்விகளுக்கான பதில்களை ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்க சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னா கடைசியில நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ வரும். ப்ரிவியூனா நீங்க ஒவ்வொரு கேள்விக்கான பதில் என்ன கொடுத்துருக்கீங்கன்ட்டு எல்லா 27 கேள்விகளுக்கும் ஒரே ஸ்கிரீன்ல வரும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா கேள்விக்கான பதிலும் நான் சரியா தான் கொடுத்துருக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைனல் சப்மிட் பட்டனை நீங்க கொடுக்கலாம். ஆனா ஒன்ஸ் அதை கொடுத்துட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது. இப்பவும் பயப்படாதீங்க, இப்பவும் பயப்படாதீங்க.
1: வீட்டுக்கு நேரா வருவாங்க.
0: வீட்டுக்கு நேரா கணக்கெடுப்பாளர் வராங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க ஐயா நான் இந்த கேள்விக்கான பதிலை தவறா கொடுத்துட்டேன், எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவங்க அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்க அந்த ப்ரிவியூ பார்க்கும் போதே ஒரு கேள்விக்கு பதில் தவறாக கொடுத்துட்டேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே திரும்ப போய் அந்த கேள்விக்கான பதிலை சரி செய்து நீங்க வரலாம். இதை ஒரே நாள்லேயே செய்யணுமா சார்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், அப்படி அவசியம் கிடையாது. இன்றைக்கு 5 கேள்விகளுக்கான பதில், நாளை 5 கேள்விகளுக்கான பதில், இன்னும் அடுத்தது எங்க அப்பா கிட்ட நான் சந்தேகம் கேட்டுட்டு செய்யணும் அப்படின்னு நீங்க எல்லாத்தையுமே, இல்லை இந்த கேள்விக்கான பதில் எனக்கு புரியல யாரையாவது கேட்டுட்டு நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதை சேவ் ஆஸ் டிராஃப்ட்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டிராஃப்டில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் ஆகி வெளியில் வந்துடலாம். நாளைக்கு திரும்ப அதே மொபைல் நம்பர் போட்டு உள்ளீடு செய்தீங்கன்னா எங்கே விட்டீங்களோ அங்கிருந்து நீங்கள் தொடரலாம்.
1: இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி மொபைல் போன் இல்ல, இணைய வசதிகள் இல்ல, இந்த டேட்டுக்குள்ள மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரா வீட்டுக்கு வரவங்க கிட்ட வந்து அவங்க
0: கண்டிப்பா
1: கொடுத்துக்கலாம்.
0: கண்டிப்பா.
1: இதுக்காக ஏதாவது உதவி மையங்கள் இருக்கா சார்? முன்னாடி இந்த நெட் சென்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இருக்குவாங்க.
0: அதாவது இதுல ஒரே ஒரு நான் ஒரு ஜாக்கிரதையான ஒரு பதில உங்களுக்கு நான் கொடுக்கறேன். நீங்கள் நெட் சென்டர் இதுக்காக செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி

0: பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய குடும்ப ரகசியம். சரிங்களா? இந்த ரகசியம் இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை, நான் நெட் சென்டரில் போய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இது ஒன்றும் ரகசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போய் கொடுக்கலாம், ரைட்டுங்களா? ஆனால் அங்கே அந்த நெட் சென்டரில் உள்ளவங்க கம்ப்யூட்டரில் சேவ் பண்ண முடியாது, அவங்க எதுவுமே பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் அந்த ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல் சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். நம்ம தகவல்கள்லாம் அந்த நெட் சென்டருக்காரர் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்குவார் அப்படின்னு பயப்பட தேவை இல்லை. அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் போகலாம். இல்லை அங்கே போயிட்டு எங்கள் வீட்டில் லெட்ரின் இல்லை, கூச்சப்பட்டு இந்த பதிலுக்கு நம்ம இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கூச்சம் இருந்ததுன்னா அங்கே போகிறதை தவிர்த்து உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம். இல்லை உங்கள் நண்பர்களிடத்தில் யாருக்கிட்டையாவது சொல்லி இதை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம்.
1: சரி, ஓகே சார். இப்போ கீழே ஓனரு மேலே வாடகை வீடு அப்படி இருந்தா ஓகே, தனியா ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்கங்கும் போது அவங்க பண்ணணுமா இல்லை அவங்க ஓனர் வந்து?
0: நல்ல கேள்வி மேடம். யார் அந்த வீட்டில் குடியிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த வீட்டிற்கான தகவல்களை பதிவேற்றும். அவங்க மொபைல் நம்பர் கொடுத்து தான் அந்த வீட்டிற்கான தகவல்களை அவர்கள் பதிவேற்றும். ஓனர் வந்து வெளியூர்ல இருப்பார், பாண்டியில் கூட இருக்கலாம், புதுவையில் இருப்போம். அந்த வீட்டுக்கான அவருடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அந்த வீட்டுக்கான தகவல்களை அவர் பரிமாறிப்பார். இங்கே இருக்கிற வாடகை வீட்டுக்கு வாடகை இருப்பவர் தான் அவருடைய மொபைல் நம்பர் கொண்டு அதை செய்ய வேண்டும். இதில் இன்னொரு தகவல்கள் உங்களிடத்தில் நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இதை நான் வந்து ஒரு வீடு தங்குற வீடு, எங்கள் குடும்பம் இருக்கிற வீடு இருக்குது சார். எனக்கு ஒரு கடை இருக்குது, நம்மளுடைய பாரதியார் ரோட்டில் ஒரு கடை மட்டும் இருக்குது. அந்த கட்டடத்துக்குள்ள எனக்கு தங்குற வசதிகள் எதுவும் கிடையாது, என்னுடைய கடை அது. இப்போ நான் ரெண்டு கட்டடத்துக்கும் நான் வந்து சுய பதிவேற்றம் பண்ண வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதில், எங்கு நீங்கள் குடும்பமாக வசிக்கிறீர்களோ அந்த வீட்டிற்கு மட்டும்தான் பதிவேற்றம் செய்ய வேண்டும். வீட்டு பட்டியல் தான் இது. உங்கள் கட்டடம் வேற ஒரு பிஸ்னஸ்க்காக பயன்படுமே ஆனால், பிஸ்னஸுக்கு மட்டுமே பயன்படுமே ஆனால் அந்த கட்டடத்தை நீங்கள் சுய பதிவேற்றம் செய்ய முடியாது. இப்போ பண்ண ஆனால் அந்த கட்டடத்திற்கான கணக்கெடுப்பாளர் வரும்போது அந்த கட்டடத்திற்கான பதிவேற்றம் செய்து கொள்வார்கள், ரைட்டுங்களா?
1: இப்போ வீடு கடை கீழே வீடு மேலே?
0: நல்ல கேள்வி. நான் வீடு இங்கே இருக்கு, அந்த வீட்லேயே என்னுடைய கடையும் வச்சிருக்கேன்னா அந்த கட்டடத்தை நீங்கள் சுய பதிவேற்றம் செய்யலாம்.

0: சார், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம திரும்பவும் பேசலாம்.
1: சரி. உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
5: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
6: அதுக்குதான் வசந்தன்கோ.
7: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
9: இம்பார்ட்டன்ட்.
10: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
11: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய்.
12: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் ஆர்கேஜி நெய்
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்றும் முறைகள் குறித்த நேரலை. நேரலையில் விளக்கம் தருகிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுநர் மற்றும் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். மீண்டும் வணக்கம் சார்.
6: வணக்கம்.
0: இப்போ கடைசியா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எல்லாரும் ஏன், அதாவது வீட்டு பட்டியல் கணக்கெடுப்புல ஏன் எல்லாரும் கலந்துக்கணும் சார்?
6: நல்ல கேள்விங்கம்மா. இந்தியாவோட வளர்ச்சி என்பது தானாக வருவதில்லை. அதில் எல்லா இந்திய பிரஜைகள் அனைவரும் பங்கு பெறும்பொழுது தான் ஒரு இந்திய தேசம் ஒரு வளர்ச்சி அடைந்த தேசமாக உருவாகும். அதிலும் இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பில் சரியான தகவல்களை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து கேள்விகள் கேட்டு அதற்கு பின் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கான பதில்களை நீங்கள் தருவதற்கு பதிலாக நீங்களே ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் சரியாக யோசித்து நீங்கள் உங்களிடையே பதிவேற்றம் செய்யும் பொழுது எங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கும். உங்களுடைய இந்த வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பில் உங்கள் வீட்டுக்கான தகவல்களை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். அதை உங்களை தவிர வேறு ஒருவர் அதிகமாக புரிந்து கொள்வது ரொம்ப சிரமம். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கணக்கெடுப்பாளர் கிட்டத்தட்ட 250 வீட்டிற்கு இந்த ஒரு மாதத்திற்கு உள்ளாக போய் இந்த கணக்கெடுப்பு பணியை ஒவ்வொரு வீட்டிலும் 34 கேள்விகளை கேட்டு அதற்கான சரியான விடைகளை வாங்கி அவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தது 45 நிமிடங்கள் அவருக்கு தேவைப்படும். அப்போ அவருக்கு நிறைய பணிச்சுமையின் காரணமாக தவறான தகவல்கள் அல்லது புரிதல்களோடு சில பதிவேற்றங்கள் நடைபெறுவது தவிர்க்க முடியாததாக விடுகிறது. அப்போ நீங்களே அதில் பதிவிடும்போது சரியான தகவல்கள் அதிலே பதிவேற்றம் செய்யப்படும். குறைந்த நேரத்தில் நிறைய வீடுகளினுடைய தகவல்கள் எங்களுக்கு வந்து சேரும். அந்த ஒரு முறைக்காக தான் இந்த வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்பில் நீங்களாகவே பங்கு கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.
0: இப்போ இந்த சுய தகவல்களை வந்து பதிவேற்றம் செய்யும்போது மக்கள் பொதுவாக செய்கிற தவறுகள் என்னென்ன சார்?
6: இதில் தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய வீட்டை சரியாக அந்த இடத்திலே குறிப்பிட தவறுவது. அந்த ஒரு மேப் ஒன்று வரும்னு சொன்னோம் இல்லையா, மொதல் பேஜில் அந்த வீட்டில் கரெக்டாக கொண்டு போய் அந்த பின்னை வந்து உங்கள் வீட்டில் வைக்க வேண்டியது. நீங்கள் உடனே அப்போ கரெக்டாக வைக்கலன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 மீட்டர் சுற்றளவுக்குள்ளே எங்கே நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் உங்கள் வீட்டை கணக்கெடுப்பில் நாங்கள், நீங்கள் இங்கே காரைக்காலில் வைக்கிறதுக்கு பதிலாக கொண்டு போய் நாகப்பட்டினத்தில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தகவல்கள் இந்த இடத்துல வராமல் போயிடும். இது ஒன்று தான். மற்றபடி எந்த இடத்துலையுமே நீங்கள் தவறு செய்ய வேண்டிய எந்த ஒரு காரணமும் இல்லை. எல்லாருமே ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் அதை பண்ணும். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த குடும்ப உறுப்பினர்கள் அதை பதிவேற்றம் செய்ய வேண்டும். வேற ஒரு மூன்றாவது மனிதர்கிட்ட கொடுத்து இதை என்னோடய வீட்டை பற்றி நீங்கள் கணக்கெடுப்பில் நீங்களே பண்ணிடுங்க அப்படிங்கிற முறையை தவிர்த்து உங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நீங்கள் கொடுக்கிற பதிலை அவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும்.
0: இன்னொரு சந்தேகமும் இருக்கு சார்.
6: சார்,
0: இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஒரு நம்பர் வச்சு ஒரு வீடு தான் பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்களுக்கு 2 வீடு இருக்கு, ஒரு வீடு அவங்க பயன்படுத்தல ஆனா இன்னொரு வீட்டுல வசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி பதிவேற்றம் பண்ணணும்?
6: நல்ல கேள்விங்கம்மா. ஆக்சுவலா நீங்கள் எந்த வீட்டில், 2 வீடுகள் உங்களுக்கு இருக்குது, ஒரு வீட்டில் நீங்கள் வசிக்கிறீங்க, இன்னொரு வீடு பயன்பாடு இல்லாமல், அதாவது வாடகைக்கு விடலான்னு வச்சுருக்கீங்க ஆனால் பூட்டி வச்சுருக்கீங்க. இப்போ ஆனால் நான் சொன்னது வந்து ஒரு நம்பரை வச்சு ஒரு வீடை தான் நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பது. இது வந்து இப்போ நான் அந்த வீட்டை எப்படி பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்கள்

0: எந்த வீட்டில் இருக்கிறீர்களோ அதனை நீங்கள் பதிவேற்றம் செய்து விடுங்கள். இன்னொரு வீடு பூட்டி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அங்க இந்த 1/6 to 30/6 கணக்கெடுப்பாளர் வருவார் இல்லைங்களா, அவர் அந்த கேள்விகளை கேட்பார், நீங்கள் அதற்கான பதிலை அவர்களிடத்தில் தெரிவித்தால் போதும். அங்க சுய பதிவேற்றம் என்பது கொஞ்சம் கஷ்டமா
1: இருக்கும். நம்ம வந்து அதிகாரிகள்
0: அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வேறொருடைய நம்பர் கொடுத்து அதை பதிவேற்றம் செய்யலாம். இது அடுத்த முறை.
1: இந்த சுய தகவல் பதிவேற்றம் யாருனாலும் வீட்டில் இப்போ ஒரு குடும்பத்தில் யாருனாலும் பண்ணலாம் அப்படிதானே சார்?
0: யார் வேணும்னாலும், ஆனா பெரியவங்களோட இப்போ ஒரு யாராவது ஒரு படிக்கிற காலேஜ் படிக்கிற ஒரு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த காலேஜ் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் தந்தையின் அறிவுறுத்தலோ அல்லது தாயின் அறிவுறுத்தலோ கேட்டு இதை பதிவேற்றம் செய்வது நல்லது. ஏன்னா தவறான தகவல்களை கொடுக்காம இருக்கிறது.
1: இப்போ இதில் பயன்படுத்துகிற அந்த நம்பர், மொபைல் நம்பர்ஸ் வந்து ஆதாரோட இணைக்கப்பட்டிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா சார்?
0: கண்டிப்பாக இல்லைம்மா, இது ரொம்ப தெளிவா சொல்றேன். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஓடிபி வரும், அந்த அதற்காக மட்டும்தான் அந்த மொபைல் நம்பர் நம்ம கேட்குறோம். ஏன்னா நீங்க தான் அந்த தகவலை கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதில் மொபைல் நம்பர் நாங்கள் கேட்குறோமே கண்டி. இதில் ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் தான் கொடுக்க வேண்டும் என்ற மாயையை இங்கே கிடையாது, அதை தெளிவாக சொல்லுகிறேன்.
1: ஓகே சார்.

0: வணக்கம் சார். இப்போ வந்து நம்ம சுய தகவல் பதிவேற்றம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து அரசு அதிகாரிகளும் வருவாங்க ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ள, டைம் பீரியட்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க வரும்போது என்னென்ன பண்ணணும் சார்?
1: இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டு பற்றியான தகவல்களை ஏற்கனவே பதிவேற்றம் செய்து விட்டீர்கள் அப்படின்னா, அந்த 1/6 to 30/6 கணக்கெடுப்பாளர் உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்கள் வீடு பூட்டப்பட்டிருக்குமாயின் கணக்கெடுப்பாளர் ஒரு தகவலை உங்கள் கதவுகளிலே ஒட்டிவிட்டு, இந்த மாதிரி நான் இந்த தேதியில் வந்தேன், நான் அடுத்த முறை எப்போது வருவது என்று எனக்கு இந்த ஃபோன் நம்பரில் தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று தகவல் நோட்டீஸ் ஒன்று ஒட்டிட்டு வருவோம். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய மொபைல் நம்பர் அக்கம் பக்கத்திலிருந்து கேட்டு உங்களுக்கு ஃபோன் செய்து கூட நீங்கள் எப்போ இருப்பீங்க, எனக்கு இது தகவல்கள் வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்பேன். நீங்கள் சுய பதிவேற்றம் செய்து விட்டீர்கள் என்பதற்காகவே அந்த தகவல்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த கணக்கெடுப்பாளர் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த 11 இலக்க எண்ணை பதிவேற்றம் செய்து அவர்கள் அந்த மொபைல் நம்பரில் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீட்டின் பதிவேற்றம் முடிவு பெறும். அதனால் கணக்கெடுப்பாளர் வரும்பொழுது வீடு பூட்டப்பட்டிருக்கும் இருந்தால் கணக்கெடுப்பாளர் உங்களுக்கு சில தகவல்களை கொடுத்து இந்த தேதியில் நான் வரேன்னு சொல்லுவாங்க. அன்றைய தேதியில் நான் ஏற்கனவே இந்த பதிவேற்றம்லாம் முடித்து விட்டேன், இதுதான் அந்த 11 இலக்க எண் என்று நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்ததுக்கப்புறம் அதை அவர்கள் உள்ளீடு செய்யும்பொழுது நீங்கள் அளித்த பதில்கள் எல்லாம் அவர்கிட்ட வரும். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 11:02 வேலை முடிஞ்சிடும், அடுத்த வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க.
0: சார், இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து சுய தகவல்கள் வந்து டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் பண்ணினாலும் அரசு அதிகாரிகள் ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி
1: கண்டிப்பாக நீங்கள் பதிவேற்றம் செய்து விட்டீர்கள் என்ற காரணத்தினாலே அரசு அதிகாரி கணக்கெடுப்பாளர் உங்கள் வீட்டை தவிர்க்க மாட்டார், கண்டிப்பாக வருவார். என்ன ஒன்னே ஒன்று, நீங்கள் கொடுக்கக்கூடிய 34 கேள்விகளுக்கான பதில்களான நேரம் சுருங்கிவிடும், 2 நிமிடத்திலே முடித்து விடுவார்.
0: இதுவரைக்கும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் டிஜிட்டல் முறையில் சுய தகவல்களை எப்படி பதிவேற்றம் செய்யுதுன்னு ரொம்ப தெளிவாக நாங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி மேடம். நீங்களும் நிறைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள். எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்த வேண்டும் என்பது தான்.
0: ஓகே சார்,
1: நன்றி.
0: நன்றி சார். நேயர்கள், இதுவரை கேட்டது வீடு பட்டியல் கணக்கெடுப்பில் சுய தகவல் பதிவேற்றும் முறைகள் குறித்த நேரலை. நேரலையில் விளக்கம் தந்தார்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதுநிலை பயிற்றுநர் மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்குதான் வசந்தன் கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: இம்பார்ட்டன்ட்.
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பதங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு இனிய பொழுதில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நித்யா. தொடர்வது டெல்லி அஞ்சல்.

வணக்கம் நேர்லி. காரைப்பண்பலை 100.3. எழுந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.

இதமான வேலை இசைமீட்டும் மாலை. நேரம் 6 மணி. இனி நேர்கள் கேட்கலாம் பன்னிசை.

0: பன்னிசை கேட்டீர்கள். நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தி நாட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
8: பல பாடப்பிரிவுகளில்

0: 3-acre land parcel was required for strengthening and securing the defense infrastructure. In Tamil Nadu, political developments within the opposition AIADMK took a dramatic turn today as 3 MLAs belonging to the dissent group led by senior leader S.P. Velumani tendered their resignations from the assembly and joined the ruling Tamilaga Vetri Kazhagam or TVK. Benchmark domestic equity indices ended on a bullish note today amid hopes of a possible agreement to end the US-Iran conflict. Sensex surged 1,074 points or 1.4% to close at 76,489, while Nifty advanced 312 points to settle at 24,032. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. நாட்டில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி நிலவரங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான இம்மாநாட்டில் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு டோஷி மிட்சு மோட்டோகி, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வோங், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். முன்னுரிமை துறைகளில் குவாட் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஏற்கனவே அமலாகி வரும் முன்முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்தும் இவர்கள் விவாதிக்க உள்ளனர். பரஸ்பர அக்கறை உள்ள சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் அடங்கிய குவாட் கூட்டமைப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதில் முக்கிய அமைப்பாக மேம்பட்டு இருப்பதும், இக்கூட்டமைப்பின் நடப்பு தலைமை நாடு என்ற முறையில் நாளைய கூட்டத்தை இந்தியா நடத்துவதும் குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கிடையே இந்தியாவில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் 37 ஆண்டு நிறுவன நாளையொட்டி மும்பையில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் பேசுகையில், உலக அளவிலான சவால்களை மீறி உள்நாட்டு வளர்ச்சியை பாதுகாக்க கவனமான கொள்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சிறுதொழில் துறைக்கான பல்வேறு முன்முயற்சிகளை நிதியமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார். சிறு தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான இயந்திரங்களை சரியான சந்தை கட்டமைப்பு மூலம் சரியான விலையில் வாங்குவதற்கான இணையதளமும், பிராந்திய ஊரக வங்கிகளுடன் இணைந்து சிறுதொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதற்கான இணையதளமும் இதில் அடங்கும். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்கள் உரிய கடன் வசதியுடன் கிடைப்பதை உறுதிப்படுத்த புதிய முன்முயற்சிகளால் ஏதுவாகும் என்று சிட்பி விழாவில் பேசுகையில் நிதியமைச்சர் கூறினார். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு மிக முக்கிய இடம் இருப்பதாகவும், வேலைவாய்ப்பு பெருக்கம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியில் இத்துறையினரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாகவே இருப்பதாகவும், GST வசூல் அதிகரித்து வங்கித்துறையின் வாரா கடன்கள் குறைந்து வருவதுமே இதற்கு சான்றாகும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். அதே சமயம் மேற்காசிய நெருக்கடி காரணமாக எரிபொருள், உரம் மற்றும் அந்நிய செலவாணி நிலவரத்தில் நெருக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோளின்படி இத்தகைய ஆதாரங்களை சேமிப்பதற்கான முயற்சிகளில் உதவ வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டார்.
1: இதற்கிடையே மேற்காசிய நிலவரங்கள் குறித்து பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் மொத்த உற்பத்தி நாள் ஒன்றுக்கு 50,000 டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் வீட்டு உபயோகத்திற்கான 1,72,00,000 LPG சிலிண்டர்களும் 24,000 டன் வர்த்தக LPG எரிவாயுவும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 கிலோ LPG சிலிண்டர்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பீதி அடிப்படையில் எரிபொருள் வாங்க தேவையில்லை என்றும், மாற்று எரிபொருளுக்கு மாற முயன்றால் போது

0: முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர் கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், பிணக்கு பகுதிகளில் உள்ள இந்தியர்களை அந்தந்த நாடுகளுக்கான இந்திய தூதரகங்கள் தொடர்ச்சியான முறையில் தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இந்திய கடலோடிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் உரங்களின் ஒட்டுமொத்த நிலவரம் திருப்திகரமாகவே உள்ளதாக உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா கூறினார். ஆண்டு முழுவதற்கும் 390 லட்சம் டன் உரங்கள் தேவைப்படும் என

0: நிலவரம் திருப்திகரமாகவே உள்ளதாக உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா கூறினார். ஆண்டு முழுவதற்கும் 390 லட்சம் டன் உரங்கள் தேவைப்படும் என மதிப்பிட்டுள்ள நிலையில் தற்போது 200 லட்சம் டன் உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். உரங்கள் மற்றும் உர உற்பத்திக்கு தேவையான இடுபொருட்கள் போதிய அளவில் கிடைக்கிறதா என்பதை அமைச்சகம் தொடர்ச்சியான முறையில் மறு ஆய்வு செய்து நிலவரங்களை உரிய முறையில் நிர்வகித்து வருவதாக அவர் மேலும் கூறினார்.
1: புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 131 பத்ம விருதுகளில் 66 விருதுகள் இன்றைய முதல்கட்ட விழாவின் போது வழங்கப்பட்டன. 2 பத்ம விபூஷன் விருதுகள், 6 பத்ம பூஷன் விருதுகள் மற்றும் 58 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். எஞ்சியுள்ள விருதுகள் பின்னொரு நாளில் 2ஆம் கட்ட விருது விழாவின் போது வழங்கப்படும். இவ்வாண்டு பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 பேர் பெண்கள் என்பதும், 16 பேருக்கு மரணத்துக்கு பிந்தைய விதத்தில் விருதுகள் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு உத்தரவிட்டார். குற்றங்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்தும் தமிழக முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சம்பவம் நிகழ்ந்த 26வது நாளிலேயே தீர்ப்பு வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் திரு SP வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியைச் சேர்ந்த 3 MLAக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி மரகதம், பெருந்துறை தொகுதியில் வெற்றி பெற்ற திரு ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமா ஆகியோர் இம்மூவர். இவர்களின் ராஜினாமாவை தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுகவின் வலு 47லிருந்து 44ஆக குறைந்துள்ளது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியின் வலுவும் திரு SP வேலுமணி தலைமையிலான அணியின் வலுவும் ஒரே அளவில் 22ஆக உள்ளது. தமிழக அரசு வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையத்திடம் அறிக்கை கேட்டுள்ளதாகவும், இந்த அறிக்கை அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாணவர்களுக்கான எந்த ஒரு திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் கூறினார். போக்சோ சட்டம் குறித்து அதிக அளவில் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் ஒலிம்பிக் ஆர்வமுள்ள 2 விளையாட்டு வீரர்களுக்கு 580,000 ரூபாய் காசோலை வழங்கினார். திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு அரங்கங்கள், பயிற்சி கூடங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் நாளை நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். நாளைய போட்டியில் தோல்வியடையும் அணிக்கு இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் மற்றொரு

0: வாய்ப்பு கிடைக்கும். நியூ சண்டிகரில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. நாட்டில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி நிலவரங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவையிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
3: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள். குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: திருச்சி சாரதாஸ்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நேச்சர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் நாச்சியர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
6: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
10: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
9: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
10: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
12: வணக்கம். பழங்காலத்தில் மக்களிடையே சிறந்து விளங்கிய நன்றி உணர்வு காலப்போக்கில் மாறி வருவதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். நன்றி மறவாமை என்னும் பண்பினை நாம் போற்ற வேண்டுமானால் முதலில் நன்றி மறப்பது, நன்றி கொள்வது ஆகிய இரு செயல்களையும் நீக்கி வாழ வேண்டும். நன்றி மறப்பது என்பது ஒருவர் செய்த உதவியை நினைத்து பார்க்காமல் இருப்பது. நன்றி கொள்வது என்பது யார் நமக்கு நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது. நன்றி மறவாமை பண்புக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மாதர்களை காப்பியங்கள் வெளிப்படுத்துகின்றன. துரியோதனனின் நட்புக்காக போர்க்களத்தில் உயிர் நீத்த கர்ணனை மகாபாரதம் காட்டுகின்றது. தனது அண்ணன் இராவணனுக்காக போரில் உயிர் நீத்த கும்பகர்ணனை இராமாயணம் காட்டுகின்றது. என்னின்றி கொன்றார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்னும் குழல் வழி நன்றி கொன்றவர்களுக்கு உய்வு என்பது ஒருபோதும் இல்லை என்று கடுமையாக சாடுகின்றார் வல்லுவ பெருந்தகை. நன்றி கொன்றோர்க்கு உய்வு கிடையாது, அவர் கொன்ற நன்றியே அவரை அழித்துவிடும் என்ற அறக்கருத்தை வலியுறுத்துவதே கந்தபுராணத்தின் நோக்கமாக அமைகின்றது. சிவபெருமாண்டமிருந்து என்ன

0: பெற்ற வரங்களை கேட்டு பெற்றவர்கள் அசுரர்கள். அதனை மறந்து சிவகுமாரனாகிய முருகனை எதிர்த்து போரிட்டதால் நன்றி கொன்ற சூரபதுமன், சிங்கமுகாசுரன், தாரகன் ஆகிய மூவரும் அழிந்தார்கள். இதனை ஒன்று ஒரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றி ஒருவினை கருதி செய்வரேல் புன்தொழில் அவர் முன்புரிந்த நன்றியை கொண்டிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ என்ற பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். நடை உயர் நாயகன் மட்டுமல்ல, நன்றியின் மேன்மைமிகு நாயகனாகவும் காவியத் தலைவன் ராமனை சித்திரித்து காட்டுகிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். வனவாசம் முடிந்து அயோத்திக்கு வந்து முடிசூட்டும் நாளில் தனக்கு உதவி புரிந்த குகன், சுக்ரீவன், விபீஷ்ணன் ஆகியோரை அறிமுகப்படுத்தி அவர்களை கட்டி தழுவி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததும் அனுமனிடம் என்னை கட்டி தழுவி எனக்கு மகிழ்ச்சியை கொடு, புல்லுக என்னை என்று வேண்டி நின்றதும் ராமனின் நன்றி மறவா பண்பிற்கு எடுத்துக்காட்டு. நாம் ஒருவருக்கு எவ்வித உதவியும் செய்யாத நிலையில் அவர் நமக்கு உதவி செய்தால் அத்தகைய உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது என்கிறார் வள்ளுவர். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஒருவர் நமக்கு செய்த உதவி மிகச்சிறியதாக இருந்தாலும் அதனை பெரிய உதவியாக கருதி நன்றி மறவாதவர்களாக வாழ தலைப்படுவோம். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் நாச்சியா அமிர்தா சூப்பர் ஸ்டோர். இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கியோர் ஆர்ஜி நெய், திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். ஆறு 40 நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:35 காரைக்கால் கேம்சி மயல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இதில் இயற்கை விவசாயமும் அனுபவங்களும் திருவடிமருதூர் மணலூர் ஆர் மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 ஆர்கேஜி நெய்யின் காற்றில் வரும் காணம். 8:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன் சொல் அமுது. 10:00 காரைக்கால் ட்ரிச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இதுவரை அறிவிக்கப்பட்டவை இன்று நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது. தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: 20,000 ரூபா லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
4: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
3: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்க அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப் போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது

0: தொடர்பாக தாவேக அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட

0: சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:40.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
11: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
11: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
12: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
13: வாவ்,
12: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
14: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
15: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
16: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
17: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो।
5: तुम हो ही भुलक्कड़।
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
4: लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
8: உங்கள் கடை காரைக்கால்
9: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
10: நேயர்கள், இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
13: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
13: தொடர்புக்கு 8925936936.
14: நலமாய் வாழ.

0: மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே. ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
1: ரெஸ்ட்ரிக்டட் த பேஷண்ட்ஸ் அட்டண்டர். ஒரு மூணு நாளைக்கு நாங்கள் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கலாம். ஏன்னா எப்படி பண்ணுனா, இது இவனுக்கு வந்து அவைலபிலிட்டியை குறைச்சி அவனுக்கு அப்பப்போ கவுன்சிலிங் பண்ணி அவனுடைய தவறான ஒரு வழியை வந்து நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ட்ரீட்மெண்ட்டையும் சைமல்டேனியஸ் ஆரம்பிச்சிடும். இதுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நீ எந்த கோயில் நீ விருப்பப்பட்டு போறியோ அது வந்து இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டு அந்த சாமிகிட்ட வேண்டிகிட்டு நீ ஒரு கட்டிக்க முதல்ல. ஏன்னா அது வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம வந்து மாலை போட்டிருக்கோம், நம்ம வந்து இறைவனுக்காக நம்ம வந்து விரதம் இருக்கிறோம். அந்த மைண்ட் என்ன பண்ணுன்னா, அதுக்கு பிறகு சமாதானம் பண்ணணும். ஏன்னா அவன் ஒரு எண்ணெய் ஓட்டம் இருக்குல்ல, மாலையை போட்டுட்டு நம்ம செய்யக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய எண்ணெய் ஓட்டம் வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம், அதான் எங்களுக்கு நல்ல சான்ஸு. அந்த நேரத்தில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து அவனை ஆட்காலம் வெளியே எடுத்து இந்த மருந்தெல்லாம் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா யூஸ்வலி வந்து இந்த மருந்தெல்லாம் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு 15-20 days ஆகும். போட்டவுடனே ஒன்றே இமீடியட்டாக ஒன்றும் எஃபெக்ட் பண்ணிடாது. ஏன்னா முதல்ல ஆட்காலம் வெளியே எடுப்போம், அப்புறமேட்டு அதுக்கு எதிர்ப்பு மருந்தை கொண்டு போய் செலுத்துவோம். இது அவர்ஷன் ட்ரீட்மெண்ட்டு தான். அப்போ செலுத்தும் போது அதுக்கடையில் அவன் வந்து தண்ணி அடிச்சானா பிரச்சனை ஆகிவிடும், ஹோல் ட்ரீட்மெண்ட்டே வீணாகிவிடும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும், நீ மாலையை போட்டுக்க, இந்துவாக இருந்தால் அந்த இதை போடுவோம், கிறிஸ்டினாக இருந்தால் நீ மாதாவுக்கு போட்டுக்க, முஸ்லீமாக இருந்தால் தர்காவில் போய் ஃபாத்தியா ஓதிக்கு, இப்படி சொல்லி அவனை வந்து என்ன பண்ணணும்னா, மைண்டை வந்து நாங்கள் வந்து டியூன் அப் பண்ணுவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வேணால் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய அந்த 15-30 நாள் கேப்பில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஈஸியாக ஆரம்பித்து அந்த மருந்துடைய எஃபெக்ட் கொண்டு வந்துடும்.
0: அந்த மருந்து என்ன வேலை செய்யும் டாக்டர்?
1: அது போய் அவர்ஷன் ட்ரீட்மெண்ட். அவர்ஷன் ட்ரீட்மெண்ட்னா எதிர்ப்பு வேலை செய்யும். இப்போ வந்து அந்த ஆல்கஹாலுடைய வித்ட்ராயல் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த மாத்திரையை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து என்ன பண்ணுனா, எல்லா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் போய் சேரும். சேர்ந்துட்டு என்ன பண்ணுன்னா, இந்த வாசத்தை மோந்தாவே அவனுக்கு அவர்ஷனம். அவர்ஷனம்னா அதுக்கு எதிர்ப்பாக போயிடும். இவன் அடி தண்ணி அடிக்கலை, அவன் இன்னொருத்தன் அடித்து அவனுடைய வாசம் வந்துச்சு, அந்த அவன் வந்து பக்கத்தில் நிற்க முடியாது. மூச்சடைக்கும், காதை அடைக்கும், கண்ணை இருட்டும், வாய் குளரும், தள்ளாட ஆரம்பிச்சிடுவான், மூளையே வேலை செய்யாமல் இருக்கும், அவனுக்கு லூஸ் மோஷன் வரலும் போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, எப்பா இது வாணா போன அவனே தள்ளி போய்
0: ஸ்மெல்லு கூட, அவங்களுக்கு ஸ்மெல்லு
1: கூட அவன் வந்து ஸ்மெல் பண்ண முடியாது. அந்த
0: இது எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இந்த
1: மினிமம் 15-30 days
0: போறாங்க. அவங்க திரும்ப வந்துடுறாங்க, திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் கூட அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதை எப்படி தவிர்த்துக்கலாம்?
1: 50% ஆஃப் த சக்ஸஸ் ரேட்டு கிடைச்சாவே எங்களுக்கு பெரிய விஷயம். அவனுக்கு எதுப்பு மருந்து கொடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து அந்த அவர்ஷன் டெண்டன்சி வர ஆரம்பிச்சோம். அப்படி வரும்போது அவன் கடிக்கணும்னு நினச்சிருந்தா கூட அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், செடேட் பண்ணுறோம், அவன் தூக்கத்திலே பிடிச்சிருவோம், எந்திரிப்பான், பாத்ரூம் போவான், எல்லாம் பண்ணுவோம், சாப்பிடுவான், படுத்துருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஏன்னா அவனுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸும் கொடுக்க மாட்டோம். அதாவது மது போதை என்ன ஈஃபோரிக் எஃபெக்ட் கொடுக்குமோ அதே வேலையை இந்த மாத்திரை இன்ஜெக்ஷன் செய்யும். அதனால் அவனுக்கு வந்து உணரக்கூடிய தன்மையே இருக்காது. நம்ம வந்து போதையில் இருக்கமா இல்லை இந்த மருந்தினால இருக்கமான்னு அவனுக்கு உணரக்கூடிய தன்மையே இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அவர்ஷன் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அவனுக்கு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே. ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் வெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இனி நேயர்கள் கேட்கலாம்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
6: நாச்சியார் கோயில் நியூ

0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
1: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள் கட்டில் மெத்தை பீரோ கிரைண்டர் மிக்சி எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்
0: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி வாசல் மாலை விளக்கு ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
1: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வாசியார் கோயில்.
2: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலா வரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம்
4: திருவிடைமருதூர். இந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ மகாலிங்க சுவாமி ஆலயம். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.

ஓம் சிவாய நமஹ. அன்பு நேயர்களே, நாங்கள் திருவிடை மருதூரிலே ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருத்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நான்கு வேதங்களால் போற்றப்பட்ட சிவபரம்பொருள் புடார்ஜுனம், மத்தியார்ஜுனம், மல்லிகார்ஜுனம் என்று அற்புதமாக பெயர் விளங்கி சேவை சாதித்தருள்கிறார். அதிலே மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் என்று இந்த தலம் அழைக்கப்படுகிறது. திரு இடை மருதூர் என்ற சிறப்பு பெயரோடு இந்த தலம் விளங்குகிறது. இந்த தலத்திற்கு சிறப்பு என்ன? எப்படிப்பட்ட தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் திருத்தலம் என்ற பெருமை இந்த தலத்திற்கே சேரும். காரணம், தோஷங்களிலே தலையாயது பிரம்மஹத்தி தோஷம். அந்த பிரம்மஹத்தி தோஷத்தையே இந்த தலம் வரகுண பாண்டியனுக்கு நிவர்த்தி செய்து அருளியதால் இந்த தலத்தினுடைய மகாத்மியம் சீரும் சிறப்பாக பேசப்படுகிறது. சைவ சமய குரவர்களால் போற்றி பாடப்பட்டது. பட்டினத்தடிகளும் அவருடைய சீடரான பத்ரகிரியாரும் காஞ்சி மகா சுவாமிகளும் ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாலும் போற்றி பூஜித்து வழிபட்டு உன்னத நிலையை பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். அப்படிப்பட்ட சர்வ சக்தி மிகுந்த தலமாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலத்தின் நுழைவாயிலுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். முதலிலே மகா கணபதியின் சேவை, அவருக்கு அடுத்ததாக இரண்டு பலிபீடங்கள், இரண்டு கொடிமரங்கள் ஆகியவற்றுடன் விண்ணுயர்ந்து நிற்கக்கூடிய அற்புதமான ரிஷபம் என்று சொல்லக்கூடிய நந்தியம்பெருமானுடைய அற்புதமான தோற்றம். இதோ நந்தியம்பெருமானை கைதொழுது ஆலயத்திற்குள்ளே நுழைகின்றோம். அங்கே காணக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் மனதில் சிவச்சிந்தனையை நம்முள்ளே விதைத்து விடுகிறது. மகாலிங்க பெருமானுடைய தோற்றத்தை சொல்லும் பொழுது மகா பாபங்களையும் அழிக்கக்கூடிய, மகா பாதகங்களையும் சம்ஹரிக்கக்கூடிய அற்புதமான சிவபெருமானுடைய தோற்ற பொலிவை காணும் பொழுது ஸ்ரீ அத்வைத மத ஸ்தாபகராக விளங்கிய ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த தலத்திலே ஈசனை வழிபாடு செய்த பொழுது அத்வைதமேவ சத்தியம் என்று சொல்லி ஈசனுடைய திருக்கரம் உயர்ந்ததாம். அதாவது கொள்கையிலே அத்வைதமே சத்தியம் என்று ஈசனே அறுதியிட்டு கூறியதாக இந்த திருத்தலத்தின் மகாத்மியம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகாலிங்க சுவாமியை தீபாராதனையோடு தரிசனம் செய்து கொண்டு ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே நுழையும் பொழுது அங்கே அரசாண்ட விநாயகர் எம்பெருமானுடைய சேவையை கண்குளிர தரிசனம் செய்து கொண்டு அங்கிருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம். 63 நாயன்மார்களுமே இங்கே சிலா விக்கிரகங்களாக இருந்து கொண்டு சிவச்சிந்தனையோடு நிற்பதை காண்கின்றோம். மேற்கு பாகத்திலே வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான், அதற்கு அடுத்ததாக ராவணன் திருக்கைலாய மலையை அசைக்கக்கூடிய காட்சியும், உமா மகேஸ்வரராக அங்கு அமர்ந்து கொண்டு அந்த ராவண கர்வ பங்கத்தை செய்த காட்சியும் இங்கே தரிசனம் செய்து கொண்டு மற்றைய கோஷ்டத்திலே ஸ்ரீ துர்கை, சண்டிகேஸ்வர பகவான் ஆகியோரை தரிசனம் செய்யும் பொழுது இந்த தலத்தினுடைய ஆச்சரியமான விஷயத்தையும் இங்கே நாங்கள் காண்கின்றோம். அது என்ன? 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக சிவலிங்கங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மனிதர்கள் 27 நட்சத்திரங்களில் தான் பிறவி எடுக்கிறார்கள். எனவே அந்த 27 நட்சத்திரக்காரர்களும் இங்கு வந்து இந்த தலத்து ஈசனை பிரார்த்தனை செய்து தங்களுக்குரிய நட்சத்திர லிங்கத்திலே தீபம் ஏற்றி வழிபட்டால் பரிபூர்ண பலன் கிட்டும் என்பது நிதர்சனமாகும். அது மட்டுமல்ல,

0: இந்த திருத்தலத்தினுடைய அற்புதமாக ஸ்தல விருட்சமான மருதமரம் காட்சி தருகிறது. பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ராசிகளுக்கெல்லாம் தனித்தனியான விருட்சங்கள் உண்டு. அந்த வகையிலே துலா ராசிக்கான விருட்சமாக மருதமரம் காணப்படுகிறது. அந்த மருதமரத்தையும் பிரதட்சணம் செய்து கொண்டு பிரம்மசுந்தர குஜாம்பிகை என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய சந்நிதிக்குள்ளே நுழைகிறோம். தனலட்சுமி, தான்யலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் தான் ஒருவளே தருகிறேன் என்று கூறுமா போலே விதானத்திலே அஷ்டலட்சுமியின் திருமேனியை சித்திர ரூபமாக தரிசனம் செய்து கொண்டு அம்பாளுக்கு நடைபெறும் தீபாராதனையை மனமாற தரிசனம் செய்து கொண்டு வெளியே வரும் பொழுது அங்கே அற்புதமாக சனீஸ்வர பகவான் பாபதோஷங்களை நிவர்த்தி செய்து தேவை சாதித்தருள, அதற்கு அடுத்த சன்னிதியிலே ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன், மூகாம்பிகை அம்மனுடைய இடது திருப்புறத்திலே ஸ்ரீ சக்கர மகாமேரு ஆகியவற்றை தரிசிக்கிறோம். அன்பர்களே, இந்த மூகாம்பிகையினுடைய சிறப்பு என்ன? கொல்லூரிலே இருக்கக்கூடிய மூகாம்பிகை இங்கே தவத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இதை பிரதிஷ்டை செய்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் அருளிய ஸ்ரீ பாஸ்கர ராயர் என்ற மகான் இங்கே இந்த அம்பாளை பூஜித்து வழிபாடு செய்து பூரண அருளை பெற்றுள்ளார். அது மட்டுமல்ல, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர மகாமேருவையும் தரிசனம் செய்து கொண்டு அந்த தெய்வ திருமேனியை மனமாற பூஜித்து இங்கே காணக்கூடிய கோஷ்ட தெய்வங்களை தரிசனம் செய்து கொள்கிறோம். அம்பாளுடைய சன்னிதியிலே ஸ்ரீ சட்டநாத பகவானோடு மற்ற தெய்வ திருமேனியையும் தரிசனம் செய்கிறோம். ஆலயத்தின் சுற்றுப்புறத்திலே சக்தி தெய்வங்களுடைய உருவத்தையெல்லாம் சித்திர வடிவிலே இங்கே எழுதியிருக்கிறார்கள். இங்கே வந்திருந்த பட்டினத்தடிகள், பத்ரகிரியார், காஞ்சி மகாஸ்வாமிகள், ஆதிசங்கர பகவத் பாதாள், சைவ சமய குரவர்களுக்கு கிடைத்த செல்வமும் பெரும் பேரும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கோசாலையை தரிசனம் செய்து கொண்டு கோபுர தரிசனம், கோடி பாவ விமோசனம் என்று கோபுரத்தின் கலச தரிசனத்தை மனதிலே பிரார்த்தனை செய்து கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கெல்லாம் அருள் வெள்ளமாக பாய வேண்டும், அதற்கு ஸ்ரீ மகாலிங்க சுவாமி பரிபூர்ண அருளை வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: இக்கோவிலைச் சேர்ந்த தண்டபாணி சிவாச்சாரியார் அவர்கள் கூறுகையில்,
1: சிவமஸ்து சர்வ ஜெகதாம் பரகித நிரதா பவந்து பூதகனாக தோஷா பிரயாந்து சாந்திம் சர்வத்திர சுகி பவந்து சர்வலோகாக அப்படின்னு சொல்லப்பட்டது. சிவனை ஆராதித்தால் சமஸ்த பாபங்கள் ரோகங்கள்லாம் நிவர்த்தியாகும்னு ஐதீகம். இந்த ஆலயம் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆலயத்திற்கு இயங்கி வருகிறது. இந்த ஆலயத்தில் ஆறு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயத்திலே பூர்வ ஜென்ம பாபங்கள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக மகாலிங்க பெருமான் வீற்றிருக்கிறார். மகாலிங்க பெருமானுடைய பரிவார ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவாலயம் என்றால் விநாயகர், முருகபெருமான், சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், நடராஜா, சோமாஸ்கந்தர் இதெல்லாம் புடைசூழ அமர்ந்த ஒரு சிவாலயம். இந்த சோழ நாட்டிலே இது மத்தியில் இருக்கிறதுனால இதுக்கு மத்தியார்ஜுனன் பெயர். சுவாமி பேர் மகாலிங்க பெருமான். மகாலிங்க பெருமானுடைய பரிவார ஸ்தலமாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் திருவழஞ்சொழி. இதனுடைய பரிவார ஸ்தலமாக முருகப்பெருமாள் விளங்கக்கூடிய ஸ்தலம் சுவாமிமலை. அடுத்தபடியாக வடகிழக்கே நடராஜா இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம். இதனுடைய பரிவார ஸ்தலம் ஆக்னேயதிக் பாகத்திலே சோமாஸ்கந்தர் தியாகராஜாவை வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலம் திருவாரூர். தெற்கே தென்முக கடகுள் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியினுடைய பரிவார கடகுள். ஈசான் எதிக் பாகத்திலே நவகிரகங்கள் ஆட்சி செய்யக்கூடிய சூரியநார்குடைய பரிவார ஸ்தலங்கள். சிவபெருமாளுக்கு நேர் எழுத்தாபோல் நந்தி இருப்பார். இதனுடைய நந்தியாக விளங்கக்கூடிய ஸ்தலம் திருவாவூரதிரை கோமுத்தீஸ்வரர் கோயில். எல்லா அதுக்குகளையும் புடைசூழ அமைந்தனால் அதுக்கு மத்தியார்ஜுனம் என்ற பெயர். அதனால் எம்பெருமானுக்கு மகாலிங்க பெருமான் என்ற பெயர். இங்கு குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி என்ற பெயர். இங்கு வருபவருக்கெல்லாம் நட்சத்திர தோஷங்களால் நிவர்த்தி செய்யக்கூடியவர். சந்திரனுடைய சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்காக சந்திர பெருமான் இங்கு வந்து பூஜை செய்து தான் இழந்த செல்வங்கள்லாம் பெறுவதற்காக சிவபெருமானை ஆராதித்து அந்த சந்திரனுடைய சாபம் நிவர்த்தி அடைந்த ஸ்தலம். சந்திரனுடைய மனைவி 27 பேர், 27 நட்சத்திரங்கள், நட்சத்திரம் புஷ்பமாலாயம் என்று வாக்கியம், 27 நட்சத்திரங்கள் பூஜை செய்த ஸ்தலம். ஒரு நட்சத்திரத்தையோ லக்னத்தையோ குரு பார்த்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள். இங்கே வந்தால் நட்சத்திரங்கள்லாம் தனித்தனி சிவலிங்கங்கள் உள்ளன. அதனை ஆராதனை செய்து தனி செய்த பாவங்கள்லாம் நீக்கப்பெறலாம். வரகுண பாண்டியருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி

மானது இங்கே வந்து நிவர்த்தியானது. அதனுடைய பயனாக இந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டது. வீர சோழன் வீரனுக்கு பிரம்மகத்தூர் நிவர்த்தியானது. பட்டினத்தார் இங்கே வந்து கரும்பு வாங்கி திருவற்றியூரில் போய் முக்தடைகிறார். பட்டினத்தாரியுடைய சிஷியன் உஜ்ஜயின் ஆண்ட மகாராஜா பத்ரலிங்க மன்னன் இங்கே வந்து பூஜை செய்து இங்கேயே அருளாட்சி செய்து இங்கேயே அவருடைய ஆழ்ந்த காலத்திலே இங்கேயே சமாதி அடைகிறார். வேதங்கள் வேள்வி பயத்தார் போலும் விண் உலகம் மண் உலகம் மானார் போலும் என்று சொல்லி தேவாரத்துக்கு இணங்க வேதங்கள் எல்லாம் வேள்வி செய்யக்கூடிய இடமாக இங்கே விளங்குகிறது. அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலம். அகஸ்தியருக்கு சாப விமோசனம் செய்யப்பட்டு அகோஸ்தியர் வருகிறது. அநேகமான பக்தர்கள் இங்கே வந்து தரிசனம் செய்து தாம் பெற்ற பாவங்களையும் இங்கே நீக்கிக் கொள்கிறார்கள். இந்த ஆலயங்களை நாம் செய்த பாவம் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய தலம். திருதலம் திருகுணாகாரம் திருநேத்திரஞ்ச திரியாயுஷம் திருஜன்ம பாப சம்காரம் ஏகவில்லம் சிவார்ப்பணம் மூணு ஜென்மாக செய்தக்கூடிய பாவங்களும் இங்கே நிவர்த்தியாகிதான் ஐதீகம். காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் அஞ்சு ஸ்ரீவாஞ்சியம் பஞ்சநதஞ்ச கௌரி மாஜுரம் ததா ஸ்வேதாரண்யம் மத்தியார்ஜுனஞ்ச காசி பஞ்சமுக்கியன் வாக்கியம் ஸ்ரீவாஞ்சியம் ஒன்று திருவையார் ஒன்று திருவன்கார் ஒன்று திருவள்ளுவர் ஒன்று மாயூரம் இது அஞ்சும் காசிக்கு நிகராக சொல்லப்பட்ட ஸ்தலங்கள். அப்பேற்பட்ட காசிக்கு நிகரான ஸ்தலங்களை தரிசித்து தாம் வாழ்வில் பெற வேண்டிய அனைத்து நலங்களையும் பழங்களையும் பெற்ற மகாலிங்க பெருமானை பிரார்த்திக்கிறேன்.

0: இங்கு வந்திருக்கும் பக்தர்கள் சிலரை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், திருடமூர் தங்கசேகர். இந்த கோயிலோட வரலாறு நிறையா சொல்லிட்டாங்க. இந்த கோயிலோட நிர்வாகம் ரொம்ப சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் ஆறு கால பூஜை இந்த கோயிலில் நடைபெறும். வெளியூர் மக்கள் அதிக பேர் வருவார்கள். இந்த மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்து விட்டு சென்றால் தீராய வினைகளும் தீரும். எப்போதும் 100 பேருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான அம்சம். இது இங்கு எங்கு பார்த்தாலும் ஒரே வெளிச்சமாக இருக்கும். அது வந்து வீட்டின் விளக்கேற்றி வைப்பது போல் அமைந்துள்ளது.
0: நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கணேசமூர்த்தி.
0: எந்த ஊர்?
2: இதே ஊர் தான், திருடமூர் தான்.
0: சொல்லுங்க.
2: வைகாசி மாசம் வசந்தோற்சவம் சிறப்பா நடக்கும். அது நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்ப எல்லாரும் கலந்துக்குவோம். தைப்பூச திருவிழா அரும் அமோகமா நடக்கும், சிறப்பா இருக்கும்.
0: நன்றி. திருடைமருது ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயில் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
4: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலையின் 100.3. இனி நேயர்கள் கேட்கலாம்.
7: ஆல் இண்டியா ரேடியோ பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: இரண்டாவது வட்டமேஜை மாநாடு காந்திஜிக்கு தோல்வியை தந்தது, அதன் பிறகு சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கப்பட்டது என்று கூறினீர்கள். காந்திஜி எத்தகைய சூழ்நிலையில் அந்த இயக்கத்தை மீண்டும் தொடங்கினார் தாயே?
1: இர்வினுக்கு பின்னர் வைஸ்ராயாக வந்த வெலிங்டன் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட காந்தி

ஒப்பந்தத்தை கைவிட்டு அடக்குமுறையை கையாண்டான். காந்தி லண்டனில் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் இங்கே மிருகத்தனமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஐக்கிய மாகாணத்தில் வரிகுடா கிளர்ச்சியில் ஈடுபட்ட நேரு, ஷர்வானி, புருஷோத்தம் தாஸ் டண்டன் போன்றோர் கைதானார்கள். வங்காளத்தில் சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடுமையாக நசுக்கப்பட்டன. காந்தி இந்தியா திரும்பியதும் இங்கே நடந்த அத்துமீறல்கள் குறித்து அறிந்தான். வருத்தம் கொண்டவன் வைஸ்ராயை சந்திக்க முயற்சி செய்தான். ஆனால் வைஸ்ராய் வெலிங்டன் காந்தியை சந்திக்க விரும்பவில்லை, காந்தியை முழுதாக புறக்கணித்தான். எனவே 1932 ஜனவரி 3 சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்கினான் காந்தி. போராட்டம் தொடங்கிய மறுநாளே காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டான். காங்கிரஸ் சட்ட விரோத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டது. காங்கிரசின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. காங்கிரஸ்காரர்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டன, அரசால் கைப்பற்றப்பட்டன. மதராஸில் ரட்டன் பசாரில் அமைதியாக அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த ருக்மணி லக்ஷ்மிபதி போலீசாரால் தாக்கப்பட்டு கைதானதால் கொந்தளிப்பான சூழல் நிலவியது. கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் கூட்டம் போலீசாரால் கலைக்கப்பட்டது. அதற்கு தலைமை வகித்த நெல்லி சென்குப்தா உள்பட போராட்டம் தொடங்கிய 6 மாத காலத்தில் 120 பேர் கைதானார்கள். ஆனாலும் சட்ட மறுப்பு இயக்கம் தொடரவே செய்தது. இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு 2வது வட்டமேஜை மாநாட்டில் இந்திய தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வராததால் தன்னிச்சையாக தன் வகுப்பு வாரி தீர்வை அறிவித்தான். அதன்படி முஸ்லிம்கள், இந்தியாவில் உள்ள ஐரோப்பியர்கள், சீக்கியர்கள் ஆகியோருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். தனி தொகுதிகள் இடம்பெறாத பிற தகுதியுடைய வாக்காளர்கள் பொது தொகுதியில் வாக்களிப்பார்கள். பம்பாயில் பல வகை உறுப்பினர் தொகுதிகள் சிலவற்றில் மராட்டியர்களுக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்படும். தாழ்த்தப்பட்டோருக்கான தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். ஆங்கிலோ இந்தியர்கள் தங்களது வகுப்பு வாரியாகவே வாக்களிப்பார்கள். ஆனால் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டின் வகுப்பு தீர்வு இந்திய சமுதாயங்களுக்கிடையே புகுத்தப்பட்ட வெறுப்பு தீர்வாகவே பார்க்கப்பட்டது. பரஸ்பர வெறுப்பும் அவநம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய இதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களிடம் இருந்து நிரந்தரமாக பிரிக்கப்படுவார்கள் என்று தலைவர்கள் கருதினார்கள். சமயம், வகுப்பு, இனம், தொழில் இவற்றின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டால் இந்தியாவின் ஒற்றுமை சீர்குலையும் என்றார்கள். தனி பிரதிநிதித்துவம் கோராத கிறிஸ்தவர்களுக்கும் பெண்களுக்கும் கூட இடஒதுக்கீடு செய்தது விஷமத்தனமானது என்றார்கள். முஸ்லிம்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் தனி தொகுதிகள் அளிக்கப்படுவதால் வங்கத்தில் மண்ணின் மைந்தர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்ற அச்சம் எழுந்தது. அதே நேரம் வங்கத்திலும் பஞ்சாபிலும் சிறுபான்மையினராக இருந்த இந்துக்களுக்கு இந்த வகுப்பு தீர்வு மாபெரும் அநீதியை இழைத்தது. எனவே காந்தி இதை எதிர்த்து பிரிட்டிஷ் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். தொடர்ந்து இதை தவிர்க்க கோரி சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கினான். இது இந்தியர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பண்டித மாளவியாவின் முயற்சியால் சாப்ரு ராஜேந்திர

பிரசாத், அம்ரித்லால் டக்கார், ராஜகோபாலாச்சாரியார், பிர்லா, வல்லபாய் பட்டேல், சரோஜினி நாயுடு, அம்பேத்கர், எம் சி ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் புனேயில் கூடினார்கள். நிலைமை குறித்து தீர விவாதித்து ஓர் உடன்பாட்டை வெளியிட்டார்கள். இது பூனா உடன்படிக்கை எனப்பட்டது. அதன்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் இருக்காது. பிற இந்துக்களைப் போலவே பொது தொகுதிகளில் வாக்களிப்பார்கள். பொது தொகுதிகளில் தாழ்த்தப்பட்டோருக்கான குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கும் தாழ்த்தப்பட்டோர் 4 வேட்பாளர்களை தங்களுக்குள் இருந்து தேர்ந்தெடுப்பார்கள். தாழ்த்தப்பட்டோருக்கு அளிக்கப்படும் வேட்பாளர் தேர்வு பற்றிய தொடக்க தேர்தல்கள் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். அவர்களுக்கு உள்ளாட்சி மன்றங்களிலும் பொது பணிகளிலும் போதிய இடங்கள் அளிக்கப்படும். இந்த பூனா உடன்பாடு ஒரே நேரத்தில் லண்டனிலும் தில்லியிலும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து காந்தி தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டான். இது அவனை மரணத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றியது. நாட்டு மக்களிடமும் இந்த உடன்பாடு பரவலான வரவேற்பை பெற்றது. தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக காந்தி எழுப்பிய குரலுக்கு இந்துக்கள் செவிசாய்த்தார்கள். அவர்கள் கடவுளின் குழந்தைகள் எனும் பொருள்படும்படி ஹரிஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 100 கணக்கான கோயில்கள் அவர்களுக்காக திறந்து விடப்பட்டன. ஹரிஜன மக்களின் உயர்வுக்காக பாடுபடுவதென ஹரிஜன சேவா சங்கம் தொடங்கப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. ஹரிஜன் என்ற பெயரில் காந்தி ஒரு பத்திரிகையையும் தொடங்கி

0: இதமான வேலை இசை மீட்டும் மாலை. இணைந்திருங்கள் காரை பண்பலை 100.3
1: நாகப்பட்டினம்
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீர்

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: இணைந்தங்கள் மகிழ்ந்தங்கள், இது காரைப்பண்பலின் 100.3. இணையர்கள் கேட்கலாம் தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்
6: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா

0: திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் எச் வி ஹண்டே சிகிச்சா,
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர் கம்யூனிட்டி ரேடியோ, ஸ்ரீ என் சுவாமிநாதன் கலா பக்தி சங்கீத், ஸ்ரீமதி ஷிவ் சங்கரி சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்து கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21 தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்ட பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு MK ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு MK ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளி பதக்கத்தையும், சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள், இது காரை பண்பலை 100.3. நேரம் 7:25.

0: கூல் ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
1: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: இனி நேரில் கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கலியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை, காரைக்கால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: சுபாக்கா, சுபாக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
11: வா பூங்கொடி. இப்படி பொதுவா கேட்டா என்ன சொல்றது? எவ்வளவோ விஷயங்கள் கேள்விப்படுறேன்.
10: அட, நம்ம செல்வியக்கா இருக்காங்கல்ல, அவங்க தோட்டத்துல காய்கறி சாகுபடி பண்ணிருக்காங்க. அதுலயும் வித்தியாசமா சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தல போட்டிருக்காங்களாமே.
11: அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையாக்கா.
10: நீங்க எங்கக்கா நம்ம ஊர்ல இருக்கீங்க? அடிக்கடி பயிற்சி இல்ல சந்திக்கு போயிடுறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்போலாம்.
11: நீ சொல்றதும் சரிதான் பூங்கொடி. வெளியில இந்த மாதிரி 4 இடம் போயிட்டு வந்தாதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. கடைசியில பாரு, நம்ம உள்ளூர்லயே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க, அது தெரியல எனக்கு.
10: செல்வியக்கா, சொட்டு நீர் பாசனம் போட்டது வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சொட்டு நீர் பாசனம் பத்தியும் அதனால கிடைக்கிற நன்மைகள் பத்தியும் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா.
11: இப்ப என்ன பூங்கொடி, உனக்கு சொட்டு நீர் பாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா?
10: ஆமா சுபாக்கா.
11: பூங்கொடி, நல்லா தெரிஞ்சுக்கோ, மத்த நீர் பாசன முறைகளை விட சொட்டு நீர் மூலமா பாசனம் செஞ்சோம்னா பல நன்மைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, பாசன நீரை சேமிக்கலாம்.
10: சரி, இது எப்படிக்கா சாத்தியமாகும்?
11: அது எப்படின்னா பூங்கொடி, இப்ப பயிரிட்டு இருக்க பரப்பளவுல 30-40% மட்டும்தான் பாசனத்துல பயன்பெறும். மத்த இடங்கள்ல பாசன நீர் வீணா தானே போகுது, அது இதனால தடுக்கப்படுது. நீரோட பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறதுனால விளைச்சலும் கண்டிப்பா கிடைக்கும்.
10: சரி சுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாவே உரங்களுமே கலந்து கொடுக்கலாம்னு சொல்றாங்களே, அது என்ன உண்மையா?
11: உண்மைதான் பூங்கொடி. சொட்டு நீர் பாசனம் மூலமா நீரில கரையக்கூடிய திரவ உரங்களை இந்த வெஞ்சுரி, பிளஞ்சர் இந்த மாதிரி நீர் ஏற்றும் கருவிகள் உதவியோட பாசன நீர்ல கலந்து வேர் பகுதிக்கே நேரடியா கொடுத்துடலாம். இன்னும் சொல்ல போனா, இந்த பயிருக்கு இவ்வளவு உரங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த உர தேவை கூட 25% இதனால குறையும்.
10: ஏன் சுபாக்கா, நம்ம பகுதியில எல்லாம் உப்பு நீர் தான், நம்ம பகுதியிலுமே இதை பயன்படுத்தலாமா?
11: மத்த பாசன முறைகள்ல பயன்படுத்த முடியாத உப்பு நீரை கூட இந்த சொட்டு நீர் பாசன முறையில சுலபமா பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனத்துல மிக குறைஞ்ச அளவுல நீண்ட நேரம் நீர் பாய்ச்சப்படுறதுனால நீர்ல கரைஞ்சிருக்க இந்த உப்புலாம் நீர் ஈரப்பகுதியோட வெளி சுவற்றுக்கு தள்ளப்படுது. இதனால இந்த உப்புலாம் பயிரோட அழுத்தத்தையோ சவ்வூட அழுத்தத்தையோ பாதிக்கிறது இல்ல.
10: ஏ சுபாக்கா, இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லா மண்ரகத்துக்கும் ஏத்துதா?
11: மணற்பாங்கான பகுதி, மழை குறைவான பகுதி, சரிவான பகுதி, பாசன முறையில பயிர் சாகுபடி பண்ணவே முடியாது அப்படிங்கிற பகுதி, இந்த மாதிரி எல்லா நிலங்களுக்குமே இந்த சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறை. சாகுபடி பரப்புல 30-40% மட்டும்தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தால ஈரமாக்கப்படுது இல்லையா?
10: ஆமா.
11: அப்போ களையோட வளர்ச்சியும் கட்டுப்படுத்தப்படுதுல்ல?
10: ஆமால, ஈரப்பதம் இருந்தா தானே களைகளும் வளரும்.

0: கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. இதனால களை எடுக்கிற செலவு கூட குறைவாகும் பூங்கொடி. இன்னும் சொல்ல போனா, இந்த முறையை பயன்படுத்துறதுனால மேற்பாசன முறைக்கு தேவைப்படுற அளவை சமன் செய்யவும், இந்த வரப்பு பாசன வாய்க்கால் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு தேவை இல்லாததுனாலும் ஆட்கள் தேவை குறையறதோட மட்டும் இல்லாம சாகுபடிக்கு கிடைக்கிற நிலப்பரப்பும் அதிகமாகுது.
1: ஓ, இதுல இவ்வளவு சிறப்பு இருக்காக்கா? நான் கூட இதை சாதாரணமா நினைச்சிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா சாகுபடிக்கு உண்டான செலவே குறைக்கும் போல இருக்கு.
0: ஆமா பூங்கொடி, நம்ம செல்வியக்கா சரியான பாசன முறையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த முறை அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாத்துட்டு அடுத்த முறை நம்ம வயல்லையும் இதே மாதிரி அமைச்சிடலாம்.
1: பண்ணிடுவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்களியன் சூப்பர் கோல்டு உரம்.
5: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்களியன் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 7:31.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: உமாக்கா, உமாக்கா, எங்க அவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கீங்க?
6: அட பூங்குடி, நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன், நீ எங்க இங்க?
5: எல்லாம் உங்களை பார்க்க தாங்க்கா வந்தேன். நீங்க வீட்டுல இல்லையா? அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தனா நீங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை கூப்பிட்டேன்.
6: அது சரி, என்ன விஷயம்?
5: உமாக்கா, உமாக்கா, மணி என்ன ஆகுது?
6: மணி 7:30 ஆக போகுது.
5: அட, நம்ம விவசாய நிகழ்ச்சி இருக்குல்ல இன்னைக்கு?
6: ஆமா பூங்குடி, ஆனா நான் இப்ப கடைக்கு போகணுமே.
5: அதுதான் போன் இருக்குல்ல அக்கா.
6: நீ சொல்றது சரிதான், ரேடியோ ஆன் பண்ணிட்டு நடந்து போயிட்டே கேப்போம் வா. ஆமா, இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில யாரு எதை பத்தி பேச போறாங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா?
5: காலையில நிகழ்ச்சி குறிப்பு கேட்டேங்கா. இன்னைக்கு திருவிடை மருதூர் மணலூர் ஆர் மணிகண்டன் அவங்களோட இயற்கை விவசாய அனுபவங்களை பத்தி பேச இருக்கிறாங்களாம்.
6: அடடா, நல்ல நேரத்துக்கு வந்த பூங்குடி. சரி, ரேடியோ ஆன் பண்ணுவோம்.
7: வணக்கம் நேர்களே. உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரே இன்று விவசாய நிகழ்ச்சியில்.

0: சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: முதல்ல உங்களை பற்றின அறிமுகம் நேர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
1: என் பேர் மணிகண்டன். நான் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுக்காவில் மணலூருங்கிற கிராமத்துலேருந்து வரேன்.
0: சரிங்க சார்.
1: நான் 2010 இந்த இயற்கை வேளாண் விவசாயத்துக்குள்ள நம்மால்வரைய ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க கும்பகோணத்தில், காந்தி பூங்கா எதிரில். மீட்டிங்கில் நான் கலந்துக்கிட்டோம். போய் அப்போ தான் இந்த இயற்கை விவசாயம்னா என்ன, நம்ம வாழ்வியல்ல அது எப்படி ஒன்று இருந்ததோட நம்ம எப்படி இப்போ விலகி வந்திருக்கோம், அதை நல்லா தெளிவுபட ஐயா அன்னைக்கு பேசினார். அன்னைக்கு இயற்கை விவசாய முகவர்களையும் நிறைய பேரை சந்தித்தேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, இவ்வளோ இயற்கை நம்ம விவசாயத்துலேருந்து ஏன் வெளில போய் இவ்வளோ மாற்றம் அடைஞ்சு வெளியாட்களை நம்பி ஏன் விவசாயம் பண்ணணும்? நமக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, நம்மளே அதை சொந்தமாக செய்யும்னு சொல்லிட்டு அந்த வினாடியே மனசுக்குள்ளே ஒரு மாற்றம், நம்ம விவசாயத்தை வந்து இயற்கையாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்துச்சு.
0: சரிங்க சார். இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் நம்மாழ்வார் ஐயாவோட பயிற்சிக்கு போய் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு சார் இருந்தீங்க?
1: நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான் படித்தது.
0: சரி.
1: அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கற்றாழிலேருந்து மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களை வெளி ஸ்டேட்லேருந்து எடுத்து இங்கே நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும், அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம மார்க்கெட்டிங் துறையில் தான் இருந்தோம் முழுக்க முழுக்க.
0: சரி.
1: அந்த கம்பெனிங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்களோட பொருட்களை பற்றி, அதை பற்றி நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்போ 10 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ இயற்கை விவசாயத்தில் தான் அப்பையிலேருந்து தொடங்குனீங்களா?
1: ஆமாம், 2010 தான் நான் இயற்கை விவசாயம் தொடங்கினேன். 16 வருடமாக இப்போ இயற்கை விவசாயத்தோட தான், அது சம்மந்தப்பட்டது சர்ச் பண்ணி அதில் வர பொருட்களை நம்ம மதிப்பு கூட்டல் பண்ணி அனுப்புறது, இன்னும் இயற்கை விவசாயம் எப்படி வந்தது இந்தமாரி தேடல்கள் கொஞ்சம் அதிகமானோடனே அதுக்கப்புறம் இயற்கை வாழ்வியலில் இல்லை இயற்கை விவசாயமும் ஒன்றிணைக்க முடியாமல் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால அதை இன்னும் நல்லா விரிவாக தினசரி வாழ்வியலில் எப்படி இயற்கை விவசாயம் 3 வேளையும் நம்ம எடுக்கிற சாப்பாடு உணவு எல்லாத்தையும் அதை எப்படி உட்கொண்டா நம்ம நோயிலேருந்து எப்படி விடுபடலாம். இப்போ சராசரியாக 120 ஆண்டு காலம் மனித வாழ்க்கை இருந்தது, இப்போ 80-90 ஆண்டு காலத்துக்கு வந்துருச்சு குறுகி. இன்னும் போக போக இது வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இயற்கை வாழ்வியல் விட்டு விலகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ரெண்டாவது, மருத்துவ செலவும் ஒரு குடும்பத்துலேயும் கூடுது, அதை குறைக்கணும் இப்படிங்கிற தேடலில் எனக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள ரொம்ப ஆர்வமாக இப்போ பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கிறேன்.
0: அது இயற்பியல் தான் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? எப்படி இந்த மாற்றம் விவசாயத்துக்குள்ள?
1: 3 வேளையும் சாப்பிட்றோம்ல மேம், அதில் கொடுக்கப்படுற அந்த செயற்கை உணவுகளை பற்றின ஏற்கனவே அந்த கம்பெனிலலாம் வேலை பார்த்ததுனால எனக்கு தெரியும். அதுவும் எல்லாம் பயோ கம்பெனி நான் ஒர்க் பண்ணதெல்லாம். அப்போ ரசாயனம் கலந்து ஒரு பொருளை உட்கொண்டா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த சமூகத்துக்கும் நமக்கும், ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு வளர்கிற குழந்தைகளுக்குலேருந்து ஆரம்பித்து யாரையும் விடாது. ஒரு ரசாயனத்துக்கும் இயற்கைக்கு உள்ள மாற்றம், ரசாயனம் வந்து அந்த உடலை பாதிக்கும், மனதை பாதிக்கும், உயிரை பாதிக்கும். இந்த 3 பாதிப்பையும் உண்டு பண்ணாமல் நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் முடியும், அது வேறு எதையும் வழி கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்தேன். அதனால் இதுக்குள்ளே தீவிரமாக பயணிக்கிறோம்.
0: சரிங்க சார். முத முதல்ல எந்த நெல் ரகங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வயலில் பயிரிட்டீங்க?
1: 2010 ஐயாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு முத முத குருவப்பட்டத்தில் தான் நான் உள்ளே வந்தேன். பூங்கார்னு ஒரு விதநெல்லை வாங்கி நான் முதல்ல பயிர் பண்ணேன். பூங்காரை பயிர் பண்ணி அதை அவங்களோட ஆலோசனைப்படியே எல்லாமே செஞ்சுட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மண்ணில் வந்து உரம் போடாமல் அந்த 2010 தான் முத முத இந்த 10 ஏக்கரையும் விவசாயம் நாங்கள் பண்ணுறோம்.
0: 2010 உரமே இல்லாமல்
1: இயற்கை உரங்களை பயன்படுத்தி வெறும் எங்கள் வீட்டில் கிடைக்கிற பழக்காடின்னு சொல்லுவாங்க, கனியை கலந்து வச்சு அதோட குமியத்தை ஊற வச்சு நாட்டு சர்க்கரையை போட்டு புளிக்க வச்சு அந்த இதை பயன்படுத்தணும். எங்கள் ஊரில் கிடைக்கிற புண்ணாக்கு வேஸ்ட்டு, 5 இலை கரைசல் அப்படின்னு சொல்கிற மூலிகை பூச்சி வரட்டி தயார் பண்ணோம். அப்புறம் புண்ணாக்கு, எல்லா புண்ணாக்கையும் பவுட்ரு பண்ணி அதை இயற்கை உரங்களோட கலந்து அதை போட்டோம். எங்கள் ஊரில் எல்லாம் கொஞ்சம் மாதிரியாக தான் பார்த்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை. இப்போ நம்ம முதல் தடவை வந்து செய்யும் போது கேலி கிண்டலுக்கு எல்லாரும் ஆளாகிற மாதிரி தான் நாங்களும் ஆளணும். அதுக்கப்புறம் நல்லா விளைஞ்சோடனே அவங்களுக்கு புரிதல் அப்போ தான் வர ஆரம்பிச்சது. அவங்கவுங்க வீட்டுக்காச்சும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு நான் அறுவடை பண்ண பிறகு அந்த நெல்லை எல்லாருக்கும் கொடுத்து உரமும் நாங்களே கொடுத்தோம், அவங்க பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிறவங்க. இப்போ அந்த விவசாயம் ஒரு 60 ஏக்கராக பெருகி வந்திருக்குது எங்கள் ஊரில். இப்போ ஒரு கம்பெனியாக அங்கே நிறுவுறோம், இயற்கை விவசாய பொருட்களை டைரெக்டாக உற்பத்தி பண்ணி அவங்களுக்கே விற்பனை பண்ணணும், அதை கன்சியூமருக்கே கொடுக்கணும் வாங்குறவங்களுக்கே, இடையில மீடியேட்டர் இல்லாமல் விவசாயிகள் ப்ளஸ் வாங்குபவர்கள் இந்த 2 பேர்கிட்டையும் இடையில எந்த மீடியேட்டர் வரும்போது தான் அதில் பல பிரச்சனைகள் வருது. நம்ம அவங்களுக்கு தரம் கொடுத்தா அதுக்குண்டான விலை நிர்ணயம் பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கு படுற கஷ்டம் நேரடியாக நம்ம கலப்பணியில் இருக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரியுது. ரெண்டாவது, இதை எதுவுமே நாங்கள் உடனடியாக பண்ண முடியாது. இப்போ ஒரு நெல் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருட காலம் இருப்பு வைத்திருந்து அதை அரைச்சாதான் அதோட தரம் கரெக்டாக போய் சேரும், அதோட மருத்துவ குணமும் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு அறுத்து நாளைக்கு காய்ச்சி மற்ற நெல் மாரி அதை நம்ம பண்ணக்கூடாது, அப்போ தான் அதோட முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும். அப்போ மாரி அந்த காலம் இருப்பு காலம் வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ நிறைய விஷயங்களை

0: அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு.
1: சார், இப்போ 10 வருஷத்துக்கு முன்பு நீங்கள் உங்கள் வயலில் ரசாயன முறையில் பயிர் செஞ்சுருப்பீங்களா? மண்ணை மாற்றுறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் நீங்கள் மேற்கொண்டுட்டு வந்தீங்க?
0: பலதானிய விதைப்புன்னு சொல்லுவாங்க, நெல் பயிர் உளுந்து எல்லாமே பலதானிய விதைப்பை விதைச்சி மடக்கி உழுதும்.
1: சரி.
0: அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இந்த பனை நொங்கு நிறைய வேஸ்ட்டாக கொட்டி கிடக்கும் பழுத்து. மூத்த விவசாயிகள் சொன்னாங்க, அதில் நொங்கை போட்டு ஊற வச்சு அந்த மீனை முடித்தோடு இது வைங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும், பயன்படுத்துறதுக்கு நல்ல பக்குவமாக இருக்கும் அப்படின்னாங்க.
1: அந்த முறைகளையும் சேர்த்து சொல்லிடுங்க.
0: மீன் கழிவு ஒரு 10 கிலோ, நாட்டு சக்கரை ஒரு 10 கிலோ, பனை நொங்கு ஒரு 6 பழம், அதில் போட்டு நல்லா ஒரு 40-50 நாள் கிளறி விட்டுக்கிட்டே வந்தால் புழு வராமல் அந்த உரம் வந்து புளிச்சு நமக்கு வயலுக்கு தெளிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான பக்குவத்தில் வந்துடும். துணி போட்டு மூடி வச்சிடணும், காற்றோட்டம் இருக்கணும், பட் ஆனால் ஓராவும் வெளி பூச்சிகள் எதுவும் படக்கூடாது. மீன் அமிலத்தை வடிகட்டி 16 லிட்டர் ஸ்ப்ரேயருக்கு கலந்து அடிக்கும் போது நமக்கு வந்து எலி தொல்லை கட்டுப்படுத்த முடியும். இயற்கையில் வரக்கூடிய பூச்சி வெரைட்டியாக கூட அது பயன்படும். சில நேரத்தில் வளர்ச்சி விக்கின்னு சொல்லுவாங்க, ஒரு பயிர் வளராமல் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப இம்மிடியேட்டாக அதை வளர்ச்சி விக்கியாகவும் அதை பயன்படுத்திக்கும். அந்த மீன் அமிலம் தயார் பண்ணி நாங்களே அடித்தோம். பூச்சி தாக்குதல் மற்ற வயலில் இருந்தப்போ அவங்க ரசாயனத்தை தெளித்தாங்க. நம்ம வந்து 5 இலைக்கரைசல்னு ஐயா சொல்லுவாங்க, ஆடு திங்காத வேஸ்ட்டாக போகிற இலை நுச்சி இலை அந்த மாதிரி 5 இலைக்கரைசல், துளசி, நொணா, ஆடாதுடை இந்த மாதிரி 5 இலையை போட்டு உரலில் இடித்து ஒரு பானைக்குள்ளே வச்சு ஒரு துணியை கட்டி வச்சு ஒரு 25 லிட்டர் 30 லிட்டர் கோமியத்தை ஊற்றி வச்சிடணும். மண்பானைக்குள்ளே உரலில் இடித்து அந்த போட்டு கட்டி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி நொதிச்சு அது மேலே வந்து பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்த முடியும். அதை அடித்தோடனே எந்த பூச்சியுமே வரது கிடையாது. குருத்து பூச்சிலேருந்து அனைத்து பூச்சியும் அது கண்ட்ரோல் ஆகிடுது. இப்போ ஒரு ஒரு பூச்சிக்கு நம்ம ஒரு ஒரு மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த தேவையெல்லாம் அதில் கிடையாது. இதை செய்யறதுக்கு ஒரு பெரிய காலமும் தேவையில்லை, ஈஸியாக நம்ம கொள்ளையை சுற்றி உள்ளதை எடுத்து பறித்து பயன்படுத்தலாம். ஒரு தடவை நம்ம அதை பயன்படுத்தும் போது எல்லா பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறப்ப இதை விட்டுட்டு ஏன் நம்ம ஒரு கம்பெனி பின்னாடி அலையணும், இதையே பயன்படுத்தி இதையே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கும் அந்த பயிற்சி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
1: சரி.
0: நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கூட இந்த இயற்கை பூச்சி விரட்டி அடித்து நல்லா பயன்பட்டுருக்காங்க நம்ம ஊரில்.
1: இப்போ பூங்கார் தான் முத முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்த நெல் ரகம்னு சொன்னீங்க, அப்போது என்னென்ன முறைகள்லாம் நீங்கள் கவனிச்சிங்க?
0: பூங்கார் நெல்லை நான் முதல்ல பயிரிடும் போது அந்த நெல்லோட ஆயுட்காலம் 100-110 நாள் சொன்னாங்க.
1: ஆமாம்.
0: நம்ம ஒரு 10-15 நாள் 16வது நாள் நம்ம நடவு பண்ணோம், தெளித்து அப்போ வந்து கை நடவு தான் அந்த காலகட்டத்தில். 2010லாம் மிஷின் நடவு அப்போ பெருசாக அறிமுகப்படுத்தலை, ஆள் பறித்து கை நடவு தான் பண்ணது. கரெக்டாக ஒரு வாரத்தில் ஜீவாமிரதம்னு ஒன்று கொடுத்தோம், சர்க்கரை வெல்லம் கோமியம் பசஞ்சாணம் இதை கரைச்சி அது ஜீவாமிரத்தை ஒரு வாரத்தில் கொடுத்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் புண்ணாக்கு கலந்து பவுடர் பண்ணி, பவுடர் பண்ணுறதுக்கெலாம் அப்போ மிஷினே இருக்குது நம்மள்ட்ட, பவுடர் பண்ணி ஜீவாமிரதத்தை நம்ம தயார் பண்ணி வயலில் விட்டோம். அதை எப்படின்னா மட வயலில் ஒரு 10 லிட்டர் கேன் வச்சு அதுலேருந்து அந்த ஜீவாமிரத்தை ஊற்றி தண்ணி வயலுக்குள்ளே போகிறதுல வச்சு திறந்து விட்டு அந்த தண்ணியில் விடுவோம். அப்போ ஒரு 6 வயல் 2 மணி நேரத்தில் ஒவ்வொரு வயலும் பாஞ்சிரும். அப்போ ஒரு நாளில் வயலுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டன் எனர்ஜி குளுக்கோஸ் மாரின்னு வச்சுங்க வயலுக்கு, அது உடனே அந்த ஜீவாமிரத்துக்கு கிடச்சி கிரகித்து உடனே அந்த பயிர் நல்லா பச்சை பிடிக்கும். பச்சை பிடிச்சனே வேரழுக நோய் இதுவும் வராமல் இருக்க இந்த புண்ணாக்கு, இலுப்பை கொட்டமுத்து, வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இது எல்லாமே தழைச்சத்து அதிகமாக உள்ளது. நீங்கள் செயற்கை உரத்தை விட இயற்கையில் இந்த 5 புண்ணாக்கையும் பவுடர் பண்ணி அதோட பசுஞ்சாண உரம், ஆட்டுச்சாண உரம் இதை ரெண்டும் கலந்து கூட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா தழைச்சத்து முழுக்க கிடச்சிரும் வயலுக்கு உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு வாரத்தில் நல்லா பச்சை பிடிச்சி பயிர் வளர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதை கொஞ்சம் நம்ம அந்த ரேஷியோப்படி குறைக்கணும், 50% கடலை புண்ணாக்கு, மீதி எல்லாமே 10-10% மற்ற புண்ணாக்கை போட்டு பவுடர் பண்ணி நீங்கள் அதை ஊற வச்சு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வயலில் ஆள் உரம் போடுறப்ப இந்தமாரி இதைமாரி சேர்த்து நம்ம இயற்கை உரத்தோடு சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல பச்சை பிடிச்சி நல்ல ரிசல்ட் இருக்கும்.
1: எத்தனாவது நாளில் போடணுங்க சார்?
0: நம்ம நட்டதுலேருந்து ஒரு 10வது நாள் அதை நீங்கள் ஒரு தடவை போடலாம், அதுலேருந்து ஒரு 10 நாளில் திரும்ப போடணும். ஒரு 3 தடவை இடுபொருள் கொடுத்துட்டிங்கன்னா நெல் பயிர் வந்து நல்லா ஸ்ட்ராங் வேராக பிடிச்சி இடையில ஆனால் பூச்சி விரட்டி வந்து ஒரு 25வது நாள்லாம் கொடுத்துடணும். தலைச்சத்து எல்லாம் மூடி வயல் மூடின பிறகு 5 இலை கரைசல் கொடுக்கணும். புண்ணாக்கு வந்து 2-3 தடவை கொடுக்கலாம், தப்பு இல்லை. 10 நாளைக்கு ஒருக்க நம்ம கொடுத்துட்டு வரலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
2: பூங்குடி, திருவிடை மருதூர் மணலூர் ஆர் மணிகண்டன் அவங்க தன்னுடைய இயற்கை விவசாய அனுபவத்தை சொல்லும் போது, நம்மாழ்வார் ஐயா கருத்தரங்கத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க இயற்கை விவசாயத்துக்கே மாறினாங்களாம். அதுவும் 10 வருஷமா 10 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்காங்களாம்.
3: ஆமா உமாக்கா, இவங்க பண்ற விவசாய முறையே ரொம்பவே வித்தியாசமாவும் இருக்கு. கவனிச்சிங்களா, நிலத்தை தயார் பண்றதுக்கு பலதானிய சாகுபடி பின்பற்றிட்டு வராங்களா. அது மட்டும் இல்லக்கா, வரப்பு ஓரமா விரயமா கிடக்கிற நொங்கு பழத்தெல்லாம் பழக்காடி தயாரிச்சு நிலத்தை தயார் பண்றாங்களாம்.
2: அது மட்டுமா பூங்குடி, 5 இலை கரைசல் எப்படி பண்ணணும், மீன் அமிலம் எப்படி தயாரிக்கணும்னு கூட ரொம்ப விளக்கமா சொன்னாங்களே, கேட்டியா?
3: ஆமாங்கா, இவங்க முத முதல்ல அவங்க வயலுக்கு போட்டது பூங்கார் நெல் ரகம் தானா. இந்த பூங்கார் நெல் ரகத்துல என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டு வராங்க.
2: பூங்குடி, இன்னொரு விஷயத்த கவனிச்சியா, பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியா ஜீவாமிர்தமும் புண்ணாக்கு கரைசலும் கொடுக்கறாங்களாம்.
3: சரி சரி உமாக்கா, இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அடுத்த பகுதியை கேட்காமலே போயிடுவோம்.
2: அட ஆமா,
3: இப்போ பூச்சி விரட்டி தயாரிச்சு நீங்க பூச்சி மருந்து அடிச்சிடுறீங்க, பூச்சிகள் வந்துருச்சு அவங்க வயல்ல?
4: பூச்சிகள் வரல. நாங்கள் ஆரம்ப காலகட்டங்கிறது அந்த இயற்கை விவசாயம் முழுமையாக நம்ம செயல்படுத்த முடியல. இன்றைக்கி வந்து பூச்சி அட்ராக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மலர்கள்லாம் அப்போல்லாம் வைக்க முடியல. நாங்கள் முதல் தரப்போ வந்தது பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சு. அருக்கஞ்செடி களையும் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆலக்கொடி ஃபுல்லாகவே கவர் ஆகிடும், அந்த இடத்துல எந்த பயிரையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு காலகட்டத்தில் இருந்துச்சு.
3: களைகளுக்கு கையால் எடுத்தீங்களா இல்லை?
4: கையால் மேனுவலாக ஒரு தடவை கையால் எடுத்தோம். களைகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோணை விடுறது ஓட்டுறது அந்த முறையை பயன்படுத்துவோம். இது வந்து நட்டதுலேருந்து 8வது நாளே ஓட்டியிருக்கும். சில பேர் வந்து ஒரு 20 நாள் 25 நாளில் ஓட்டுறாங்க. அது வந்து பாதி பயனை தான் தரும். இந்த 8வது நாளே ஓட்டிட்டு நீங்கள் 10வது நாள்லாம் உரம் போட்டுட்டிங்கன்னா அப்போ வந்து முழு பயனும் அடைஞ்சிரும். பயிர் 10லேருந்து 20 நாள் ஒரு வளர்ச்சியை கண்டுறோம். அந்த 20வது நாள்லேருந்து ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா முழுமையான வளர்ச்சியை நம்ம வயலில் பார்க்கலாம். ஒரு 8 நாள்லேயே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். சில பேர் பயிர் கீழே விழுந்துடும், சாஞ்சிரும், பிடிப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, 8வது நாள் நீங்கள் களையை கோண விடுறோ இல்லை களையோ எடுத்துடணும். ஏன்னா இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் களை வேகமாக வளரும். பயிர் எந்த அளவுக்கு வளர்த்தோ அதே களையும் வரும். நம்ம களைக்கொல்லியை நம்ம போடாததுனால அந்த களையை கண்ட்ரோல் பண்ணது தான் இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். வயலை அறுவடை பண்ணோன்னே வயலை உழுது போட்டு நல்லா அடித்து உழுது போட்டுடணும். அதில் உள்ள களைகள் வேறு எல்லாமே காஞ்சி அதோட முளைப்பு திறன் கம்மியாயிரும். அப்போ நம்ம பயிர் வைக்கும் போது வேகமாக வரும். இப்போ நம்ம களையோட சேர்ந்து பயிரை வளர்றதா களையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது, புழுதி அடித்து போடுறது, தேங்காய் மட்டையை ஊற வச்சு இந்த ஆளக்கூடிய கண்ட்ரோல், தேங்காய் மட்டையை நல்லா ஊற வச்சு மடவாயில் 500-600 மட்டையை கொண்டு வந்து போட்டுடணும். தண்ணியிலே ஊறிட்டு இருக்கணும். தண்ணி போடும் போது ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துப்போம். இதெல்லாம் களையை ஆளக்கூடிய கண்ட்ரோல் பண்ணும். இந்த மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எங்களுக்கு.
3: பொதுவாக இயற்கை விவசாயத்துக்கு பூச்சி தொல்லையும் இருக்காது, நோயும் வராது அப்படிம்பாங்க. நீங்கள் ஆனால் முத முதல்ல பயிரிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லைங்களா?
4: ஆமாம், குருத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த குருத்து பூச்சிலாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கட்டம் பண்ணும்போது அது வர்றதுக்கு முன்னாடியே 5 இலை கரைசல்லாம் அடிச்சிடுறது. 15 நாளில் வருதோ வரலையோ நாங்கள் அடிச்சிடுறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும் அந்த பூச்சி விரட்டி. ரெண்டாவது, பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். எப்படி சுற்றி உங்களுக்கு பரவும் போது நம்ம வயலை வந்து கண்டிப்பாக பார்க்கும். எலி தொல்லை நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்தி இந்த மீன் அமிலம். இப்போ 4 பொருள் நம்ம சொல்லணும். 5 இலை கரைசல், புண்ணாக்கு, 5 புண்ணாக்கியும் பவுடர் பண்ணி அதை உரமாக போடுறது, மீன் அமிலம், பஞ்சகாவியா, இந்த 4 நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாற்றி மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் விவசாயத்துக்குள்ளேயே இறங்கணும். ஏன்னா எதுவுமே போடாமல் மண் வளமாகறதுக்கே ஒரு 1 வருடம் 2 வருடம் காலமாகும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது கொடுத்து, இப்போ ஏன்னா மண்ணை மாற்றும் போது அந்த கெமிக்கல் தன்மை போய் நேச்சர் அந்த இயற்கை தன்மை வர்றதுக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் இப்போ 4 கையில் இருக்கணும்.
3: மண் பரிசோதனை பண்ணி பார்த்தீங்களா?
4: சாயில் டெஸ்ட்லாம் எடுத்துருக்கோங்களா?
3: இப்போது எப்படி இருக்குது உங்கள் மண்? 10 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது என்ன வித்தியாசம்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க?
4: முன்னாடி மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுதில் தண்ணி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. இப்போ வந்து அப்படி கிடையாது, ஈரப்பதம் இருக்குது. நம்ம ஒரு தடவை விட்டாலே 1 வாரத்துக்கு தேவையான ஈரப்பதம் இருக்குது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா மண் நல்லா புற புறன்னு இருக்கும். முன்னாடிலாம் மண் புழுலாம் கிடையாது. அப்போ

0: நம்ம வயலில் நோண்டிங்கனாலே இப்போ வந்து சும்மா அப்படி கையை விட்டு நோண்டிங்கனாலே மண்புழு அவ்வளோ இருக்குது. நம்ம இயற்கை பண்ணை மீன் வந்து வயலில் போகிற அளவுக்கு தான் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். மீனே குட்டையில் வளர்க்குறோம், அதாவது நாட்டு மீன், விரால் மீன்,
1: வயல்
0: சென்னல். ஆமாம், குட்டையிலேருந்து நம்ம தண்ணி ஓடும் போது வயலுக்கு போயிடும். மழை காலத்தில் தண்ணி வயல்லேயே மேயும் மீன், தண்ணியை மோட்டராமிட்டு வெயில் காலம் அறுவடைப்பெல்லாம் தானாக குட்டைக்கு வந்துடும். அந்தளவுக்கு அதுக்கே தெரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம அந்த மீனமும் நம்ம பயன்படுத்திக்கணும் விவசாயத்துக்கு. அப்போல்லாம் அப்படி தானே இருந்திருக்கு, வயல் வாய்க்காலோட மீனும் வரும், மீனும் வந்து விவசாயம், அது பங்குக்கு அதோட விவசாயம் பண்ணிவிடும். அதே மாதிரி தான் மண்புழு எந்த அளவுக்கு முக்கியமோ வயலில் மீன் நமக்கு முக்கியம், அதை நம்ம பயன்படுத்திக்கணும்.
1: சரிங்க சார், இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன பயிரை தேர்ந்தெடுத்து நடவு செஞ்சுருக்கீங்க உங்கள் வயலில்?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனை ஜீரக சம்பான்னு ஒரு நெல்லை சம்பாவுக்கு நடுறோம். விளைச்சல் கம்மியாக இருந்தாலும் மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது வாசனை ஜீரக சம்பா. விதைக்காக நம்ம பண்ணுறோம், கலப்படம் இல்லாத வாசனை ஜீரக சம்பா விதையை நம்ம உற்பத்தி பண்ணணும், நிறைய பேருக்கு அதை பெருகணும். உங்களுக்கு தெரியும் எது ஈல்டு கம்மியாகுதோ அது மக்கள் நடமாட்டாங்க, இது பொதுவாக காமனான உள்ள நேச்சர். ஆனால் அப்படி கிடையாது, இப்போ வாசனை ஜீரக சம்பா வந்து விலையில் அது ஈக்குவல் ஆயிரும் உங்களுக்கு, சராசரியாக ஒரு 3000 ரூபா வரைக்கும் அது விலை போகும். ஒரு ஏக்கருக்கு 15-20 மூட்டை அதை நல்லா விளைய வைக்கலாம். 20 மூட்டைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 60,000 ரூபா ஏக்கருக்கு அது கிட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, ஏன்னா இலுப்பைப்பூ சம்பா, இதெல்லாம் மருத்துவ குணங்கள் அதிகம், பட் ஆனால் நிறைய ப்ரொடக்ஷன் கிடையாது. இப்போ இலுப்பப்பூ சம்பா, ரத்தசாலி, வாசனை ஜீரக சம்பா, இதெல்லாம் மிகவும் கம்மியான உற்பத்தி தான் இருக்குது. இப்போ மக்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு கொடுக்க முடியலை. இதை அதிகப்படுத்தணுங்கிறதுனால நாங்கள் விதையாக செஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்குறோம். குறுவையில் ரத்தசாலி, வாசனை ஜீரக சம்பாவும், இலுப்பப்பூ சம்பாவும், சம்பா நெல்லுக்கு சிவன் சம்பா, இதை விதையாக உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சன்னரகமாக இருக்கும், கடுமையான உழைப்பு இல்லாதவங்களுக்கு அது ஈஸியாக செரிமானம் ஆகும். இன்றைக்கி எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் அதிகமான உழைப்பு கிடையாது, நம்ம அதுக்கு தகுந்த உணவு வந்து ஈஸியாக செரிக்கக்கூடியது அந்த சிவன் சம்பா, அந்த வெரைட்டி நாங்கள் பயிர் பண்ணுறோம்.
1: இப்போ சீரக சம்பாவுக்கும் வாசனை சீரக சம்பாவுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: வாசனை ஜீரக சம்பா இந்த நெல்லுக்கும் ஒரு சென்டட் ஸ்மெல் இருக்குது, இதுக்கும் நம்ம பாரம்பரியத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கண்டுபிடிச்சது தான் நெல் விதை, அது நம்ம ஜீவ ஆற்றலுக்கு ஒத்தான ஆற்றல் அதில் இருக்குது. நம்ம பாரம்பரியத்தில் உள்ள அத்தனை விதைகளும் கண்டுபிடிச்சது நம்ம தமிழகத்தில் வாழ்ந்த சித்தர்களும் ஞானிகளும் தான். அவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறத நம்ம முன்னோர்கள் படிப்படியாக பின்பற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நெல்லையும் நம்ம நடவு பண்ணி அறுவடை பண்ணி அதோட தன்மை மாறாமல் நம்ம உணவை உட்கொண்டாலே நம்ம உடலுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்குது. இப்போ சம்பான்னு அப்போ வந்திருக்கு, வாசனை ஜீர சம்பா, சிவன் சம்பா, அது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் சம்பா நெல்லா குருவ நெல்லாங்கிறத முதற்கொண்டு அதில் வந்துருக்கு, குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ ஞானிகளை வறுத்து கொடுத்தா தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எல்லாமே ஞானத்தாலே அறிஞ்சு தான் அதை கொடுத்துருக்குறாங்க. நெல்லில் உள்ள ஜீவாற்றலும் நம்மளோட உயிர் சக்தி ஆற்றலும் ஒன்றா தான் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னா 48 நாள் நம்ம அரிசியை பழைய சாதமாக நீராகாரமாக எடுத்துக்கிட்டு, மதிய உணவுக்கும் அதை எடுத்துக்கிட்டு, இரவு உணவும் 3 வேளையும் இந்த உணவை எடுத்துக்கலாம். அமாவாசை பௌர்ணமியை மட்டும் இட்லி வந்து அன்றைக்கி பலகாரத்தில் இருந்தது, உளுந்தை வந்து ஊற வச்சு முளைக்கட்டி இட்லியை அரைக்கணும். அப்போ எப்படி அரைச்சிருப்பாங்கன்னா அரிசியை தீட்டலாம் மாட்டாங்க, கைக்கூத்தலாக அந்த இட்லி அமாவாசை அன்னைக்கு இட்லியை மட்டும் பயன்படுத்தி மீதி நாள் கைக்கூத்தல் அரிசி ஊற வச்சு சமைச்சு சாப்பிட்டு அவங்க சொன்ன கல்ச்சர்லேயே சாப்பிட்டுட்டு வரணும். ரெண்டாவது சாப்பாடு முறையும் அப்போ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை. உள்ளேருந்து நம்ம உடம்புலேருந்து சென்சேஷன் இருக்குது, எப்போ நமக்கு பசிக்குதுன்னு வயிறு சொல்லுதோ அப்போ நம்ம சாப்பிட்டா போதும். காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கணும், அதுக்கு பதிலாக நீராகாரம் கொடுத்துருக்காங்க. டீ காஃபி இன்றைய காலகட்ட நவீன வாழ்வியலில் வரதை தொடாமல் இருந்தாலே பாதி நம்ம உயிர் பிச்சுக்கலாம். கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், இது எல்லாமே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம புதுசாக இப்போ ஃபாரினில் உள்ள மாதிரி அண்டை நாடுகளில் நம்ம தேட தேவையில்லை, எதுன்னு எதுன்னு ரிசர்ச்லாம் பண்ணது ஆல்ரெடி எல்லாமே ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை பின்பற்றுறதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். சொன்னது யாருன்னு நமக்கு தெரியல, நம்ம தாத்தா பாட்டி சொன்னாங்கன்னு கொஞ்சம் அலட்சியம், அந்த சொன்னதுகள் ஞானிகள் தான் வகுத்து வச்சுருக்கிறாங்க, அதை நம்ம பின்பற்றினாலே இன்றைய வாழ்வியில் பயன்படுத்திக்கலாம். 120 வருடம் வரைக்கும் யார் தயவும் இல்லாமல் நம்ம வாழ முடியும். தமிழகத்தில் உள்ள கல்ச்சரில் நம்ம உணவில் எல்லாமே அது கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்தினாலே போதும்.
1: நீங்கள் 10 ஏக்கரில் நீங்கள் சொன்ன நெல் ரகங்கள் தான் போட்டிருக்கீங்களா?
0: ஆமாங்கம்மா, மாற்றி மாற்றி அதை தான் போட்டுட்ருக்குறோம். வாசனை ஜீரக சம்பா போடுவோம், சிவன் சம்பா போடுவோம். இன்றைக்கு பெருகிடுச்சு, அன்றைக்கி 10 ஏக்கர்
1: ஒரு ஒரு ஏக்கர்லேயும் தனித்தனியாக போடுவீங்களா சார், இல்லை மொத்தமாகவே
0: ஒரே நெல்லை தான் நாங்கள் பயிர்படுவோம்? நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இப்போ இந்த இயற்கை விவசாயம் வந்துட்டு, கல்யாணம்னு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரும் ரிட்டையர்டு மிலிட்ரி, அவர் இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்தில் வந்த ஆட்கள், 2010 இப்போ அவர் ஒரு நெல் ரக தான், கலப்பு வராது, அப்போ கலப்படம் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் கையால் அறுத்து விதைக்கு அடித்து அப்படி தரமாக செய்யும் போது ஈல்டு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து யாருமே விதையை எடுத்து வச்சுக்கணும் அந்த பண்பு இருக்க மாட்டேங்குது, ஏன்னா யாருக்குமே அந்த நேரம் இல்லை. உண்மையிலே விதை நமக்கு உண்டான விதை அடுத்த போகத்துக்கு நம்மளே எடுத்து வச்சுக்கணும். காய வச்சு ஒரு ஒரு அமாவாசை பௌர்ணமி இன்றைக்கும் ஏதாவது ஒரு நாட்களில் காய வச்சு வைக்கும் போது முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும், நமக்கு அதோட ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லலை, அவங்க

0: சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்களா, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு காய வைக்கணும் இல்லாட்டி அமாவாசை அன்னைக்கு காய வைங்க, அதை பின்பற்றினாலே போதும், நம்ம தான் எதுவும் கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த முளைப்பு திறன் நல்லா வந்துடும்.
1: விதைகளை எப்படி சார் பராமரித்து வைக்கிறீங்க?
0: இப்போ வந்து பார்த்திங்கன்னா விதையை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுதான் நாளைக்கு நமக்கு வயலில் போடக்கூடிய ஒரு விதை பழுதானுச்சுன்னா ஒரு 5 கிலோ நெல் வந்து நமக்கு வராது. அப்போ வந்து விதையை வந்து ரொம்ப தேர்ந்தெடுக்கணும், நல்லா பழுக்க விட்டு கையால் அறுக்கணும், கையால் அறுத்து சமதரையில் கீழே போட்டு கட்டை போட்டு அடிக்கணும். அடிச்சிட்டிங்கன்னா முத அடிக்கு ரெண்டாவது அடிக்கு விதை நெல் நல்லா முதிர்ச்சியான உள்ள நெல் கொட்டிடும், மீதி உள்ளதை எடுத்து போரடின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கணும். இதேமாரி அடித்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு நமக்கு தேவை இன்றைய காலகட்டத்துக்கு தேவை 30 கிலோ மிஷின் நடுறதுக்கு, அன்னைய காலகட்டத்துக்கு கை நடவுக்கு ஒரு 15 கிலோ தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு 10 ஏக்கர் அப்படின்னா 300 கிலோ தான் நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ நம்ம இந்த முறைப்படி அடித்து எடுத்து அதை நல்லா கிளியர் பண்ணி தூத்தி அதை நல்லா காய வச்சு மாய்ஸ்டர் கண்டனோட முளைப்பு திறன் மாறாமல் இருக்க சணல் சாக்கில் போடணும், காற்றோட்டம் இருக்கணும். அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்க எடுத்து அதை காய வச்சு திரும்ப எடுத்து வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு தடவை நம்ம வயலில் விளைஞ்சிருச்சு அந்த நெல்னா எல்லா அத்தனை உணர்வுகளும் அதுக்கு இருக்கும். அந்த நெல் திரும்ப அடுத்த வருஷத்துக்கு போடும்போது அது தயாராகும், இது நம்ம ஏற்கனவே விளாண்ட நிலம்தான், பயிற்சி எடுத்துக்கிட்டதாங்கிற மாதிரி அதுக்கு உணர்வு இருக்கும். அந்த நெல்லுக்கு உண்ட உணர்வு அதே நெல்லை திரும்ப நடும்போது ஈல்டு கொஞ்சம் கூட வரும். இப்படி ஒரு நெல்லை தொடர்ச்சியாக மாற்றி போட்டுக்கிட்டே வரும்போது அதோட விளைச்சல் வந்து கொஞ்சம் கூடுறத நம்ம கண்கூட பார்க்கலாம்.
1: கோட்டை கட்டி வைப்பீங்களா இல்லை பத்தாயத்தில் அப்படியே வச்சிடுறதுங்களா?
0: சணல் சாக்கில் தச்சு கட்டாயம் போட்டு அடுக்கி தான் வச்சுருக்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ அதை அடிக்கடி காய வைக்கிற வேலை இருக்கும், ஒரு 3 மந்த் ஒன்ஸ் நாங்கள் நெல்லை மெதநெல்ல காய வைப்போம். அதனால் நாங்கள் இந்த 10,000 இதெல்லாம் அப்படின்னா ஆட்கள் இப்போ அதிகமாக செலவாகும், எடுத்து எடுத்து அடிக்க முடியாது. இதனால் ஒரு 40 கிலோ மூட்டை எடுத்து பிரித்து காய வச்சுட்டு திரும்ப எடுத்து அடுக்கி வச்சுப்போம்.
1: சரிங்க சார், உங்களுடைய இயற்கை விவசாய அனுபவங்களை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மண்ணை பாதுகாத்தல் தான் நாளைய தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பாக வழங்க முடியும் என்ற உரையாடலை நமக்கு உணர்த்தி இருக்காங்க திருவடை மருதூர் மண்ணூர் ஆர் மணிகண்டன் ஐயா அவருங்க. மேலும் நீங்கள் பண்ணிட்டு வர விவசாயம் பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நேர்கள் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா சார்? குறித்து கொள்ளுங்கள் நேர்களே, திருவடை மருதூர் மணலூர் ஆர் மணிகண்டன் ஐயா அலைபேசி எண் 9751-06-53-38. மீண்டும் ஒரு முறை 9751-06-53-38. மிக்க நன்றி ஐயா. உமாக்கா, நிகழ்ச்சி ரொம்பவே அருமையா இருந்துச்சு. இயற்கை விவசாயம் அனுபவங்களை பத்தி சொல்லி முடிச்ச திருவடை மருதூர் மணலூர் ஆர் மணிகண்டன் அவங்க சொன்னதுல, இவங்க நெல் வயல்ல கூட மீனை வளர்த்துட்டு இருக்காங்களாம், புதுசாகவும் இருந்துச்சு, சிந்திக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு.
2: ஆமா பூங்கொடி, எனக்கும் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. அது மட்டுமா, இவங்களோட 10 ஏக்கர்ல வாசனை சீரக சம்பா, கருப்பு கவுனி, இலுப்பப்பூ சம்பா, ரத்தசாலி, பூங்கார், மாப்பிளை சம்பான்னு பல பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் பண்ணிட்டு வராங்களாம்.
1: உண்மைதாங்கா, பாரம்பரிய நெல் விவசாயத்துல கை அறுவடை தான், அதுலயுமே அந்த கை அறுவடை எப்படி பண்றத நுட்பத்தை தெளிவா சொல்லிருக்காங்க.
2: ஆமாம் பூங்குடி, மொத்தத்துல இவங்களுடைய விவசாய அனுபவத்துல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நெல் மற்றும் மீன் வளர்ப்பு இது ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது ரெட்டிப்பு லாபம் கிடைக்குமா.
1: உமாக்கா, வருங்காலத்துல கூட இந்த செயல்முறைய நீங்க யோசிக்கலாம்.
2: சரியா சொன்ன பூங்குடி.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

உயிரோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 8 மணி.

0: சரகுகளுக்கு கூட சிறகு முளைக்கும் இனிய இசை கேட்டார். இது ஆர்கேஜி நெய்யின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
4: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
11: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
11: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல, இடைக்கால பாடல நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0433-68 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணில் இணையலாம். 2-999-480 என்ற எண்ணிலும் இணையலாம். 2-999-580 என்ற எண்ணிலும் இணையலாம். 9-5-6-6-4-2-7-2-3-1 என்ற எண்ணிலும் இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இதோட கேட்டு நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலாவில் பாட்டி வட சுடலை அப்படின்னு உண்மை தெரிஞ்ச போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சில பேருக்கு ரொம்ப நாள் வரைக்குமே தெரியாமல் இருந்திருக்கோம், சில பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது, எப்படி தெரிஞ்சது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கூட பகிர்ந்துக்கலாமா? இது குறித்து நம்ம எஃபிலையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிலாவில் பாட்டி வட சுடவில்லை என்று தெரிந்த போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை அங்கேயும் போடுங்க. இது காற்றில் வரும் கானம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. காற்றில் வரும் கானம், காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருக்க கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலாவில் பாட்டி வாட சொல்லவில்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கோம். நேயர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. யார் முதல் நேயர் அப்படின்னு கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
1: காட்டூர் சிவகுமார், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
2: படம் ஒரு கைதியின் டைரி, பாடல் வந்து ஏபிசி நிவாசி.

0: அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. அதுக்குள்ள சொல்லிட்டீங்களே, நிலாவில் பாட்டி வட சுரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எந்த வயசுல தெரிஞ்சது உங்களுக்கு அந்த விஷயம்?
0: அதெல்லாம் நம்ம 5 வயசுல தெரிஞ்சிருச்சு மேடம்.
1: 5 வயசுல பாருங்க, அறிவாளி பிள்ளையா இருந்திருக்கீங்க.
0: ஆமா.
1: சரி, ஆனா உண்மையிலேயே ஒரு காலத்துல நம்பினீங்களா?
0: அதெல்லாம் சொல்றதானே மேடம் எல்லாம்.
1: சரி சரி சரி, ஆனா 5 வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்லிட்டு.
0: ஆமா.
1: சரி, உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு ரசிங்க.
0: நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக்.

0: மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: நேர்களின் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மா விவியன் ஆயில் வழங்கும் இன் சொல்லமது. மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
8: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
5: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி சி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஎஸ்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. காதோடும் மனதோடும் வரவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நலமா இருக்க மேடம்.
5: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
10: எனக்கு வந்து அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்துல ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை,
5: சரி,
10: அந்த பாட்டு காற்றில் வரும் பாட்டாக போடுங்கள்.
5: கண்டிப்பா போட்டுடலாம். நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோமே, உங்களுக்கு நிலாவுல பாட்டி வட சுடவில்லை அப்படின்ற தகவல் தெரிஞ்ச போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்ப தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு?
10: அதாவது அது வந்து சின்ன பிள்ளையில அந்த கதை சொல்லுவாங்க மேடம்.
5: பாட்டி கதை சொல்லிருக்காங்களா?
10: சொல்லிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலாவை பார்ப்பா அந்த பாட்டி வட சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி எங்க பாட்டி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அந்த வயசுல வந்து நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்படி நிலாவுல போய் எப்படி ஆகாயத்துல போய் வட சுட முடியும் அப்படின்னு எல்லாம்
5: உத்து உத்து பாத்தீங்க நிலாவை, அப்படிதானே? பாட்டி எங்க இருக்காங்க, வட எங்க இருக்குன்னு.
10: ஆமா ஆமா மேடம்.
5: அப்புறம் ஒரு காலகட்டத்துல தெரிய வந்துருச்சு உங்களுக்கு.
10: அப்புறம் கொஞ்சம் வயசு தெளிவு ஆரம்பத்துக்கு பிறகு அப்புறம் புரிய ஆரம்பிச்சது.
5: வடையும் இல்ல பாட்டியும் அங்க இல்லன்ற கதை.
10: ஆமா ஆமா மேடம்.
5: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: காதோடும் மனதோடும் உறவாடும் கற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. காற்றில் வரும் கணத்தில்

0: அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வேளாக்குடி ரமணா சகதேவன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன வேணும்?
1: பெரியண்ணா படத்துல நிலவே நிலவே சரிகமா பதனி பாடு ஒரு பாட்டு இருக்கு மேடம், அது கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். சொல்லுங்க. நிலாவில் வந்து பாட்டி வடை சுட்டுருந்தாங்க அப்படின்னு ஒரு பொய் கதை நம்ம கேட்டிருப்போம். அது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை கேட்டீங்களா அந்த மாதிரி கதை முன்னெல்லாம், இல்லை முன்னாடியே தெரிஞ்சிடுச்சா, எப்படி சொல்லுங்க?
1: எங்க பாட்டி சொல்லுவாங்க மேடம், நிலவை பார்ப்பேன் எனக்கு மரம் தான் தெரியும் அதுல.
0: ஆஹா,
1: வேற ஒன்றும் எனக்கு தெரியாது, மரம் உள்ள மாதிரி தான் தெரியும்.
0: சரி சரி சரி, அப்பவே நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அது வந்து பாட்டி இல்லை மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
1: பாட்டு
0: வருது கேட்டு ரசிங்க.
1: நன்றி மேடம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆர்கே ஜினையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கே ஜினே.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கே ஜினே
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மரம் ஒன்று வைத்தால் வானம் மழை தரும், இசை ஒன்று கேட்டால் இதயம் இதம் பெறும். தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இளையோர் பங்கு பெறும் காரே எக்ஸ்பிரஸ் 100.3 இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
3: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3ல நாம இணைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலாவில் பாட்டி வாட சுடவில்லை அப்படிங்கிற தெரிஞ்ச போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த விஷயத்தை கேட்டோம். இது எதுக்காக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி ஒரு பொய்யான விஷயங்கள் சில இருக்கும், அதில் சில ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்படி ஒரு ரசிப்புக்கு உகந்த ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி ரொம்ப காலமாக நம்ம நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இதற்கான காரணம் அப்படிங்கிறதும் இருக்குது, அதை நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் நம்ம சொல்லலாம். சரியா? அது வரைக்கும் நம்ம வந்து நேயர்களை சந்திச்சு நம்ம இப்போ கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ வந்து எப்படி பக்கத்தில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். போஸ்ட் பண்ணியிருக்கிறதுல நிறைய பதிவுகளும் அவங்க கமெண்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம கேட்ட கேள்விக்கு அப்படின்னு படிச்சிடலாம். புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, காற்றில் வரும் கீதம் நிகழ்ச்சி அன்பான பலருக்கு நன்றின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லிட்டு, எனக்கு 15 வயது ஆனபோது தான் தெரிந்தது இவ்வளவு நாட்கள் நம்மளை ஏமாற்றினார்களே என்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் சொல்லியிருக்காங்க, நிலவில் பாட்டி வடை சுற்றி அனுப்புகிறார் என்று நான் நம்பியது சுமார் 5 வயதில், ஆனால் நிலவில் பாட்டியும் இல்லை வடையும் சொல்லவில்லை அப்படின்னு படிக்கும்போது தருவாயில் நினைத்து இப்படியும் நான் நம்பியிருக்கிறேனே என்று எனக்கு நானே சிரித்து கொண்டேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளும் இந்த விஷயத்தை நம்ம வந்து அப்படி இந்த நிலவை பார்க்கும்போதெல்லாம் அந்த சின்ன வயசு ஞாபகம் நமக்கு வரதான் செய்யும் இல்லையா. அதை கொஞ்சம் அப்படி சுற்றி வளைச்சி கொண்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் பொய்யான கதையெல்லாம் கேட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததும் அப்போ தான் தெரியுது எல்லாம் பொய் அப்படின்னு. ஆனால் அதில் கூட ஒரு அழகான ரசிப்பு இருக்கு இல்லையா. இத்தனை நாளாக இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சிரிச்சு கொண்டேன் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா அன்னப்பேட்டையிலேருந்து ஜோதி. சிறிய வயது பாட்டி வடை சுட்டாங்கன்னு பெரியவர்கள் சொன்னதை நம்பினேன், ஆனால் இது கதை என்று இப்பொழுதுதான் தெரிஞ்சது. நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலேருந்து சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. பாபு முள்ளக்காடலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அன்பான அறிவிப்பாளருக்கு நன்றி.

சொல்லிட்டு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், அப்படி எனக்கு யாரும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாட்டிலாம் இவங்களுக்கு கதை சொன்னதில்லை, இவங்களும் அப்படி நம்பினதே இல்லை, நல்லாவே விவரமாக தெரிஞ்சிருக்காங்க போல இருக்கு. எனக்கு 5 வயதில் தெரிந்தது கும்பகோணம் சோமசுந்தரம் மல்லிகா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ, அவரிக்காடு வித்யா வீரமணி, நானும் நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதையை நம்பி ஏமாந்தவர்களில் ஒருவர் தான். அந்த நிலாவில் பாட்டியும் இல்லை வடையும் இல்லை என்று பிறகுதான் தெரிந்தது. இதனை எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றியிருக்கிறார்கள், நாமளும் இப்படியெல்லாம் ஏமாந்திருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கொள்வேன். இப்போ தெளிவாக இருக்கிறேன், இதே தெளிவு எப்போதும் இருக்கணுங்க. ஏன்னா திரும்ப ஒரு கதை சொன்னாங்கன்னா அதை நம்பிடக்கூடாது. இப்படி நிறைய நேயர்கள்லாம் நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து படிக்கலாம். இன்னொரு நேயரும் போட்டிருக்காங்க, இரவு வணக்கம் சொல்லிட்டு, நிலாவில் வடை சுடவில்லை என்று தெரிந்த பொழுது எனது தாயார் நிலாவில் வடை சுடுவதாக சொல்லித்தான் எனது பசியை ஆற்றியிருக்கிறார்கள். எனது தாய் என்னை விட்டு மறைந்தாலும் இன்றும் அவர்கள் நினைவுகளோடு வாழ்கிறேன். இன்று செல்ஃபோன் கொடுத்து குழந்தைகளுக்கு சாப்பாடு விட்டுருக்கிறார்கள், காலம் மாறி போச்சு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் மேலே ஓடுதலே சேப்பு விஜயரகமன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மாவை நினைவு கூறியிருக்காங்க, சாப்பாடு ஓட்டும் போதெல்லாம் அதை சொல்லி தானே ஊட்டியிருப்பாங்க. இப்போல்லாம் வந்து செல்ஃபோன் கொடுத்து சாப்பாடு ஊட்டுறாங்க இல்லையா, அதையும் அவங்க வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, பாட்டு கேளுங்க, நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பண்ணலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
3: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: ஒன்று வைத்தால் வானம் மழை தரும், இசை ஒன்று கேட்டால் இதயம் இதம் பெறும். இது காரை பண்பலை 100.3. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 8:43 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம். அந்த நேயர் ஏனோ விடை பெற்றுட்டாங்க. சரி, நம்ம எப்பி பக்கத்தில் நம்ம கொஷின் கேட்டிருக்கோம் இல்லையா, அதாவது வந்து வடையை, அதாவது பாட்டி வடை சுட்டாங்களா இல்லையா அப்படின்றத பற்றிலாம் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. அதாவது வந்து பாட்டி வடை சுட்டுற கதை வந்து நமக்கு நிறைய நினைவுகளை, சின்ன வயசு நினைவுகளை நமக்கு ஞாபகப்படுத்தாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம இப்படிலாம் நம்பினோமா, இப்படிலாம் இருந்தோமா, இப்படிலாம் ரசித்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்வையோடு அதை நம்ம இப்போ நல்லா தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச பிறகு அதை பார்க்கும்போது நமக்கு பார்வையே மாறுபடுது, நம்மளோட கருத்துக்கள் மாறுபடுது, நம்மளோட சூழ்நிலை மாறுபடுது. இருந்தாலும் அந்த சின்ன வயசு அந்த ஞாபகம் அப்படிங்கிறது நம்ம மனசை விட்டு மறையாமல் தான் இருக்கும். அந்த வகையில் அடுத்து நேயர் அனுப்பிச்சிருக்கிறாங்க பாருங்கள், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பிச்சிருக்காங்க. பாட்டி நிலா முற்றத்து பாட்டிக்கு இப்போது வேலை குறைவுதான். குழந்தைகள் யாரும் இப்போது அவள் வடையை கேட்பதில்லை. அலைபேசி திரைக்குள் அடைப்பட்டு போன பிள்ளைகள் நிலா சோற்றின் சுவையையும் பாட்டி வடையின் மனத்தையும் அறியாமலேயே வளர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் எப்படி இருக்காங்க, நிலாவை பார்க்கறதே இப்போ இல்லை அப்படின்ற லெவலில் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் யார் சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் நிலாவை பாட்டி வடை சுட்டதாக சொல்லி நிலவை காட்டி அன்னம் ஊட்டிய போது நம்பினோம். பின் முதிர்ச்சி பெற்ற பின் அன்னை நமக்கு உணவு ஊட்டத்தான் அப்படி சொன்னார்கள் என்று அறிந்தபோது கற்பனை கனவு கலைந்து போனது. காரை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர், கிருஷ்ணமூர்த்தி. சிறு வயதில் பாட்டி நிலாவில் வடை சுடுகிறார் என்று கதை கேட்டோம். ஆனால் நமக்கு விவரம் தெரிந்த பிறகு அது எல்லாம் போய் என்று தெரிந்தது. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெஸ்ஸி ராணி இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் அனுப்பிச்சிருக்கா, சரி அதை நமக்கு சுற்றிட்டு இருக்குது.

0: கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: வைத்தால் வானம் மழை தரும், இசை ஒன்று கேட்டால் இதயம் இதம் பெறும். இது இளையோருக்கான நிகழ்ச்சி காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இதில் இணைய வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
8: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன சொல்லுங்க?
9: எனக்கு வந்து நானும் ரவுடி தான் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
8: சூப்பர், கொடுத்துடலாம். பாட்டி வடை சுட்டு கதையை பத்தி கேட்டுமே, நீங்க எந்த வயசுல தெரிஞ்சுக்கிட்டீங்க?
9: நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுதான் மேம் அந்த கதை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன்.
8: அதுக்கு முன்னாடி நீங்களும் அப்பதான் நம்பினீங்க?
9: ஆமா, என்னுடைய பாட்டி தான் பாட்டி சுத்த கதைய சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது கேக்கும் பொழுது. அந்த பாட்டி வந்து வடை என்ன வடை அப்படின்னு கேட்டேன், ஓட்ட வடை அப்படின்னாங்க. நிறைய கேள்விகள் கிட்ட மறக்கவே முடியல. இந்த ஆல்பம் கூட,
8: ஓ அந்த எத்தனை வடையெல்லாம் இருந்தது அப்படின்ற கணக்கு கூட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
9: ஆமா ஆமா, ஏன் காக்கா தூக்கிட்டு போச்சு, ஏன் காக்கா கிட்ட காக்கான்னு கட்ட சொன்னாங்க. நிறைய கேள்விகள் சொல்லுவாங்கல்ல, கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்றன.
8: கண்டிப்பா
9: கிடைச்சிருக்கு அவங்க மூலமா.
8: கண்டிப்பா அந்த நினைவுகளை நம்ம ஒரு நினைவுபடுத்திக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் இது இல்லையா?
9: உண்மைதான்.
8: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும். பாடல் வர்றதுக்கு முன்னாடி விளம்பரமும் வரும். நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் காரைக்கால்.
10: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
11: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
10: ஜிஎல் மருத்துவமனை
11: காரைக்கால்.
8: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
12: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
12: விபிஎன் கண் மருத்துவமனை
14: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
8: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
16: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆசி காமச்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
17: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
18: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
17: வீட்டு உபயோக பொருட்கள்
18: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
16: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
19: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
8: நேர்கட பாடல் காற்றலையில் இதோ.

நாம் வந்து இன்றைக்கி தலைப்பாக என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலாவில் பாட்டி வடை சுடவில்லை அப்படின்னு அந்த உண்மை உணர்ந்த போது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்றது தான் நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து நிறைய காரணங்களும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து எப்பில் இருக்கிற கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சிடலாம். பூத்திரி செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, அருமையாக உள்ளது, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நானும் கேட்டு இருக்க சின்ன பிள்ளையில், அப்புறம்தான் சின்ன பிள்ளையில இந்த கதை கேட்டிருக்காங்களா, அப்புறம்தான் தெரிஞ்சது, கொஞ்சம் ஏஜான பிறகு இதெல்லாம் சும்மா அப்படின்னு கதை தான் அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த்குமார், நிலவில் பாட்டி வட சுடவில்லை, 6 வயதுக்கு பிறகுதான் இந்த உண்மை தெரியுது வந்தது, பெற்றோர்கள் நம்மை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஏமாற்றியதுன்னு சொல்ல முடியாது, இது வந்து நம்ம சில விஷயங்களை வந்து ஒரு அழகாக ரசிக்கக்கூடிய வகையில் அதை சொல்கிறாங்க இல்லையா. இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. சண்முகம் சுரேஷ் கூட இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு ஒரு காரணமும் உண்டு. இந்த நிலவில் வந்து கரும்புள்ளிகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து மச்சங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மச்சத்துக்கு பேர் மரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறைந்து போன எரிமலை குழம்புகள்னால தான் இந்த மாதிரி ஒரு கருமை தெரியுது. இதை வச்சு தான் நம்ம வந்து அதை நம்ம எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு பாட்டி வடை சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு நமக்கும் அந்த கதையை சொல்லிட்டாங்க. சரி நேர்களே, இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. நிறைவு பெற முயற்சித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நிகழ்ச்சி.

0: பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
7: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்தில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றனன்னு ஆசிரியர் பொதுவாக ஒரு குறிப்பு தந்திருந்தது நினைவிருக்கும். வீரநாராயணபுரத்துக்கு அருகில் பழுவூர் வீரர்களால் வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட

0: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்துல சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றனன்னு ஆசிரியர் பொதுவா ஒரு குறிப்பு தந்திருந்தது நினைவு இருக்கும். வீரநாராயணபுரத்துக்கு அருகில பழுவூர் வீரர்களால வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சியிலிருந்து அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பா நடந்துகிட்டு வந்திருப்பத கவனிக்கிறோம். இன்னைக்குன்னு பார்த்து அதுவும் இருட்டின பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லைன்னு கடம்பூர் சம்புவரையர் கோபப்பட்டார் இல்லையா? தனாதிகாரியும் நடுநிசி கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னால உம்முடைய மகனின் சிநேகிதன் ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்க படுத்திருக்கான்? நம்ம பேச்சு எதுவும் அவன் காதல விழுந்து விட.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தி அடைந்திருந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றி பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்பதுன்பங்களை பற்றியும் கூறினான். வைத்தியர் மகன் பினாகபாணி இந்த பேச்சுக்களை முதலில் அவ்வளவாக ரசிக்கவில்லை. சிறிது சிறிதாக அவன் மனம் மாறியது. வந்தியத்தேவனிடம் விவரமில்லாத அசூயையும் ஆத்திரமும் ஏற்பட்டன. அவனுடைய மனத்தை கவர்ந்த மங்கையின் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். சொல்ல மறுத்துவிட்டான். அதனால் பினாகபாணியின் கோபம் அதிகமாயிற்று. கோடிக்கரை போய் சேர்வதற்குள் வந்தியத்தேவனை வைத்தியரின் மகன் தன்னுடைய சத்ருவாகவே கருதத் தொடங்கிவிட்டான். அவன் மனத்திற்குள் புதைந்து கொண்டிருந்த தீ பூங்குழலியை பார்த்ததும் கொழுந்துவிடத் தொடங்கியது. பூங்குழலி அவனை மறுதலித்ததுடன் பரிகாசமும் செய்தாள். அவள் தன்னை காட்டிலும் வந்தியத்தேவனை அதிகம் மதிக்கிறாள் என்று தெரிய வந்ததும் பினாகபாணியின் பைத்தியம் முற்றிவிட்டது. வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த வீரர்களிடம் அவனை காட்டிக் கொடுக்கவும் துணிந்தான். பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிக்க முடியாமல் பினாகபாணியை பிடித்து கொண்டு தஞ்சைக்கு சென்றார்கள். சிறிது நேரம் அவன் பாதாள சிறையில் வசிக்கும்படி நேர்ந்தது. இதனாலெல்லாம் அவனுக்கு முன்னமே வந்தியத்தேவனிடம் உண்டாகியிருந்த கோபம் மேலும் வளர்ந்தது. இளவரசி குந்தவை அவனை பார்த்து பேசி விடுதலை செய்வதற்காக பாதாள சிறைக்கு போவதற்கு முன்னாலேயே அவன் விடுதலையாகியிருந்ததைக் கண்டோம். விடுதலை செய்தவள் பழுவூர் இளையராணி நந்தினிதான். தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் தஞ்சை அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்றது பற்றி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தாள். அவன் பழையாறை சென்று பிறகு ஈழ நாட்டுக்கு தப்பிச் சென்றதை அறிந்த பிறகு அவளுடைய சந்தேகம் அதிகமாகிற்று. எப்படியும் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வந்து இளவரசி குந்தவையை பார்க்க முயல்வான் என்று ஊகித்தாள். அப்போது அவனை கண்டுபிடித்து செய்தி அனுப்ப பழையாறையில் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவன் வேண்டும் என்று தீவிரமாக எண்ணினாள். வைத்தியர் மகன் பினாகபாணியை பார்த்து பேசிய பிறகு அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள் என்று முடிவு செய்தாள். அவனிடம் அந்த பெரிய பொறுப்பை ஒப்புவித்தாள்.
1: உனக்கு துரோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றவன் சீக்கிரத்தில் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வருவான். நீ கண்ணும் கருத்துமாய் பார்த்திருந்து அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன செய்கிறான் என்பதை கவனித்து எனக்கு உடனே சொல்லி அனுப்ப வேண்டும். அவ்விதம் செய்தால் உனக்கு வேண்டிய வெகுமதிகளை அளிப்பேன் என்றாள்.
0: பின்னர் சின்ன பழுவேட்டரையரும் அவனை அழைத்து வந்தியத்தேவனை பற்றி கட்டளையிட்டார்.
2: அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனை பிடித்து கொடுத்தால் உன்னை நமது ஒற்றர் படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன்.

0: என்று அவனுக்கு ஆசை காட்டியிருந்தார். அது முதல் பினாகபாணி மருத்துவத் தொழிலில் பற்றை இழந்து விட்டான். ஏதேதோ ஆகாசக் கோட்டைகள் கட்டிக்கொண்டே பழையாறை நகரின் வீதிகளில் ஓயாமல் அலைந்து கொண்டிருந்தான். திடீர் திடீரென்று அவனுக்கு சந்தேகம் உதித்துவிடும். வீதியில் போகிறவர்களின் அருகில் ஓடிச் சென்று முகத்தை உற்று பார்ப்பான். இவன் இல்லை என்று முணுமுணுத்துக் கொண்டே அப்பால் செல்வான். இதை பார்த்த பலரும் வைத்தியர் மகனுக்கு சித்தர்பவனை பிடித்து விட்டதென்று எண்ணத் தொடங்கினார்கள். ஆயினும் பினாகபாணி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் பழையாறைக்குள் பிரவேசித்தபோது பினாகபாணி அவர்களை அவ்வளவு நன்றாக கவனிக்கவில்லை. அவர்களில் வந்தியத்தேவன் இருக்கக்கூடுமென்று அவன் எதிர்பார்க்கவில்லை. திருநாரையூர் நம்பியின் பல்லாக்கை சுமிழ்ந்திருந்த பெருங்கூட்டத்திலே அவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சற்று தூரத்தில் மதுராந்தகருடைய பரிவாரம் போவது தெரிந்தது. மதுராந்தகருக்கு அருகில் குதிரை மேலிருந்தவன் ஒரு தடவை திரும்பி பார்த்தபோது பினாகபாணிக்கு ஐயம் உதித்தது. ஆனால் அவன் விரைவாகச் சென்று அரண்மனையில் புகுந்து விட்டபடியால் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள இயலவில்லை. நம்பியாண்டார் நம்பிக்கு நடந்த உபச்சாரத்தின் போது பினாகபாணி அந்த சபா மண்டபத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வாசற்படிக்கு அப்பால் நின்ற கூட்டத்தில் நின்று உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுடைய கவனம் வேறு இடத்தில் இருந்தது என்பதை முன்னமேயே பார்த்தோம். பினாகபாணியோ வந்தியத்தேவன் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தான். இவ்வளவையும் பார்த்தும் பார்க்காதது போல கவனித்துக் கொண்டிருந்தான் இன்னொருவன். அவன்தான் நம் பழைய தோழனாகிய ஆழ்வார்க்கடியான். இளவரசர் மதுராந்தகருக்கு நிமித்தம் பார்த்து சொல்லி அவர் மனத்தை கலக்கிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனைக்கு வெளியில் வந்தான். அங்கே சற்று தூரத்தில் நின்று காத்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை நெருங்கி வந்து, அப்பனே நீ யார் என்று கேட்டான். வந்தியத்தேவன் பினாகபாணியை பார்த்து திடுக்கிட்டான். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், என்ன கேட்டாய்? நீ யார் என்று கேட்டேன் என்றான். நான் யார் என்றா கேட்கிறாய்?
1: எந்த நானை கேட்கிறாய்?
0: மண் நீர் தேயு வாயு ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களிலானால இந்த உடம்பை கேட்கிறாயா? உயிருக்கு ஆதாரமான ஆத்மாவை கேட்கிறாயா? ஆத்மாவுக்கும் அடிப்படையான பரமாத்மாவை கேட்கிறாயா?
1: அப்பனே, இது என்ன கேள்வி?
0: நீயும் இல்லை, நானும் இல்லை, எல்லாம் இறைவன்மயம். உலகம் என்பது மாயை. பசுபதி பாசத்தின் உண்மையை திருநாரையூர் நம்பியை போன்ற பெரியோர்களை கேட்டு தெரிந்துகொள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனை வாசலில் நின்ற தன் குதிரை மேல் தாவி ஏறினான். குதிரையை சிறிது நேரம் வேகமாகச் செலுத்திய பிறகு வைத்தியர் மகன் தன்னை பின்தொடரவில்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல விட்டு கொண்டு போனான். ஆனால் வைத்தியர் மகன் அவ்வளவு எளிதில் ஏமாந்து போகிறவனா? அவனது சந்தேகம் இப்போது நிச்சயமாகிவிட்டது. நகர்காவல் அதிகாரியிடம் சென்று செய்தியை தெரிவித்தான். அதிகாரி அனுப்பிய இரண்டு காவல் வீரர்களை அழைத்து கொண்டு அவனும் ஊரை சுற்றி வந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே வந்தியத்தேவனை ஒரு நார்ச்சந்தியில் சந்தித்தான்.
2: இவன்தான் ஒற்றன், இவனை சிறைப்பிடியுங்கள் என்று கூவினான்.
0: என்னடா அப்பா, உனக்கு பைத்தியமா என்றான் வல்லவரையன்.
2: யாரை பைத்தியமா என்று கேட்கிறாய்? இந்த உடம்பையா, இதற்குள் இருக்கும் உயிரையா, ஆத்மாவையா, பரமாத்மாவையா, அல்லது பதிப்பசு பாசத்தையா
0: என்று கூறினான் வைத்தியர் மகன் பினாகபாணி. நீ இப்பொழுது உளறுவதிலிருந்தே நீ பைத்தியம் என்று தெரிகிறதே.
2: நான் பைத்தியமில்லை. உன்னோடு கோடிக்கரை வரையில் வந்த வைத்தியன். காவலர்களே, தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து தப்பி இலங்கைக்கு ஓடிய ஒற்றன் இவன்தான். உடனே இவனை சிறைப்பிடியுங்கள்.
0: காவலர்கள் வல்லவரையனை நெருங்கி வந்தார்கள். ஜாக்கிரதை, இவன் சொல்வதை கேட்டு தவறு செய்யாதீர்கள். நான் இளவரசர் மதுராந்தகத்தேவரோடு வந்த நிமித்தக்காரன் என்று கூறினான் வந்தியத்தேவன்.
2: இல்லை இல்லை, இவன் பெரும் பொய்யன். இவனை உடனே சிறைப்படுத்துங்கள்
0: என்று வைத்தியர் மகன் வாய்விட்டு கூவினான். இதற்குள் அவர்களைச் சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் கூடிவிட்டது. கூட்டத்தில் சிலர் வந்தியத்தேவனுடைய கட்சி பேசினார்கள், சிலர் வைத்தியர் மகனின் கட்சி பேசினார்கள். இவனை பார்த்தால் நிமித்தக்காரனாக தோன்றவில்லை என்றான் ஒருவன். ஒற்றனாகவும் தோன்றவில்லையே என்றான் இன்னொருவன். நிமித்தக்காரன் இவ்வளவு சிறு பிராயத்தனாக இருக்க முடியுமா? ஏன் முடியாது? ஒற்றன் குதிரை மேலேறி வீதியில் பகிரங்கமாக போவானா? நிமித்தக்காரன் எதற்காக உடைவாள் தரித்திருக்கிறான்?
2: ஒற்றன் என்றால் யாருடைய ஒற்றன்? பழையாறையில் என்ன வேவு பார்ப்பதற்காக வருகிறான்?
0: இதற்கிடையில் பினாகபாணி,
2: அவனை சிறைபிடியுங்கள், உடனே சிறைபிடியுங்கள், பழுவேட்டரையருடைய கட்டளை என்று கத்தினான்.
0: பழுவேட்டரையர் என்ற பெயரை கேட்டது அங்கே கூடியிருந்தவர்கள் பலருக்கு வந்தியத்தேவன் மேல் அனுதாபம் உண்டாக்கிவிட்டது. அவனை எப்படியாவது தப்புவிக்க வழி உண்டா என்று பார்த்தார்கள். இதற்கிடையில் ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் வந்து

0: சேர்ந்தான்.
1: இளவரசனோடு வந்த நிமித்தக்காரன் இங்கே இருக்கிறானா என்று கூவினான்.
0: இல்லை இல்லை, இவன் ஒற்றன் என்று பினாகபாணி கூச்சலிட்டான்.
1: இது என்ன வம்பு? நீ மதுராந்தக தேவருடன் வந்த நிமித்தக்காரனாயிருந்தால் என்னுடன் வா, உன்னை இளவரசி அழைத்து வரச் சொன்னார்
0: என்றான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனின் உள்ளம் துள்ளி குதித்தது. அந்த நிமித்தக்காரன் நான் தான், இதோ வருகிறேன் என்றான்.
2: விடாதீர்கள், ஒற்றனை விட்டு விடாதீர்கள்
0: என்று வைத்தியர் மகன் பினாகபாணி கத்தினான். ஆழ்வார்க்கடியான்,
1: நீ நிமித்தக்காரன் தானா என்பதை நிரூபித்துவிடு, அப்படியானால்தான் என்னுடன் வரலாம்
0: என்று கூறிக்கொண்டே கண்ணால் சமிக்ஞை செய்தான். என்ன விதமாக நிரூபிக்கச் சொல்கிறாய் என்று வந்தியத்தேவன் அவசரத்துடன் கேட்டான்.
1: அதோ இரண்டு குதிரைகள் வேகமாக வருகின்றன அல்லவா, அவற்றின் மீது வருகிறவர்கள் ஏதோ அவசர செய்தி கொண்டு வருவதாக தோன்றுகிறது. அது உண்மையா இருந்தால் அவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் சொல்.
0: குதிரைகளின் பேரில் வந்தவர்களை வந்தியத்தேவன் உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது, அந்த துக்கச் செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்துல சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றனன்னு ஆசிரியர் பொதுவா ஒரு குறிப்பு தந்திருந்தது நினைவிருக்கும். வீரநாராயணபுரத்துக்கு அருகில பழுவூர் வீரர்களால வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சியிலிருந்து அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள் ஒண்ணுக்கொண்டு தொடர்பா நடந்துகிட்டு வந்திருப்பத கவனிக்கிறோம். இன்னைக்குன்னு பார்த்து அதுவும் இருட்டின பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லைன்னு கடம்பூர் சம்புவரையர் கோபப்பட்டார் இல்லையா? தனாதிகாரியும் நடுநிசி கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னால உம்முடைய மகனின் சிநேகிதன்னு ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்க படுத்திருக்கான், நம்ம பேச்சு எதுவும் அவன் காதல விழுந்து விடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணினதும் நினைவிருக்கும். அன்னைக்கே வந்தியத்தேவனுக்கு குறி வச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இளைய பிராட்டி இந்த பழையாறை வைத்தியர் மகனை வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு அனுப்பி வச்ச காரணம் மூலிகை விஷயம். இதுவும் சிறிய நிகழ்ச்சி தான், ஆனா நடந்தது என்ன? இந்த மூடனுடைய நச்சரிப்பு தாங்காம எம்மேல காதலா? அடடா, உன் சிநேகிதன் உன்னை முந்திக்கிட்டானே, இப்படி விளையாட்டாதான் சொன்னா பூங்குழலி. கொஞ்ச நேரத்துல துரோகி ஆயிட்டான். நேயர்களே, கல்கியாரின் பாணி, கதை சொல்லும் பாணி என்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இது தொடர்பா இந்த ரெண்டு காட்சிகளை அமைச்சிருக்கிற நேர்த்தியை கொஞ்சம் பார்ப்போம். கடம்பூர் நடுநிசி கூட்டம் கீழே குறுகலான முற்றத்துல நடக்குது. வந்தியத்தேவன் மேல் மாடத்திலிருந்து இதை பார்க்கறான். இன்னொரு பகுதியில மதில் ஓரத்தின் விளிம்பு பிடிச்சுக்கிட்டு உற்று பார்க்கிற ஆழ்வார்க்கடியானையும் பார்க்கறான். இப்ப பழையாறையில சபா மண்டபத்துக்குள்ள இவன் வேறு கவனமா நிக்கிறான். வெளியே இவனை பிடிக்க காத்திருக்கான் பினாகப்பாணி. இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சுட்டு இருக்கான் ஆழ்வார்க்கடியா. காட்சி அமைப்பை நிறுவிட்டு நிகழ்ச்சிகளை விறுவிறுப்பா அடுக்கிற அழகே அழகு. நல்லது, பசு பத்தி பாசம், இதுக்கான விளக்கம் இந்த மூணையும் முப்பொருள்னு சொல்லுவாங்க. இறை, உயிர், சிறை இப்படியும் குறிப்பிடுவது உண்டு. பதி பரம்பொருள், எல்லாத்தையும் கடந்து நிற்பவன வாலறிவன் என்கிறார் திருவள்ளுவர். வாலறிவு மெய்யறிவு, பாசத்தால் கட்டுப்படாதது. பாசம் மாயை, பாசத்தால கட்டுப்பட்டு விளக்கம் பெறாமல் இருப்பது உயிர், இதுதான் பசு எனப்படுவது. சுருங்க கூறுவதானால், பசுவாகிய ஜீவன் பாசத்திலிருந்து விடுபட்டு பதி என்னும் நிலைக்கு உயரணும்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: வீசும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இனி நேயர்கள் கேட்கலாம், ரசிக்கலாம். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம். வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம்.
10: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10 வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12 வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
9: தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். ரொம்ப நன்றி.

இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஊஞ்சலில் ஆட காத்திருப்பது சூரசம்ஹாரம் படத்திரைப்பட பாடல்.

0: மற்றும் திருச்சி
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
0: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

இன்றைய இசை ஊஞ்சலில் சூரசம்ஹாரம் படத்திலிருந்து பாடல்களை கேட்க இருக்கிறோம் இல்லையா. இந்த சூரசம்ஹாரம் திரைப்படமானது 1988 கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான புகழ்பெற்ற அதிரடி திரைப்படமாக இது கருதப்படுது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா சித்ரா லட்சுமணன், கதை திரைக்கதை சித்ரா லட்சுமணன் தான் எழுதியிருக்காங்க. வசனம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் வீடு சுந்தர், தயாரிப்பாளர் சித்ரா ராமு, தயாரிப்பு நிறுவனம் காயத்ரி ஃபிலிப்ஸ். இதை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடலை கேளுங்கள்.

கடலோரம் விசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இசை ஊஞ்சலில் இன்றைய திரைப்படமாக சூரசம்ஹாரம் திரைப்படமானது ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. இதில் இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சிறந்த இசைக்கான இவர் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது இந்த படத்துக்காக வென்றார். ஒளிப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன், பி கண்ணன் தான் இந்த படத்தோட ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. படத்தொகுப்பு பி மோகன்ராஜ். முக்கிய நடிகர்

நமக்கே தெரிஞ்சிருக்கும், கமல்ஹாசன், வீரபாண்டியன், நிரோஷா, நிழல் ரவி, கிட்டி அதாவது மோகன்தாஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, பல்லவி இவங்கெல்லாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த சோரசம்ஹாரம் திரைப்படம்.

0: எல்லாமே இங்க இருக்கு.
1: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

நேர்களே, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் சிஏ ஹோண்டா நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் ஆலய உள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவின் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை. இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு வருகிறோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி, பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
10: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
9: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள், குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
11: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட்.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
2: तुम रिपोर्ट्स लाई हो ना?
3: नहीं, मुझे लगा तुम लाए हो।
4: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
2: तुम हो ही भुलक्कड़।
3: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
4: चिक, चिक, चिक, चिक।
1: लड़िए मत, जानिए आभा के बारे में।
3: आभा?
1: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: நேயர்கள், இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன் சொல்லாமது. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை.
10: உங்கள் கடை காரைக்கால்
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
9: மேலும் நிகழ்ச்சி வழங்கூர் காரைக்கால் எம்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
13: சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
14: வணக்கம். பழங்காலத்தில் மக்களிடையே சிறந்து விளங்கிய நன்றி உணர்வு காலப்போக்கில் மாறி வருவதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். நன்றி மறவாமை என்னும் பண்பினை நாம் போட்டு வேண்டுமானால் முதலில் நன்றி மறப்பது, நன்றி கொள்வது ஆகிய இரு செயல்களையும் நீக்கி வாழ வேண்டும். நன்றி மறப்பது என்பது ஒருவர் செய்த உதவியை நினைத்து பார்க்காமல் இருப்பது. நன்றி கொள்வது என்பது யார் நமக்கு நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது. நன்றி மறவாமை பண்புக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மாதர்களை காப்பியங்கள் வெளிப்படுத்துகின்றன. துரியோதனனின் நட்புக்காக போர்க்களத்தில் உயிர் நீத்த கர்ணனை மகாபாரதம் காட்டுகின்றது. தனது அண்ணன் இராவணனுக்காக போரில் உயிர் நீத்த கும்பகர்ணனை ராமாயணம் காட்டுகின்றது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வின்றாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்னும் குரல் வழி நன்றி கொன்றவர்களுக்கு உய்வு என்பது ஒருபோதும் இல்லை என்று கடுமையாக சாடுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. நன்றி கொன்றோர்க்கு உய்வு கிடையாது, அவர் கொன்ற நன்றியே அவரை அழித்துவிடும் என்ற அறக்கருத்தை வலியுறுத்துவதே கந்தபுராணத்தின் நோக்கமாக அமைகின்றது. சிவபெருமாண்டமிருந்து எண்ணற்ற வரங்களை கேட்டு பெற்றவர்கள் அசுரர்கள். அதனை மறந்து சிவகுமாரனாகிய முருகனை எதிர்த்து போரிட்டதால் நன்றி கொன்ற சூரபதுமன், சிங்கமுகாசுரன், தாரகன் ஆகிய மூவரும் அழிந்தார்கள். இதனை ஒன்று ஒரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றி ஒருவினை கருதி செய்வர்.

0: புன்தொழில் அவர் முன்புரிந்த நன்றியை கொண்டிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ என்ற பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். நடை உயர் நாயகன் மட்டுமல்ல, நன்றியின் மேன்மைமிகு நாயகனாகவும் காவியத் தலைவன் ராமனை சித்திரித்து காட்டுகிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். வனவாசம் முடிந்து அயோத்திக்கு வந்து முடிசூட்டும் நாளில் தனக்கு உதவி புரிந்த குகன், சுக்ரீவன், விபீஷ்ணன் ஆகியோரை அறிமுகப்படுத்தி அவர்களை கட்டி தழுவி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததும் அனுமனிடம் என்னை கட்டி தழுவி எனக்கு மகிழ்ச்சியை கொடு, புல்லுக என்னை என்று வேண்டி நின்றதும் ராமனின் நன்றி மறவா பண்பிற்கு எடுத்துக்காட்டு. நாம் ஒருவருக்கு எவ்வித உதவியும் செய்யாத நிலையில் அவர் நமக்கு உதவி செய்தால் அத்தகைய உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது என்கிறார் வள்ளுவர். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஒருவர் நமக்கு செய்த உதவி மிகச்சிறியதாக இருந்தாலும் அதனை பெரிய உதவியாக கருதி நன்றி மறவாதவர்களாக வாழத் தலைப்படுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடி செட்டியார் ஜுவல்லர்ஸ், திருவாரூர் சிஏ ஹோண்டா நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டர் ஸ்டோர்ஸ் இன் ஆலய உள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்து சகாயஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவின் அருள்மிகு குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிசு செட்டியார் அங்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: இன்றே முந்துங்கள் உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட சிஏ ஹோண்டா திருவாரூர்.

0: நெஞ்சங்களை நிகழ்ச்சியும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. இசைவானம் மனம் வீசும் தருணம். இது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல்

0: கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கோத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்போது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் மலரவிருப்பது டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள். காலத்தை வென்ற கானங்களாய் டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்த பாடல்கள், பாடிய பாடல்கள் உலா வர கேட்டு ரசிக்கலாம். இது இரவும் மலரும்.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உனக்கு என்ன குறைச்சல் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

காலத்தை வென்ற காவிய கானங்களாய் உலா வந்து கொண்டிருப்பது டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் திரை இசை பாடல்கள். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரவிருப்பது அமுதா திரைப்பட பாடல்.

0: நேரில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மூலம் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தீதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியின் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைகளின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: காலத்தை வென்ற கானங்களாய் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலிலிருந்து பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அன்பே வா படத்திற்காக பாடல்

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும்.
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: நெஞ்சங்களை நெகிழச் செய்யும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியானது 10:25 இணைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடலாக வரவிருப்பது அன்னமிட்ட கைப்படத்திலிருந்து.

0: இதுவரை இசைவானில் மனம் வீசியது. திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும் இப்பகுதி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
10: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
9: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம். இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியானது யாருக்காக மலர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் திரைப்பட பாடலுக்காக மலர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடல் அண்ணன் ஒரு கோவில் படத்திற்காக பாடல்.

0: நேர்களே, நாளை ஆலை உலா நிகழ்ச்சியானது காலை 10:50 11:20 வரை கொரடாச்சேரி SMB லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வஹாப் மெட்ரோ மார்ட்டின் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் ஆலயங்குடி அருள்மிகு ஆபசகாயஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
1: தரமான
2: பொருட்கள் விரும்பும் வகையில் நிறைவான தரத்தில் சரியான விலையில் வஹாப் மெட்ரோ மார்ட் திருவாரூர்.
0: நெஞ்சங்களை நெகிழ்ச்சியும் பேரலை ஒன்று, இது காரைக்கால் பண்பலை 100.3. இரவு வானை தாளாட்டி கொண்டிருக்கிறது இன்னிசை பாடல்கள். இன்னிசை பாடல்கள் TM சவுந்தரராஜன் அவர்களின் நினைவலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைய இன்னிசை பாடல்கள். அடுத்ததாக வரவிருக்கும் பாடலின் படம் அன்னை இல்லம்.

0: போனா தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு

0: 5844333.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரிடம் திருவாரூர் மாவட்டம்.
7: நேர்லி கொரடாச்சேரி எஸ்எம்பி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வஹாப் மெட்ரோ மார்டின் ஆலய உலா. நாளை காலை 10:50 11:20 வரை திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்த சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவில் அருள்மிகு குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
8: பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பைப் மற்றும் அனைத்து சிமெண்ட்களும் ஒரே இடத்தில் வாங்கிற சிறந்த நிறுவனம்
9: கொரடாச்சேரி எஸ்எம்பி லட்சுமி ஸ்டோர், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
10: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
11: தரமான பொருட்கள் விரும்பும் வகையில் நிறைவான தரத்தில் சரியான விலையில் வஹாப் மெட்ரோ மார்ட், திருவாரூர்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: இசைவானம் மனம் வீசும் தருணம். இது இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியானது டி எம் சவுந்தரராஜன் குரலில் உல வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் அன்னக்கிளி படத்திற்கான பாடல்.

நெஞ்சங்களை நெகிழச் செய்யும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. இரவும் மலரும் நிகழ்ச்சியானது 10:48 நினைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வரும் பாடல் சந்திரோதயம் படத்திற்கான பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: நேர்களே, நாளை காலை 10:20-10:50 வரை மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோஜுவல்லஸ், திருவாரூர் சிஏ ஹோண்டா நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர்ஸின் ஆலய உள்ளா, திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்த சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரசவிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: இன்றே முன்னு

0: உங்கள் கனவு வாகனத்தை வாங்கிட சி ஹோண்டா திருவாரூர். உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி.
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியானது மணந்து கொண்டிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்களின் திரைவு செய்தி. அந்த வகையில் அடுத்த பாடல் அதிசய திருடன் படத்திற்கான பாடல்.
3: மல்லிய புசிமயிலே

இசைவானம் மனம் வீசும் தருணம். இது இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் 10:54 இணைந்திருக்கும் வேளையில் அடுத்த பாடல் வரவிருக்கு. ஆலயமணி படத்திற்கான பாடல்.

நேயர் நெஞ்சங்களை நெகிழ்ச்சியும் இரவு மலரும் நிகழ்ச்சி பாடலில் நிறைவான பாடல் டி எம் சவுந்தரராஜனுடையது. எங்கிருந்தோ வந்தால் படத்திற்கான பாடல்.

இன்றைய பாடல் உலா வந்தது டி எம் சௌந்தரராஜனின் குரலிலான பாடல். நிறைவு பெற்றது இரவும் மலரும். தொடரவிருப்பது காற்றலையில் நாளை. நம் நிலையம் ஒளிபரப்ப உள்ள நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை கொலுமாங்குடி எழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். 6 மணிக்கு குரலிசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் வி ஆர் இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் விவிஎன் ஆயிலின் இன் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி வி வீரா வர்ஷிகா. 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதான நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் காலை காம்பு. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியா ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 மயிலாடுதுறை கொலுமாங்குடி எழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, இதில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ

0: ஹாஸ்பிட்டல், திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 திரை இசை. 10:20 மயிலாடுதுறை நடி சத்யா ஜுவல்லர்ஸ், சிஏ ஹோண்டா, நாச்சர்கோயில் வசன மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலா. இதில் திருவாரூர் மாவட்டம் ஆலயங்குடி அருள்மிகு ஆபத்த சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் மு விவேகானந்தன் மற்றும் என் தினேஷ் அவர்கள். 10:50 கொரடச்சேரி எஸ்எம்பி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர் வஹாப் மெட்ரோ மார்ட் வழங்கும் ஆலய உலா. இதில் திருவாரூர் மாவட்டம் ஆலயங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் குரு பயிற்சி விழாவில் அருள்மிகு குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கும் நிகழ்வின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் மு விவேகானந்தன் அவர்கள். 11:20 வணக்கம் தோழி, 11:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் சிந்தனை அரங்கம், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நேடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி வி வீரலட்சுமி. 12:55 பன்னிசை, 1:00 தஞ்சாவூர் ஒழுவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயின் தேன்மழை. 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், அனுபவம் அற்புதம். இதில் ஓய்வு பெற்ற காரைக்கால் அஞ்சல்துறை அதிகாரி மற்றும் கலைமாமணி விருது பெற்ற நாடக கலைஞருமான காரை தங்க சாத்மேகம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 எல்எஸ்சி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 3:30 மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எடுக்கேஷன் எல்எஸ்சி. 4:00 ஊரும் உறவும், அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வடக்கு தெருவிலிருந்து நேரலையாக உலாவர கேட்கலாம். 4:30 வைக்கிங் பணியம் பீஸ் வழங்கும் ஊரும் உறவும். 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியும் வாங்க பேசலாம். 5:15 அலையோசை, 5:30 தஞ்சாவூர் உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தங்க தேங்காய் எண்ணெய் வழங்கும் விலைக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சர்கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆசி நடிச்சு காமச்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நாளைய நிகழ்ச்சிகள் பற்றியது. தொடர்விருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை கிரண் ஜா. President Draupadi Murmu today conferred Padma Awards to 66 eminent personalities for the year 2026 at the Civil Investiture Ceremony held at Rashtrapati Bhavan. Of them, 2 were conferred with Padma Vibhushan, 6 with Padma Bhushan, and 58 personalities were conferred with Padma Shri. Noted film actor Dharmendra Singh Deol has been honoured with the Padma Vibhushan posthumously for his contribution in the field of art. The actor's wife and Lok Sabha MP Hema Malini received the award. The legendary Indian violin maestro Dr. N. Rajam were also honoured with Padma Vibhushan. During the ceremony, Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Union Ministers Amit Shah, Gajendra Singh Shekhawat and H.D. Kumaraswamy were also present on the occasion. In Jammu and Kashmir, all tourists stranded in cabins of the Gulmarg Gondola ropeway were rescued safely after a major technical snag halted operations at the famous tourist resort. Officials today said more than 300 tourists were trapped inside 65 cabins of the cable car, some hanging nearly 500 feet above the ground, triggering panic among tourists, including women and children. Emergency evacuation protocols were activated immediately. A massive 7-hour rescue operation was launched jointly by teams of NDRF, SDRF, Jammu and Kashmir Police, Army's Chinar Corps and local administration. All passengers were brought to safety without any injuries. Jammu and Kashmir Lieutenant Governor Manoj Sinha said he monitored the rescue operation continuously and directed senior officials, including the DGP, to oversee rescue efforts on the ground. Chief Minister Umar Abdullah announced a probe into the malfunction and said actions would be taken if any lapses were found. Union Finance Minister Nirmala Sitharaman has launched a set of strategic portals and initiatives.